நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 பாத்திரபத மாதம் 4ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 26ஆம் தேதி இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:49

நாலொரு குரல். புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். புறம் கூறாமை எனும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், புறங்கடறி பொய்யாக நடந்த உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமை உற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும். ஆம் நேயர்களே, புறங்கடறி பொய்யாக நடந்த உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமை உற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும். 183வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கா, புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்க, இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க, வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்தாக செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் பசுமை பாலைவனங்கள், வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ, புகையிலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பது மறந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:00 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் ஆ முகமது இஸ்மாயில் ஹசினி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு அன்பினை போதிப்போம், நெறிப்படுத்துபவர் ராஜலட்சுமி அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம், கைபேசி பழுது பார்த்தல் மற்றும் சீரமைத்தல், தொழில் செய்யும் புதுச்சேரி திலாஸ்பேட்டை எஸ் விஜய் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சாமி தண்டபாணி அவர்கள் பாடிய திருத்தாண்டகம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி ரங்கநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம், அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆர்ஜே ஜோ. 2:15 என்றும் இணையவே, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல்,

ஏகேசி நடராஜன் அவர்களின் கிளாரினெட் இசை கேட்கலாம். 4 மணிக்கு பறவைகள் பலவிதம். திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எஸ் ஏ ராஜ்குமார். திரைக்கதை வசனமயக்கம் ராபர்ட் ராஜசேகர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, இதில் பறவைகள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை 6:20 மனோரஞ்சிதம். 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையும் 8:00 முதல் 8:58 வரையும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலவட்டம் மூங்கில்பாடி இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தவ செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன் மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 மற்றும் 9:11, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலை நிகர ஆர்ஜி ஆனந்த்குமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்ப மன தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்திட, வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆர்ஜே ஜோ. 2:15 காலத்து வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், தலை மற்றும் தோல் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தோல் மருத்துவத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் மாலதி முனுசாமி அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையின் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரை 7:02 முதல் 7:15 வரை 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்தை வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள்.
2: இவ்வுலகில் தன் திறமையால் வென்றவர்கள் பலருண்டு. தனக்கான அடையாளத்தை

0: உருவாக்கி சாதனையாளர்களாக வெற்றி கண்டு காலத்தின் வழி சென்றாலும் அம்மனிதர்களின் புகழை இன்றும் நினைத்து போற்றுகின்றோம். நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நாளை வெற்றியாளனாக மாறி சற்று ஓய்வெடுக்கும் போது நம் வாழ்க்கையின் பாதையை நினைத்து பார்த்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இன்று வென்றவர்கள் யாரும் எளிதாக அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி ஓய்வின்றி உழைத்ததன் பயனை இன்று நுகர்கிறார்கள். தனிமனிதனின் வெற்றி என்பது தன் முயற்சியினால் உருவாவது என்பதை உணருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வளர்ச்சியின் வாயில்களை பலமுறை சென்று பார்த்து வந்தால் மட்டுமே வெற்றி எனும் சிம்மாசனம் கிடைக்கும். இன்றைய சூழலில் பலரின் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரமோ பாராட்டோ கிடைப்பதில்லை. அப்படி அவை கிடைக்கும் சூழலிலும் பிறர் அதை தட்டிப்பறித்து விடுகிறார்கள். நான் கடுமையாக உழைத்து வரும் பேரை கூட தன் செயலால் வந்தது என கூறி இடையில் என் வாய்ப்புகளை தடுத்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை, யாருடைய வாய்ப்பையும் தடுக்கவில்லை. அப்படியிருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என வருந்துவதுதான். உங்களின் மனதிற்கு சிலவற்றை நான் சொல்கிறேன். உங்களின் தகுதியாலும் சிந்தனையாலும் நீங்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் தடுக்கும் அந்த மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையின் பொதுவிதியில் அறமற்ற செயல் புரிந்தமைக்கு நிச்சயம் பலனை பெறுவர். இன்றைய நாள் அவர்கள் வைரத்தைப் போல் ஜொலிக்கலாம், ஆனால் அடியற்ற மரம் நிலைத்து நிற்காது மண்ணில் சாய்வது போல் அறமற்ற அம்மனிதரின் வாழ்வும் நிலைகுலைந்து போகும். காலம் மாறலாம், மனித மனங்கள் மாறலாம், இயற்கையின் நியதி என்றும் மாறுவதில்லை. காயும் சருகு போன்ற அம்மனிதர்களின் செயலால் வருந்துவதை விடுங்கள். ஏனென்றால் உங்களின் பிரகாசம் சூரியனின் ஒளியைப் போன்றது. அந்த ஒளி உலகிலுள்ள அனைவருக்கும் பயன் தரக்கூடியது. ஆக தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் ஆகச்சிறந்த முயற்சி வெற்றியை தரும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது எதனால் தெரியுமா? அனுபவத்தோடு நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்களின் மனதில் பக்குவம் தோன்றியிருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு படியாக அமையும். அந்த பக்குவ நிலையை பெற்ற தாங்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக உருவெடுக்கும் போது தாம் அடைந்த துயரின் சாயலை பிறர் மீது படாது நிச்சயம் பார்த்துக் கொள்வீர்கள். அதேபோல் யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். அவையெல்லாம் எதற்கு? உங்களின் செயல் சிறிதோ பெரிதோ உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் மனநிறைவுடனும் செய்யுங்கள். அதன் மூலம் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒருவரின் புகழ்மொழிக்கு நாம் மயங்கத் தொடங்கினால் நம் வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் என்பதை மறவாதீர்கள். உங்களின் மதிப்பு என்ன என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்களின் நிலையை பிறரோடு ஒப்பிட்டு வருந்தாதீர்கள். நாமாகவே இருப்பதுதான் அழகு. மற்றவரின் வாழ்க்கைச் சூழலும் நம் வாழ்க்கைச் சூழலும் ஒன்றில்லை. உங்களின் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர் நாள்தோறும் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஊரிலுள்ள வீதிகளின் வழியே நடந்து செல்வார். அந்த வயதானவரின் இச்செய்கையை ஒரு இளைஞன் நாள்தோறும் கண்டு வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன் அவ்வயதானவர் ஏன் அப்படி செய்கிறார் என கேட்டு விடலாம் என்று முடிவு செய்து அவரை நோக்கிச் சென்றான். வயதானவரைக் கண்டு, ஐயா, நாள்தோறும் நான் உங்களை பார்க்கிறேன், ஏன் தினமும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்துக் கொண்டு இவ்வூரின் தெருக்களை சுற்றி வருகிறீர்கள் எனக் கேட்டான். அதற்கு வயதானவர், உங்களைப் போன்ற இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தத்தான் என்றார். அதற்கு இளைஞன், ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை எனக் கூற அதை கேட்ட வயதானவர், இளைஞனே, இந்த கல்லை வாங்கிக் கொள், இதை கடைத்தெருவுக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா என்றார். இளைஞனும் வயதானவர் சொன்னது போல் கல்லை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்குச் சென்று முதலில் காய்கறி வியாபாரம் செய்பவரிடம் இந்த கல்லின் மதிப்பு என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர், இந்த கல்லுக்கு மதிப்பா? ஒரு 5 ரூபாய் இருக்கும் என்றார். அவரிடம் விடை பெற்ற இளைஞன் மண்பானை செய்பவரிடம் சென்று கல்லின் மதிப்பை கேட்டான். அதற்கு அவர், 100 ரூபாய் இருக்கும் என்றார். அடுத்து நகைக்கடைக்காரிடம் சென்று இளைஞன் கேட்டபோது அந்த கல்லை சோதித்து பார்த்துவிட்டு, இது மிக விலையுயர்ந்த கல், 1 லட்சம் விலை போகும் என்றார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் வயதானவரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட வயதானவர் சொன்னார், அதுபோலத்தான் உம் வாழ்க்கையும். கல்லின் மதிப்பு தெரிந்தவர் கையில் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும். அதைப்போல் உங்களின் முயற்சியையும் ஆற்றலையும் புரிந்தவர்களுக்குத்தான் உங்களின் அருமை புரியும் என்றார். உண்மையில் வயதானவர் சொன்னது எத்தனை உண்மையான வார்த்தை! உங்களின் ஆற்றலை புரிந்து உங்களை மதிப்புடன் நடத்தும் இடத்தில் உங்களின் செயல்திறம் வெளிப்படும். எதைக் கண்டும் வருந்தாமல் நேர்மையுடன் துணிந்து முன்னேறுங்கள். உங்களின் மதிப்பை இந்த உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15. நிகழ்ச்சியில் தொடர்வது தெய்வீக ராகம்.

இன்று ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 9 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்க

ஆத்தங்கரை முதல்ல உட்காந்துக்கிட்டு தூண்டி போடுறத பார்த்தா நம்ம கருத முத்து மாதிரி இருக்குது. யாரா இருக்கும்? சரி, வண்டியை நிப்பாட்டிட்டு யாருன்னு பார்ப்போம்.

0: பார்த்தா கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. கருத்த முத்து எப்பா? கருத்த முத்து
1: மீன் மாட்டிச்சுப்பா, மீன் மாட்டிச்சு. தூக்கு தூக்கு, தூண்டில தூண்டில தூக்கு.
0: என்னப்பா கருத்த முத்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
1: வா கருத்த முத்த, வா வா வா. பார்த்தா தெரியலையா, தூண்டில கெண்ட மீன் பிடிச்சோடனே நீ அந்த நேரத்தில் வந்துட்டு போய்.
0: எப்பா அதுக்குள்ள 10-15 மீன் பிடிச்சிட்டேன்.
1: ஆமா.
0: ஓஹோ, இன்னைக்கு உன் வீட்டுல மீன் குழம்பா?
1: ஆமா கருத்த முத்த, ஆத்துல இருந்து தண்ணி வர நிறைய வந்துச்சா, மீன் நிறைய பிடிச்சாச்சு. உனக்கு பாதி கொடுக்கணும் போல இருக்கு.
0: எப்பா எனக்கும் கூடு. சரி சரி, நேத்திக்கு இந்த வெண்பன்றி வளர்ப்பு பத்தி உன்ட்ட நிறைய சொன்னேன்.
1: ஆமாப்பா, நல்ல அருமையா நல்ல தகவல் எல்லாம் சொன்னேன்.
0: அது சம்பந்தமா இன்னும் பல செய்திகள் இருக்குப்பா.
1: இன்னுமா இருக்கா?
0: கருத்தமுத்த வாப்பா போகலாம்.
1: கருத்தமுத்த மதுரில் இப்படி உட்கார, நான் மீன் பிடிச்சினே இருக்கிறேன், நீ சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா.
0: சரி சரி கருத்தமுத்த, நானும் உட்காறேன்.
1: சரி,
0: நீ மீன் பிடிக்கிற அழகையும் நானும் பார்த்த மாதிரியும் இருக்கும்.
1: ஆமா,
0: செய்தியும் உனக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும்.
1: ஆமாப்பா,
0: நேத்திக்கு வெண்பன்றி வளர்ப்பு எந்த அளவுக்கு நமக்கு லாபம் தரும் அதெல்லாம் நான் உனக்கு சொன்னேன்.
1: ஆமாம், வளர்க்குற முறை பற்றியும் சொன்னேன்.
0: ராத்திரி தூக்கத்தில் ஒன்று ஞாபகம் வந்தது, நம்ம வெண்பன்றி பராமரிப்பு முறையை பற்றி நம்ம கருத்தமுத்துக்கு சொல்லவே இல்லையே. காலையில் ஏச்சவுன்னா போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தம்ப்பா.
1: நல்லதாக போச்சு கருத்தமுத்த,
0: நீ என்னன்னா இங்கே உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க.
1: ஆமாம், சரி விளக்கமாக கொஞ்சம் சொல்லப்பா.
0: நான் நேற்றுக்கு என்ன சொன்னேன், வெண்பன்று 14 குட்டிகள் வரைக்கும் போடும் அப்படின்னு நான் சொன்னேன். 45 நாள் வரைக்கும் தாய் பன்றிகிட்ட அந்த குட்டிகளை வந்து பால் குடிக்க விட்டுட்டு அப்புறமா பிரிச்சிடணும், இல்லைனா தாய் பன்றி அடுத்த பருவத்துக்கு தயாராகாது அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப பிறந்த குட்டிகள் ஒவ்வொன்றும் நமக்கு பெரிய சொத்து, அதை காப்பாற்றணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அதை நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா.
1: குட்டிகளை வளர்க்குறதுக்கா?
0: எப்பா குட்டிகளை வளர்த்தா தானப்பா பின்னாடி அது பெரிய பெரிய பன்றியாக மாறும், அது மூலயமா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: பிறந்த குட்டிகளுக்கு இரும்பு சத்துக்கான மருந்தை கட்டாயம் கொடுக்கணும்.
1: ஓஹோ, இரும்பு சத்தா?
0: ஆமாம்ப்பா, அதுக்கான சத்துக்களை கட்டாயம் கொடுத்தோம்னா தான் வளர்ச்சி ரொம்ப துரிதமாக இருக்கும்ப்பா.
1: ஏன் கதை முத்த, நமக்கும் நல்லா சத்து வேணுங்கிறதுக்காக தான் டாக்டர் இரும்பு சத்து உள்ள மருந்து மாத்திரைகளை சாப்பிட சொல்கிறாரு. பண்ணிங்களுக்குமா இரும்பு சத்து கொடுணா?
0: ஆமாம்ப்பா, நம்மளை மாதிரி தானப்பா அதுவும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதே மாதிரி இன்னொன்று கவனிக்கணும்ப்பா, குட்டிகள் பிறந்த உடனே அந்த கோரை பற்கள் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதை வெட்டிடணும்ப்பா.
1: என்னது, பன்னி குட்டியை பிடிச்சி பல்ல வெட்டணுமா?
0: ஆமாம்ப்பா.
1: ஐயோயோ,
0: கோரப்பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். தாய் பன்றியோடைய பால் காம்புல பால் குடிக்கும் போது இந்த பல்லு கீறி அதுக்கு புண்ணு உண்டாயிடும்ப்பா.
1: ஐயோயோ,
0: அதனால தாய் வந்து கஷ்டப்படும். அதனால நாம பால் குடிக்கிற ஒரு குட்டியா இருந்ததுன்னா கோரப்பற்களை வெட்டிடணும்.
1: அப்ப வெட்டுறது கரெக்ட் தான்ப்பா.
0: ஆமாம்ப்பா. இதுல இன்னொரு லாபமும் இருக்கு.
1: என்ன லாபம்?
0: கோரப்பற்களை வெட்டாம விட்டுட்டோம்னு வச்சிங்க,
1: சரி,
0: அந்த குட்டி பெருசாயி ஒரு பெரிய பன்றியா ஆகும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறப்ப கடிச்சு குதறிடுங்க.
1: ஐயோயோயோ,
0: கோரப்பல்லு கூர்மையா இருந்துச்சுன்னு வச்சிங்க, எய்த்தாப்புல இருக்க பன்றி அவ்வளோதான் கதி.
1: அவ்வளோதான்.
0: அதனால குட்டியா இருக்கும் போதே அந்த கோரப்பல்ல நாம கட் பண்ணிடணும். புரியுதா?
1: சரி.
0: அதே மாதிரி இப்போ நாம வளர்க்குற ஒரு 50 பன்றி 100 பன்றி இருக்குல்ல, அதில் ஆண் பன்றி குட்டிகள் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அது 3 மாசத்துல 12 கிலோ எடைக்கு வந்துடும்.
1: பரவாயில்ல,
0: கிடுகிடுன்னு வளரும்ப்பா. அந்த நேரத்தில் அதுக்கு ஆண்மை நீக்கம் செஞ்சிடணும்.
1: ஏன்பா அதுக்கு?
0: எப்பா அது நல்ல ஒரு பெரிய ஆண் பன்றி ஆயிடுச்சுன்னு வச்சிங்க,
1: சரி,
0: அது வந்து இனச்சேர்க்கைக்கு ரெடி ஆகும் போது அது கூட பிறந்த குட்டிகள்லாம் இருக்கும்ல,
1: ஆமாம்,
0: அதுங்க கூடயே தப்பாக நடந்துக்குச்சுன்னா மரபணு கோளாறு வந்துடும்.
1: ஓ, புரியுது கதமுத்த.
0: அதனால தான் நம்ம பன்றி வளர்க்கும் போது வெளியிலேருந்து ஒரு ஆண் பன்றியை கொண்டு வந்து தான் இனக்கலப்பு நம்ம இங்கே செய்யணும்.
1: ஓ,
0: இனச்சேர்க்கையை அப்படி தான் நம்ம செஞ்சோம்னா தான்

0: நல்லா லாபமாக இருக்கும், எந்த நோயினுடையும் இல்லாமல் பன்றிகள் நல்லா இருக்கும்.
1: கரெக்டுப்பா நீ சொல்கிறது.
0: அப்புறம் குட்டி பிறந்த 60 நாள்லேருந்து 3 ஒரு தடவை குடற்புழு நீக்க மருந்தை கட்டாயம் கொடுக்கணும். குட்டிகள் வளர்ச்சி குறைஞ்சி இருந்தாலும் குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். அப்புறம் கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்கள் நம்ம கடலூர்ல கூட இருக்குதா?
1: ஆமா கதமுத, கடலூர் செம்மண்டலத்துல இருக்கிற வேளாண் துறை பக்கத்துல கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குதா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல?
0: ஆமாப்பா, அந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையங்கள்ல தாது உப்பு கலவையை வந்து கொடுப்பாங்க.
1: ஓஹோ,
0: அதை குட்டிகளுக்கு வாங்கி கட்டாயம் கொடுக்கணும். தேவையான சத்துக்கள் கிடைச்சி குட்டிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும்போது அந்த குட்டிகளை பார்த்தாவே ஒரு மினுமினுப்பா, அப்படியே தோல்லாம் அப்படியே ஷைனிங்கா பளபளப்பா இருக்கும்பா.
1: ஆமா காதமுத, கருப்பு பன்றியோட வெண்பன்றி பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்குது. இது
0: அம்மாப்பா ரொம்ப சுத்தமானதுப்பா வெண்பன்றி. தன்னோட இடத்தையும் சுத்தமா வச்சுக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்பா.
1: அதான்
0: கருத்தமுத்து
1: சொல்லு காதமுத்த,
0: இந்த பன்றி குட்டிகள் வாங்கி வளர்க்கறது இருக்குல்ல?
1: ஆமா,
0: அது ரொம்ப முறையா பண்ணும்பா. ஏன்னா பொதுவா நம்ம பகுதிகளில் யாக்ஷயர் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது.
1: ஓஹோ,
0: அதுதான் நல்லா வளருது. அதுக்கு வேணா நம்ம டியூராக் அப்படின்னு ஒரு கலப்பின ஆண் பன்றி, அதை வந்து இன சேர்க்கைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ,
0: இதெல்லாம் அந்த ஆராய்ச்சி மையம் நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டினா விவரமா சொல்லுவாங்க.
1: சரி சரி சரி,
0: நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து பன்றிகளை பராமரிச்சு நல்ல லாபம் அடையலாம்ப்பா.
1: சரி காதமுத்த.
0: விரால் மீன் இது ஒண்ணுதான் பிடிச்சிருக்கியா, ஏற்கனவே பையில இருக்குதா?
1: ஏற்கனவே ரெண்டு இருக்குது காதமுத்த.
0: எப்பா எனக்கு விரால் மீன் ரொம்ப பிடிக்கும்பா.
1: தெரியும் எனக்கு, நீ விரால் மீன் அதிகமா சாப்பிடுன்னு தெரியும். ஆளை பார்த்தா தெரியலையா வாட்ட தட்டமா இருக்கிறா?
0: ஆமாம்பா, இந்த மீனே 1 இருக்கும்ல இருக்குப்பா.
1: ஆமாமா,
0: எனக்கு 1 இல்ல 2 கொடுப்பா.
1: காதமுத்த 3 விரலை பிடிச்சிக்கிறான், 2 நீ எடுத்துக்க, 1 நான் எடுத்து போறோம் வீட்டுக்கு.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேசணும்.
1: ஆமா,
0: சீக்கிரம் மீனை கொடுத்தினா
1: சரி,
0: எடுத்துட்டு போய் ஆஞ்சி நல்ல மீன் குழம்பு வச்சு மத்தியானம் அப்படியே மூக்க புடிக்க சாப்பிடணும் பானா.
1: காதமுத்த நீ சொல்லும் போது இப்பே வருது சாப்பிடணும் போல இருக்குப்பா.
0: சரிப்பா கருத்தமுத்த, நான் கிளம்புறேன்ப்பா.
1: சரி இந்தாப்பா மீன்.
0: சரிப்பா சரிப்பா, நான் எடுத்துட்டு கிளம்புறேன்ப்பா.
1: காதமுத்த பையன் நல்லா இருக்க முடிச்சு கட்டினு
0: போப்பா. நீ சொல்லும் போதே அங்க பாருப்பா, நான் முடிச்சு போட்டுட்டேன்ப்பா.
1: ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் விவரமா தான் பாருக்கிறேன் நீ.
0: சரி கருத்தமுத்த, நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி, பார்த்து போயிட்டுப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் வெண்பன்றி பராமரிப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு

0: பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1,294 ஏக்கர் பரப்பளவில் மின்வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார். விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1,700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப்போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்த அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான

0: நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டி டி வி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட கேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
0: இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும், புதிதாக கன்னிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்தவும், முதலீடுகளை அதிகரிக்கவும் 2 நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு 1 ஆண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்திவரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 6:55:25.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பசுமை பாலைவனங்கள், வழங்குபவர் முனைவர் எஸ்

0: காயத்ரி அவர்கள். ஒரு பகுதியின் பல்லுயிர் பெருக்கம், அதாவது அங்கு வாழும் உயிரினங்களில் காணப்படும் வேறுபாடுதான் அப்பகுதியின் வளத்தையும் அந்த சூழல் மண்டலம் வழங்கும் சுற்றுச்சூழல் சேவைகளின் மதிப்பையும் தரத்தையும் நிர்ணயம் செய்கிறது. எந்த அளவிற்கு உயிரினங்களில் காணப்படும் வேறுபாடுகள் அதிகமாக உள்ளனவோ அந்த அளவிற்கு அந்த சூழல் மண்டலம் மதிப்பு வாய்ந்ததாகும். வன உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றின் மேல் ஒன்று என சார்ந்து வாழ்பவையே. இதற்கு மனிதர்களும் விதிவிலக்கல்ல. இந்த பந்தயத்தில் ஓர் உயிரினம் பாதிக்கப்பட்டாலும் அது ஒரு சங்கிலி தொடர் போல மற்ற அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கும். இயற்கையில் எந்த ஓர் உயிரினமும் பயனற்றது இல்லை. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு சூழலியல் பங்கு உள்ளது. அத்தகைய உயிரினங்கள் அனைத்தும் தத்தம் பங்கினை ஆற்றினால் மட்டுமே இந்த உலகம் சமநிலை தவறாமல் பாதுகாக்கப்படும். இவ்வாறு இயற்கை வகுத்துள்ள விதிகளை மனிதர்கள் தங்களுடைய குறுகிய கால பயனுக்காக புரியும் சில செயல்கள் வெகுவாக மாற்றிவிடுகின்றன. மனிதர்களால் காடுகளுக்குள் அறிமுகப்படுத்தப்பட்ட பூர்வீகமற்ற ஆக்கிரமிப்பு இனங்கள் காடுகளின் சுற்றுச்சூழல் சேவைகளை பெரிதளவில் பாதிக்கின்றன. இந்திய காடுகளை ஆக்கிரமித்துள்ள அந்நிய ஆக்கிரமிப்பு தாவரங்களில் பெரும்பான்மையானவை யூக்கலிப்டஸ், வாட்டில், லண்டானா கேமரா, பைன், சைப்ரஸ், சீமை கருவேலம், பார்த்தீனியம், யூபட்டோரியம் மற்றும் மியூக்குவானா போன்றவை ஆகும். மியூக்குவானா மூடுபயிர் ரப்பர் தோட்டங்களில் கலை செடிகள் வளர்வதை தடுப்பதற்கும் மண்ணரிப்பை தடுப்பதற்கும் மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை நிலைநாட்டி ரப்பர் பயிரின் மகசூலை அதிகரிக்கும் நோக்கத்துடனும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இத்தாவர இனம் தீவிரமாக வளரும் தன்மையுடையது. வனங்களின் அருகே வளரும் சூழலில் காடுகள் முழுவதும் பரவ ஆரம்பித்துவிடும். பாதிக்கப்பட்ட காடுகளை சுற்றி போர்வை போர்த்தியது போல படர்ந்து சூரிய ஒளி ஊடுருவ முடியாமல் அக்காடு முழுவதும் மியூக்குவானாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட காடாக மாறிவிடும். சரியாக கூற வேண்டும் என்றால் பசுமை பாலைவனமாக மாறிவிடும். அலங்கார செடிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட லண்டானா கேமரா போன்ற ஆக்கிரமிப்பு தாவரங்கள் பாய்போல படர்ந்து மற்ற தாவரங்கள் அதன் சூழலில் வளர விடாமல் செய்துவிடும். இந்த சூழலில் உள்ளூர் தாவரங்கள் மடிந்து விடுவதால் தாவர உண்ணிகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் சூழலும், அதைத் தொடர்ந்து மாமிச உண்ணிகளும் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நிலையும் உருவாகின்றன. இத்தாவர இனங்களின் பழங்களை உண்ணும் விலங்குகள் மற்றும் பறவைகளின் கழிவினாலும் தமது இனப்பெருக்கத்தின் மூலமாகவும் இவை வேகமாக பரவுகின்றன. இதுபோன்ற களை செடிகளினால் பாதிக்கப்பட்ட வனப்பகுதிகளில் இருந்து அவற்றை நீக்குவது வன பாதுகாவலர்களுக்கு பெரும் சவாலாக அமைகிறது. இவ்வாறு வனங்களை அழிக்கும் ஆக்கிரமிப்பு இனங்கள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வாழ்விட அழிப்பிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய காரணியாக விளங்குகின்றன. இவை பல்லுயிர் பெருக்கம் தழைத்து உயிர் வாழ்வதற்கான சூழலை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அவை மீள் உருவாக்கம் செய்வதில் இருந்தும் தடுக்கின்றன. ஆகவே இதுபோன்ற களை செடிகளினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சூழலியல் நோக்கம் இல்லாமல் மேலோட்டமாக பார்ப்பதற்கு செழிப்பாகவும் பசுமையாகவும் காணப்பட்டாலும் கூட நிதர்சனத்தில் அவை பசுமை பாலைவனங்களே ஆகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், பசுமை பாலைவனங்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:10. நிகழ்ச்சியில் தொடர்வது சிந்தனை மலர். நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. ஆம் நேயர்களே, நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. இது பாரதியாரின் சிந்தனை வரிகள்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லனு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா,
3: பயனுள்ளதா,
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02-8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
5: கொஞ்சம்
4: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:02:14.
7: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: ஒரு நாட்டின் சிறப்பு முன்னேற்றம் என்பது அந்நாட்டின் மொழி வளம் மொழித்திறன் பொறுத்தே அமையும். அவ்வகையில் உலக மொழிகளுக்கெல்லாம் முதன்மொழியாய் அமைந்த நமது தமிழ் மொழியின் சிறப்பை இம்மொழியின் கண் உள்ள வளமான இலக்கியங்களை கொண்டு அறிந்திடலாம். தண்டி அலங்கார மேற்கோள் செய்யுள் ஒன்று கூறுவதாவது, ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தோழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின் நேர் தனியாழி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேரிலாத தமிழ் என்று தண்டி அலங்கார மேற்கோள் செய்யுள் கூறுகிறது. உலகத்தில் ஆதவன் ஒருவனே, அதேபோல் கோலயத்தில் தன்னிகரல்லா மொழி தமிழ் ஒன்றேயாம். தமிழ் மொழியின் சிறப்பை இலக்கியங்கள், கல்வெட்டுகள், ஆவணங்கள், செப்பேடுகள், அகழ்வாய்வு பொருட்கள், வெளிநாட்டார் குறிப்புகள் இவற்றை கொண்டு தெளிவுற அறிந்து கொள்ள இயலும். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார். மேலும், யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சில்லை என்று பாரதி மேலும் உரைக்கின்றார். தமிழின் இனிமை சொல்லில் அடங்கா. கனி இடை ஏறிய சுளையும் முற்றல் கழை இடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நானி பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என பாவேந்தர் பகர்கின்றார். தமிழன்னையின் தோற்றம் எப்படி இலங்குகிறது என்பதை சுத்தானந்த பாரதியார் அவர்கள் கூறுகிறார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமனையும் மெல்லிடையில் மேகலையும் சிலமார் என்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமுனியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என அருமையாக பாராட்டுகின்றார். உலகின் முதல் மொழியான தமிழ் உலகெங்கும் பரவி அந்தந்த கலாச்சாரங்களில் ஒன்றிணைந்து விட்டதை சில சான்றுகளின் மூலம் அறியலாம். இன்றும் எகிப்து நாட்டின் பிரமிடுகளில் உள்ள பாரோக்களின் கல்லறைகளில் தமிழர் தம் பெயர்கள் பதியப்பட்டுள்ளதை அறியலாம். ஆக மொத்தம் தமிழ் மொழி பண்பாடு உலகம் முழுவதும் அக்காலத்தே பரவி சென்றுள்ளது. வழிபாடுகளில் கூட தமிழன் தனது தாய்மொழி கூறும் நல்லொழுக்க சிந்தனையே கூட்டு வைக்கின்றான். வடலூரில் வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர். எத்துணையும் பேதமுறா தெவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன் என்கின்றார். மக்களுக்குண்டான மாண்புடை பண்புகள் எவையவை, அவற்றை எங்கனம் தவறாது மாந்தர் மேற்கொண்டு நனி நாகரிகராய் வாழ வேண்டும் என்பதை தேன் தமிழ்மொழி இலக்கியங்கள்

தெளிவாக செப்புகின்றன. பல்வேறு செந்தமிழ் நூல்களை பட்டியலிடலாம். இத்தகைய நூல்களை இயற்றிய புலவர் பெருமக்களை புலன்னா உழவர் என்று கூறுவர். தமிழின் முழுமையான சாத்திரம் எனப்படுவது திருமூலரின் திருமந்திரமே. எளிய செயல்களின் மூலம் உலகில் நாம் சமத்துவத்தை நிலைநாட்டலாம், பிற உயிர்களை பேணலாம் என்பதை எடுத்து காட்டுகிறார் திருமூலர். பிறருக்கு எவ்வகையான உதவி செய் என்பதை யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று திருமூலர் கூறுகிறார். எந்த உதவி செய்திட இயலாமல் போயினும் ஒரே ஒரு இன் சொல்லையாவது கொடுங்கள் என்ற ஓர் அற்புதமான ஞானத்தை விளக்குகின்றார். மேலும் உயிர்களிடத்தில் அன்பை செலுத்த வலியுறுத்திய திருமூலர், அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று குறிப்பிடுகின்றார். தமிழ் சிற்றிலக்கியங்களில் குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையில் முதலாவதாகவும் முன்னோடியாகவும் விளங்குவது திருக்குற்றால குறவஞ்சி என்னும் நூலாகும். படித்து மகிழவும், இன்னிசையோடு பாடி மகிழவும், நாடகங்களில் நடித்து மகிழவும் கூட பயனாவது குறவஞ்சி இலக்கியம். இந்நூலை இயற்றியவர் திருகூடராசப்ப கவிராயர் ஆவார். திருநெல்வேலி அருகே குற்றால அறிவு பொழியும் அடர்ந்த வனப்பகுதியிலே இயற்கை எப்படி விலங்குகளோடும் தாவரங்களோடும் ஊடாடுகின்றன என்பதை இன்னிசையோடு பாடி மகிழ்த்தக்க வகையில் புலவர் இயற்றியுள்ளார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும், கோணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. இவ்வளவு சிறப்புகளும் பெருமைகளும் பெற்று விளங்குவது என்பதனால் மலை குறத்தி மிக்க மகிழ்ச்சியோடும் கர்வத்தோடும் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே என்று பாடுகிறார். என்னே அருமையான தமிழ் இன்பம். தமிழின் அருஞ்சுவை காப்பியங்களுள் மற்றும் ஒன்று புகழேந்தி புலவரால் பாடப்பெற்ற நலவென்பா என்னும் காவியமாகும். புகழேந்தி புலவரின் இன் தமிழ் சுவை நிறையும் ஒரு பாடல் மிகச் சிறப்பு வாய்ந்தது. கண்ணின் அருந்தேரல் மாந்தி கமலத்தின் மன்னித் துயின்ற வரிவண்டு பின்னிணையும் போய் நெய்தற் கவாவவும் நெடுநாட நீ என்பால் ஏதற்கு அவாயவார் என்பதே அப்பாடல். தன் இடம் தேடி வந்தவரை நேரடியாக எதற்காக வந்தாய் என்று கேட்பது பண்பாடு அல்ல, அதே நேரத்தில் கேட்டும் ஆக வேண்டும். இத்தகைய இக்கட்டான ஒரு நிலையிலேயே வீமன் நின்றான். எனவே அயோத்தி மன்னன் அவன் நாட்டு வளத்தினை சுட்டி மிக நாகரிகமாக அதன் பின்னர் அத்தகைய வளநாட்டிலிருந்து இங்கு வந்த காரணத்தை கூறுங்கள் என்று கேட்டான் வீமன். எத்தகைய நுண்மான் நுழைபலம் மிக்க அறிவு தேடல்கள் தமிழில் விளைந்துள்ளன என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாகும். விவேக சிந்தாமணி என்னும் ஒரு அற்புதமான நூல். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக விவேக சிந்தாமணி தமிழ் அறிந்த அறிஞர்களிடம் செல்வாக்கு பெற்ற நூலாக விளங்கி வருகிறது. பல்வேறு காலகட்டங்களில் பலரால் பாடப்பெற்று பல்சுவை இலக்கியமாக இதனை தொகுப்பு நூல் என்றே கூறலாம். உலக மக்களிடையே நீதியை நிலைநாட்டவும் உலக இயல்பை உணர்த்திடவும் அறங்களை வற்புறுத்தவனாகவும் அமைந்த பாடல்கள் இந்த விவேக சிந்தாமணி பாடல்களாகும். செய்ய தகுந்தன செய்ய தகாதன என பற்பல அறிவுரைகளோடு என்னும் கருத்துடைய தனிப்பாடல் திரட்டு ஒன்று. இந்நூலின் கண் பயனற்ற 7 பொருட்கள் என்பனவற்றை சிறப்பாக பட்டியலிட்டு அவற்றால் என்னாலும் யாதொரு பயனும் இல்லை என சுட்டி காட்டுகின்றார். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசுக்கு உதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டிர், கோபத்தை அடக்காவேந்தன், குறுமொழி கொல்லா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனிலை ஏழம் தானே. அறிஞர்களின் பெருமையை விவேக சிந்தாமணி சுட்டிக்காட்டி மக்களும் அறிஞர் பண்புகளை பெற வேண்டும் என வலியுறுத்துகிறது. அறிவலோர் தமக்கு நாளும் அரசரும் தொழுது வாழ்வார், நிறையொடு புவியில் உள்ளோர் நேசமாய் வணக்கம் செய்வார், அறிவலோர் தமக்கு யாதோர் அசடது வறுமேயாகில் வெறியரென்றிகழார் என்றும் மேதினி உள்ளோர் தாமே என்று இவ்வாறு அறிவுலோருடைய சிறப்பினை எடுத்து கூறுகிறார்.
பெண்பார் புலவர்களும்

0: சிறந்த தமிழ் தொண்டாளருமான ஔவையார் அவர்கள் பற்பல நீதி நூல்களை படைத்துள்ளார். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், வாக்குண்டாம், நல்விழி போன்றவை அவை. ஒரே ஒரு வரியின் மூலமாக இளஞ்சிறார்களாயினும் பெரியோர்களாயினும் அவர்கள் உள்ளத்தே எளிதில் பதிய வைத்து கொள்ளுதல் முகத்தான் இந்த பாடல்களை ஔவையார் மிக எளிமைப்படுத்தி அறக்கருத்துக்களை வழங்கியுள்ளார். இதனை நாம் அக்கால ஹைக்கூ கவிதைகள் என்று கூட கொள்ளலாம். அவ்வளவு அறிவு திறன் மிக்க எளிமையான சொற்றொடர்கள். ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, மூன்றே சொற்கள். ஆறுவது சினம், இரண்டே சொற்கள். இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஓதுவது ஒழியேல், வஞ்சகம் பேசேல் என பலவாறு மிக எளிமையான அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. அடுத்து ஔவையாருடைய கொன்றைவேந்தனில் சொல்லுகின்ற கருத்துக்களை பார்ப்போம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்ததொரு கோயிலம் இல்லை. இவ்வாறு எவ்வளவு பெரிய பெரிய அறிவுரைகளையெல்லாம் எவ்வளவு எளிமையாக ஔவையார் சொல்லி சென்றுள்ளார் என்பதே மிகப்பெரும் வியப்பாகும். அதே போன்று மூதிரை என்னும் தம் நூலில் ஔவையார் சிறந்த கருத்துக்கள் பலவற்றை வெண்பா வடிவில் அருளியுள்ளார். நல்லவர்களை தொடர்பு கொள்வதால் ஏற்படும் நலன், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்லி, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி, புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு, எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று இயற்கை சூழலை ஒட்டி சிறப்பாக விளக்குகின்றார். சிற்றிலக்கியங்களுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டு இலக்கியங்கள் பாரதியார் காலத்தில் தொடங்கி பாவேந்தர், பாரதிதாசனார், ஓமை கவிஞர் சுரதா, தேசிக விநாயகம் பிள்ளை, புலவர் குழந்தை, திருவி கல்யாண சுந்தரனார், நாமக்கல் கவிஞர், பாவலரேறு பெருஞ்சத்தினார், கவிஞரேறு வாணிதாசன் என பலரையும் இவ்வரிசையில் நாம் குறிப்பிடலாம். மகாகவி பாரதியார் இந்திய நாட்டின் சுதந்திரம் பெற பாடிய பைங்குயில் ஆவார். செந்தமிழை அவர் பாடிய முறைமை பாருங்கள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. இங்கே மொழியையும் நாட்டையும் சேர்த்து பாடுகிறார். அடுத்ததாக பாவேந்தர் பாரதிதாசனார், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசனார் இளைஞர்களை அழைத்து, குன்றினை போல் உடல் வன்மை வேண்டும், கொடுமை தீர்க்க போராடுதல் வேண்டும் என்கிறார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக ஏற்றிடவும் வேண்டும் என்றெல்லாம் வற்புறுத்துகின்றார்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகள் தமிழ் செய்திகள். சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப்பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவுகூரும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் யீவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும் தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும், 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசுத் துணைத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் மூன்று முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும், இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசுத் துணைத்தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஸோ வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக ரெண்டு இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸு, நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்தும். இதுல விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவுல என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேல பரிசீலிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க.
0: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொராண்டோ சென்றடைந்தார். கனடா மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த உள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் ஃபில்பேயுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும், இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயலதிகாரி

0: அதிகாரிகளுடன் முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள் வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் மளிகை கடை ஒன்று வச்சிருக்கேன். யுபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடைச்சிருக்கு. யுபிஐனால் பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு ஈஸியாக போகுது. பணம் வந்து யாரும் கையில் கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்கள் வழக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யுபிஐயில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
2: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கோம்.
3: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் ஒரு மணி நேரம் காத்திருந்து செல்லாம் எழுதி நேர பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இது ஒரு நிமிஷத்து ஒரு செகண்ட்ல அந்த திட்டத்தால பொதுமக்கள் ரொம்ப நல்லா பயன்படுறாங்க. நல்ல திட்டம், அருமையான திட்டம். பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட போது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும் போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். தல்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்க உள்ளார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்கச் செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு இராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:25.
6: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி

0: தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை பாதிப்புகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, புகையிலையை ஏன் பயன்படுத்துறாங்க, அதற்கான காரணங்கள் என்ன. பொதுவா வந்து ஒரு பழக்கம் ஆரம்பிப்பதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கும். அதை வந்து நாங்கள் ஆராய்ச்சி ரீதியாக பட்டியலிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, அதில் முழு முதல் காரணம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பியர் பிரஷர், நண்பர்களின் ஊக்கத்தினாலும் கட்டாயத்தினாலும் இந்த புகையிலை பழக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த புகையிலை பழக்கம் வந்து நண்பர்கள் வந்து சில சமயம் ஸ்கூல்லையோ இல்லைன்னா காலேஜஸ்லயோ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சிகரெட் கூட நீ வந்து பத்த வைக்க முடியலையே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில வந்து அந்த கட்டாயத்தின் பேரில் இல்ல அந்த அவமானத்தின் பேரில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நண்பர்கள், இப்போ ஒரு குழுவில் வந்து ஒரு 6-7 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதால் அதில் அதிகப்படியானவர்கள் வந்து புகையிலை பயன்படுத்துபவர்களாக இருந்தால், பயன்படுத்தாத அந்த ஒரு நண்பனை விட்டுவிட்டு அவர்கள் வெளியில் செல்வது, அவர்கள் வந்து அந்த சமயத்தில் வந்து கலந்து ஆலோசிப்பது, பேசுவது, கிண்டல் செய்வது போன்ற விஷயங்களை இருந்து நம்ம விடுபட்டு விடுவோமோ, அதாவது வந்து நம்ம தனியாக இருந்துருவோமோ, அவங்க நம்மளை வந்து விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற எண்ணத்திற்காகவே வந்து பயன்படுத்தவில்லை என்றாலும் அந்த ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து அதை பயன்படுத்துவது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் மீடியா, மிக முக்கியமான காரணம் இது. அதாவது மாஸ் மீடியா என்பது வந்து நம்மளுடைய கைபேசியில் இருந்து திரையரங்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த மாஸ் மீடியாவில் வந்து வந்துடும். சோசியல் மீடியா, திரைப்படங்கள், டிவியில் வரக்கூடிய சீரியல்கள், ஓடிடி தளங்களில் வரக்கூடிய படங்கள், அதில் வரக்கூடிய சீரியல்கள், இதில் எல்லாமே நம்ம பார்ப்பது என்னன்னா முக்காவாசியான திரைப்படங்கள், குறும்படங்கள் இல்லைன்னா அந்த சீரியல்கள் எல்லாத்துலேயுமே வந்து புகையிலையை ஒரு ஹீரோவும் பயன்படுத்துவார், இல்லை ஒரு வில்லனும் வந்து யூஸ் பண்ணுவார். அதை பார்க்கக்கூடிய மக்களும் வந்து மாணவர்களும் வந்து ஓகே நம்மளுடைய ஹீரோ அதை பயன்படுத்துகிறார் அப்படின்ற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதை பயன்படுத்தினால்தான் தாங்களும் அந்த ஹீரோ மாதிரி இருப்போம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கக்கூடிய இந்த திரைப்படங்களின் மூலமாக இந்த புகையிலையை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த தாக்கம் வந்து பரவி இருக்கு. எல்லாருமே இதை வந்து யோசிச்சு பார்த்தா வந்து இந்த திரைப்படங்கள் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புகையிலை போதை பழக்கங்களுக்கு வந்து ஆளாகிறாங்க. மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஷர் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஏன் பயன்படுத்துகிறேன்னா எனக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கணும், நான் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, இல்லைனா வந்து போர் அடிக்குது அதனால் புகையிலை பயன்படுத்துகிறேன், இன்னைக்கு வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது அதனால் புகையிலை பயன்படுத்துகிறேன், இப்படியான காரணங்களை வந்து சொல்லிக்கொண்டு அந்த புகையிலை பயன்படுத்துவதற்கான காரணங்களை வந்து தேடிக்கொண்டு இருக்கிறோம். நாலாவது வந்து ப்ரொஃபஷன், நான் ஆட்டோ டிரைவர், நான் லாரி டிரைவர், அதனால் இரவு நேரங்களில் நான் வந்து பயணப்படணும், அதனால் தூங்காமல் இருக்கிறதுக்காக புகையிலை பயன்படுத்துகிறேன். தூங்காமல் இருக்கிறதுக்கான மற்ற முயற்சிகள் வந்து எவ்வளோ இருக்குது. ஒரு சாதாரண டீ குடிப்பதனால கூட நம்ம வந்து தூங்காமல் இருக்கலாம், ஆனால் என்ன, நான் வந்து என் கார்லேயே உட்காந்துட்டே சிகரெட் பிடிச்சிட்டே போகலாம் இப்படின்ற எண்ணங்களை வந்து நம்ம மனசில் பதிய வச்சதுக்கு இன்னொரு காரணமும் இந்த புகை திரைப்படங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூட் ஸ்விங்ஸ், தோல்விகளை மறைப்பதற்காகவும் மறப்பதற்காகவும் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக வந்து நம்ம புகையிலையை வந்து வச்சுருக்கோம். கடைசி வந்து இது கொஞ்சம் கேலிக்குறியான காரணமாகவும் இருக்கலாம், பட் ஆனால் நாங்கள் பார்க்குறது வந்து பெண்கள் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டப்போ வெயிட் கண்ட்ரோல் அப்படின்னாங்க. ஏன்னா புகையிலையை பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு பசி எடுக்காது, பசி எடுக்காதனால நீங்கள் வந்து உங்கள் உடல் எடை கூடாது, அதனால் வந்து பெண்களிடையே வந்து இந்த புகையிலை பழக்கம் இருப்பதாகவும் இந்த ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் காரணங்கள் இருந்தாலும் நாங்கள் பார்க்குறது வந்து ரெண்டே காரணம் தான். ஒன்று நிக்கோட்டின் அடிமைப்படுத்தக்கூடிய தானம், ரெண்டாவது அதுலேருந்து வெளியே வரக்கூடிய விட்ராவல் சிம்டம்ஸ். மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. மற்ற காரணங்கள் எல்லாம் நம்மளை மனதை வந்து தேற்றிக் கொள்வதற்காக சொல்வதற்கு தான். எந்த விதத்திலும் புகையிலை உங்களுக்கு ஆரோக்கியமானது அல்ல, தயவு செய்து புகையிலை பொருட்களை பயன்படுத்தாதீர்கள், நிச்சயம் வந்து அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. காரணங்கள் பல இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான காரணம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அதற்காக புகையிலை கைவிடுங்கள். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
0: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன, முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. பல் வரிசையும் அப்படி தான். ஏமாத்துறவங்க அதிகமாக

0: போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளையெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில். வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும், மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்குறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருந்தால் கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள இரத்த குழாய அமைப்பு பாருங்கள், அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய அமைப்பை அடையாளம் காணுற சாதகம் அந்த சாதனம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப நுட்பமானது. இது வந்து நம்பத்தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதில் உள்ள ஒரு சிறு துளையில் கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாய அமைப்பு ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும். குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்று. ஒரு நபரோட குரலை டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலெல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனை சரியாகவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாற்றி பேசுகிறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள், வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரர் தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும், வேறு யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மனுஷனோட நடை, அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம், இதையெல்லாம் வச்சு கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம். என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு, வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதிலிருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால. யோசித்தாங்க, என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையாக இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், பெட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சுருக்க மாட்டார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்க மனசையும் சேர்த்து உலாவறதுதான் நகருலா.

உலகம் முழுவதும் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும். ஆனால் நம் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் இயற்கை மறைத்து வைத்திருக்கும் எண்ணற்ற அதிசயங்கள் இன்னும் பலருக்கு தெரியும்.

அமல் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இயற்கையின் அற்புத படைப்புகளில் ஒன்றாக விளங்குகிறது கேரளாவின் வெம்பநாடு ஏரியின் நடுவே அமைந்துள்ள பத்திரமணல் தீவு. இன்றைய நகருலா பத்திரமணல் தீவு. பறவைகளின் கீதம், பசுமையின் போர்வை, ஏரியின் அமைதி, இயற்கையின் அழகு, இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க முடியும். இந்த தீவு இயற்கை ஆர்வலர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இன்று நகருலா நிகழ்ச்சியில் இந்த அழகிய பத்திரமணல் தீவின் வரலாறு, சிறப்புகள், இயற்கை வளம் மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். பத்திரமணல் தீவின் வரலாறு மற்றும் பெயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரள மாநிலத்தின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களுக்கு இடையே பறந்து விரிந்துள்ள வெம்பநாடு ஏரியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிறிய தீவு தான் இந்த பத்திரமணல் தீவு. பத்திரமணல் என்ற சொல்லுக்கு நள்ளிரவு மணல் அல்லது இரவின் மணல் என்று பொருள்.

பத்திரமணல் தீவின் வரலாறு மற்றும் பெயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரள மாநிலத்தின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களுக்கு இடையே பறந்து விரிந்துள்ள வெம்பநாடு ஏரியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிறிய தீவு தான் இந்த பத்திரமணல் தீவு. பத்திரமணல் என்ற சொல்லுக்கு நள்ளிரவு மணல் அல்லது இரவின் மணல் என்று பொருள் கூறப்படுகிறது. பழங்காலத்தில் ஒரு பிராமணர் இந்த ஏரியை கடக்கும்போது திடீரென நீரின் நடுவே மணல் மேடு தோன்றியதாகவும் அதுவே காலப்போக்கில் தீவாக உருவானதாகவும் ஒரு சுவாரஸ்யமான புராணக்கதை சொல்லப்படுகிறது. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது ஏரியில் பல ஆண்டுகளாக படிந்த மணல், வண்டல் மற்றும் தாவர வளர்ச்சியின் காரணமாக இந்த தீவு இயற்கையாக உருவாகியுள்ளது. சுமார் 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தீவு சிறியதாக இருந்தாலும் இயற்கை வளத்திலும் உயிரின பன்முகத்தன்மையிலும் மிக பெரிய முக்கியத்துவம் பெற்றதாக விளங்குகிறது. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

0: நான் நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசாவா?
1: கச கச தனித பச பசனா
2: சார். பாப்பா கசதானி ஸ்வரத்தை போய் கசகச.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நகருளா. இன்றைய நகருளா நிகழ்ச்சியில் பத்திரமணல் தீவு குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பறவைகளின் சொர்க்கம் பத்திரமணல் தீவின் மிகப்பெரிய சிறப்பு. இது ஒரு இயற்கையான பறவைகளின் சரணாலயமாக இருப்பது தான். ஆண்டுதோறும் குளிர்காலங்களில் சைபீரியா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் பல பகுதிகளிலிருந்து இடம்பெயரும் பறவைகள் இங்கு வந்து தங்குகின்றன. அதோடு கேரளாவின் உள்ளூர் பறவைகளும் இங்கு அதிக அளவில் காணப்படுகின்றன. மொத்தமாக 140 மேற்பட்ட பறவை இனங்கள் இங்கு பதிவாகியுள்ளன. அதிகாலை நேரத்தில் பறவைகளின் இனிமையான குரல்களும் மாலை நேரத்தில் கூட்டமாக பறக்கும் காட்சிகளும் பார்வையாளர்களை மெய்ப்பறக்க செய்கின்றன. அதனால் பறவை ஆராய்ச்சியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் இயற்கை நேசிகள் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய இடமாக இந்த தீவு கருதப்படுகிறது. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் அமரன் திரைப்படத்திலிருந்து.

0: பொங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
1: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
0: எப்படி?
1: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
0: இவ்வளவு ஈஸியா?
2: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
0: வேணாம்ப்பா வேணாம்.
3: உங்கள் பேங்க் அக்கௌண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வேலை வாய்ப்பு செய்தி. இஸ்ரோவில் டெக்னீஷியன் பணிக்கான வேலைவாய்ப்பு. இஸ்ரோவின் கீழ் செயல்படும் திரவ உந்துசக்தி அமைப்பு மையத்தில் LPSC காலியிடங்களுக்கான அறிவிப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 7, டெக்னீஷியன் 10, ஃபயர்மேன் 1, டிராப்ஸ்மேன் 1 என மொத்தம் 19 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ITI மற்றும் டிப்ளமோ. வயது வரம்பு 4/9/2026 படி 18 முதல் 35 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹750. மேலும் விவரங்களுக்கு ipsc.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகவும். வெல்கம் பேக் டு த ஷோ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நகருலா. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் பத்திரமணல் தீவு குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம். இந்த தீவு பறவைகளுக்கு மட்டுமல்ல, பல்வேறு அரிய தாவரங்கள் மற்றும் சிறிய உயிரினங்களின் வாழ்விடமாகவும் விளங்குகிறது. மாங்க்ரோவ் மரங்கள், மூலிகை செடிகள், பலவிதமான கொடிகள் மற்றும் நீர்வாழ் தாவரங்கள் இந்த தீவின் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கின்றன. ஏரியின் நீர்த்தரத்தை பாதுகாப்பதிலும் கரையோர அரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் இந்த தாவரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் பட்டாம்பூச்சிகள், தவளைகள், நண்டுகள், மீன்கள் போன்ற பல உயிரினங்களும் இங்கு வாழ்கின்றன. இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் உயிரோட்டமான ஒரு சூழலியல் பாடசாலையாகவே பத்திரமணல் தீவு விளங்குகிறது. மீண்டும் உள்ளா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் தங்கலான் திரைப்படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நகருலா. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் பத்திரமணல் தீவு குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இதோட சுற்றுலா மற்றும் பயண அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரமணல் தீவிற்கு செல்ல ஒரே வழி படகு பயணம்தான். ஆலப்புழா, குமரகம் போன்ற பகுதிகளிலிருந்து படகுகள் இயக்கப்படுகின்றன. வெம்பநாடு ஏரியின் அமைதியான நீரில் படகில் பயணிக்கும் அனுபவம் சுற்றுலா பயணிகளுக்கு மறக்க முடியாத நினைவாக அமைகிறது. தீவிற்கு சென்றவுடன் இயற்கையின் அமைதியையும் பறவைகளின் இசையையும் பசுமையான சூழலையும் ரசிக்கலாம். சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்களில் இந்த தீவின் அழகு பல மடங்கு அதிகரிக்கிறது. பாதுகாப்பும் நமது பொறுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரமணல் தீவு இயற்கையின் அரிய பொக்கிஷமாக இருப்பதால் அதை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும். சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். குப்பைகளை வீசாமல், பறவைகளையும் மற்ற உயிரினங்களையும் தொந்தரவு செய்யாமல், மரங்களையும் தாவரங்களையும் சேதப்படுத்தாமல் இருப்பது மிகவும் அவசியம். இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான பரிசை பாதுகாத்தால் மட்டுமே வருங்கால சந்ததியினரும் இதன் அழகை அனுபவிக்க முடியும். இயற்கையை நேசிப்பதும் சுற்றுச்சூழலை காப்பதும் ஒவ்வொரு மனிதனின் பொறுப்பாகும். சிறிய பரப்பளவை கொண்டிருந்தாலும் எண்ணற்ற பறவைகள், அரிய தாவரங்கள், அமைதியான இயற்கை சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் ஆகியவற்றால் உலகின் கவனத்தை ஈர்க்கும் அழகிய தீவுதான் பத்திரமணல் தீவு. இயற்கையை ரசிக்கவும் பாதுகாக்கவும் கற்றுத்தரும் இந்த அற்புதமான இடத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டுகளிக்க வேண்டும். இது போன்ற இன்னும் பல அழகிய சுற்றுலா தலங்களுடன் மீண்டும் உங்கள் நகருளா நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இயற்கையை நேசியுங்கள், இயற்கையை பாதுகாத்திடுங்கள் என்று சொல்லி வரும் பாடலுடன் இன்றைய நகருளா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம் வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: ಆಕಾಶವಾಣಿ நேயர்கள் கேட்க இருப்பது மிலாது நபி பெருநாள் உரை. வழங்குகிறார் பேராசிரியர் ஆ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள்.
1: உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு மிலாடி நபி விழாவின் வாழ்த்துக்களை கூறுவதோடு முகமடையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த தின விழாவிலே அவர்களை குறித்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அரேபிய தீபகற்பம் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் 570 ரபியுல்லவ்வல் திங்கள் புனித மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா. அன்னார் பிறப்பதற்கு முன்பே இறைவன் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டான். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா அம்மையார். நபிகள் நாயகம் 6வது வயதை அடைந்தபோது அவரும் இறைவனிடத்தில் திரும்பிவிட்டார். பெற்றோரை இழந்த அந்த சிறிய பிள்ளை தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலி

அவர்களிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அவர்களின் மறைவுக்கு பின்னால் தன்னுடைய பெரிய தந்தையான அபு தாலிபினிடத்திலே அவர் வளர்ந்தார். தன்னுடைய சிறு வயது முதலே பொய் பேசாமை, நேர்மை, நம்பிக்கைக்குரிய குணங்களை தன்னகத்தே கொண்டிருந்ததால் அந்த மக்கத்து மக்களெல்லாம் அவரை நம்பிக்கைக்குரியவர் என்கிற அரபி வார்த்தையில் அல் அமீன் என்று அன்போடு அழைத்தனர். தன்னுடைய 25வது வயதில் மக்காவில கண்ணியமிக்க வணிக சீமாட்டியான அன்னை கதீஜா அவர்களுடைய வியாபார பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நேர்மையோடும் நட்பண்புகளோடும் வியாபாரத்தை கவனித்து வந்தார்கள். அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து அவர் மீது ஈடுபாடு கொண்ட அன்னை கதீஜா அவரை திருமணம் செய்ய விரும்பினார். இரு வீட்டார் சம்மதத்தோடு 25 வயதை நிரம்பிய நபிகள் நாயகம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த நேரத்தில் கதீஜா அவர்களுக்கு 40 வயதை தொட்டிருந்தது. 3 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருளினான். அன்னை மாரியா கிபித்தியா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் மூலம் இப்ராஹிம் என்ற ஒரு மகனை தவிர மற்ற அனைத்து குழந்தைகளையும் அன்னை கதீஜாவின் வழியாகவே இறைவன் அவருக்கு அருளினான். ஆண்களின் அல் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 பேருமே சிறிய வயதிலேயே இவ்வுலகத்தை விட்டு உயிர் நீத்து விட்டார்கள். பெண் குழந்தைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்கிற 4 பெண் மக்களுக்கு மிகச்சிறந்த தந்தையாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக அன்னை ஃபாத்திமா அவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவியது. அவர்களின் வழியாக அவர்களுடைய வம்சாவளி விருத்தி பெற்றது. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றிய நேரத்தில் மக்காவினுடைய அந்த நகர சமூகம் கலாச்சார மத சீரழிவு, மது, சூது, பெண்ணடிமைத்தனம், பழங்குடி மக்களிடையே ஏற்படுகிற மோதல்கள், சமூக ஏற்றத்தாழ்வு, கொலை கொள்ளை ஆகியவை மலிந்திருந்தன. 40வது வயதில் ஹிரா என்ற குகையில் இறை தியானத்தில் இருந்தபோது முதன் முதலாக அவருக்கு இறை செய்தி குர்ஆன் என்பதின் வழியாக அருளப்பட்டது. அதற்கு வஹி என்று சொல்லப்படும். அதை இறைவன் அவருக்கு குர்ஆனாக அருளினான். அதில் ஓரிரை கொள்கை, இறைவனை மட்டும் வழிபட வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும், மக்காவிலே இருக்கிற அநியாயக்கார தலைவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுக்கு நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற அறிவுடையோடு அந்த வஹி என்கிற குர்ஆன் அவருக்கு அருளப்பட்டது. இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அற்புதம், மனித குலத்திற்கான இறுதி வழிகாட்டியும் இந்த குர்ஆனே ஆகும். இதை இறைவன் ரமதான் மாதத்தில் லைலத்துல் கதிர் என்கிற இரவிலே அருளினான். அருளப்பட்ட காலம் முதல் இன்று வரை ஒரு எழுத்து கூட மாறாமல் இருப்பது இந்த திருக்குர்ஆனின் சிறப்பம்சமாகும். இறைவனின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் புனித நூல் இந்த நூலாகும். இது வெறும் வழிபாட்டு நூல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சொல்லுவதோடு அறிவியலையும் சட்டத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பவியல் மற்றும் மனித உரிமைகளின் முழு வழிகாட்டியாக இவ்வேதம் திகழ்கிறது. ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தை, இறைவனால் தரப்பட்ட அந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி கிபி 622 ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இந்த நிகழ்வு வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வே இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணிப்பின் தொடக்கமாக அமைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு இருந்த தோழர்கள்தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களை தோழரென்றே கடைசி வரையும் அழைத்தார். சஹாபாக்கள் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் என்று சொன்னால் தோழர்கள் என்ற அர்த்தம். தன்னோடு இருந்த, தன்னுடைய வழியை பின்பற்றிய, தனக்கு எல்லா வகையிலும் உதவியோடு இருந்தவர்களை தோழர் என்று அழைத்தார். நபிகள் நாயகம் அவர்களுடைய சீர்திருத்தத்தை உலகமெங்கும் எடுத்துச் சென்று மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி என்கிற இந்த 4 பேரும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக்களாக இருந்து அவர்களுக்கு பின்வந்த அந்த மக்களை வழிநடத்தி

பண்ணினார்கள் என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும். மக்காவிலிருந்து அவரோடு வந்த அந்த மக்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லுகிற புலம்பெயர்ந்தவர்கள் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகின்றனர். அப்படி மதீனா நகருக்கு வந்த அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்து, புகலிடம் தந்து, தங்களோடு தோளுக்கு தோளாக நின்ற அந்த தோழர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்பவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். நபிகள் நாயகம் அவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட பணி மனிதர்களை ஓர் இறை பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களிடத்தில் வன்முறையோ வற்புறுத்துதலோ ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் ஏற்படாது. அன்பின் வழியில் உங்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். அன்பாலும் நற்பண்பாலும் தான் மனிதகுலத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற வழிகாட்டுதலை இறைவன் சொல்லியிருந்தான். தான் வாழ்கிற காலத்தில் தன்னோடு இருந்த மக்களிடத்திலே யாரெல்லாம் இதேபோன்று நன்மையின் பக்கம் அன்பின் வழியில் அழைத்தார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கற்க வேண்டும். அவர்களுடைய வழிகளை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உலகத்தில் தோன்றிய ஆயிரக்கணக்கான வழிகாட்டிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் நல்வழியின் பக்கம் அழைக்கிற போது மக்களுக்கு எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்புகளை விதைக்காதீர்கள் என்கிற முதன்மையான வழிகாட்டுதலை அவர் நமக்கு விட்டு சென்றார். அதுபோன்றே தான் வாழ்ந்து காட்டிய பிறகே மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கியும் அவர்களுக்கு நல்லுபதேசமும் செய்தார்கள். வரலாற்றில் நபிகள் நாயகம் செய்த மிகப்பெரிய புரட்சி நிறைய இருந்தாலும் குறிப்பாக பெண்ணடிமைத்தனத்தை நீக்கியதும் பெண் குழந்தைகளை கொண்டாடியதுமாகும். அறியாமை கால அரேபியாவில் பெண்கள் வெறும் போகப் பொருளாகவும் சுமையாகவும் கருதப்பட்டனர். பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கிற கொடூர நிலை அங்கே நிலவி வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை வெளியே சொல்லுகிற போது முதலாவது சொன்ன செய்தி, யார் பெண் குழந்தைகளை அன்போடு வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவான் என்று அறிவித்ததோடு பெண் குழந்தைகள் கொள்ளுவதை முற்றிலும் ஒழித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தார். திருமணத்தில் சுதந்திரம், விவாகரத்தில் உரிமை அந்த காலத்திலே அவர் பெற்றுத்தந்தார். தாயின் காலடியில்தான் சுவனம் இருக்கிறது என்று கூறி தாய்க்கு எதிராக வார்த்தைகளை உயர்த்துவது கூட பாவம் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுத்தார். மனிதன் மனிதனை அடிமைப்படுத்துகிற முறை உலகெங்கும் பரவியிருந்த காலத்தில் அடிமை முறைக்கு எதிராக நபிகள் குரல் கொடுத்தார். மனிதன் தவறிழைத்து விட்டால் அந்த தவறுக்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்தால் அது பரிகாரமாகும் என்று சொன்னார். நீங்கள் உண்பதையே உங்களிடம் பணியாற்றுகிறவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். மிக உயர்ந்த இஸ்லாத்தின் பாங்கான தொழுகைக்கான அழைப்பான அதை செய்வதற்கு பிலால் என்கிற அடிமையை முற்படுத்தினார். சமூகத்தில் புறையோடி போயிருந்த கெட்ட பழக்கங்கள் அவற்றிற்கு எதிராக களமாடியதோடு தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் தவறு என்று நிரூபித்தாரோ அத்துணையும் இல்லாத ஒரு சமூகத்தை கெட்டியெடுப்பியதுதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி. நபிகளார் வட்டி முறையை முற்றிலும் தடை செய்ததோடு சுரண்டலற்ற பொருளாதார அமைப்பை உருவாக்கினார். வட்டி வாங்கக்கூடாது என்பதற்கு தடை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஜக்காத் என்று சொல்லுகிற கட்டாய தானம், செல்வந்தர்களின் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக்கினார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வட்டியில்லாமல் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தினார். மதுவையும் சூதையும் முற்றிலுமாக தடை செய்தார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு மதீனா சாசனம் என்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் மதச்சார்பினை ஏற்படுத்தி செயல்பட்டது நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது. தான் இறப்பதற்கு முன்னால் செய்த அந்த ஹஜ்ஜின் போது அவர் நிகழ்த்திய உரை மனித உரிமை சாசனத்தின் மிக உச்சகட்டமான ஒரு அமைப்பாகும். இறை பக்தியே ஒரு நல்ல மனிதனாக நடப்பதே, இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிரியமானதாகவும் இந்த உலகத்தில் அவரை நல்லதாகவும் அடையாளம் காட்டும் என்று சொல்லிச் சென்றார். 632 ஆண்டு
ரபியுல் அவ்வல் திங்கள் 12 நாள் தனது 63 வயதில் மதீனாவில் வைத்து

0: மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பரிசுத்தமான குர்ஆனும் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களும் என்றும் மனிதகுலத்திற்கு நல்வழிகாட்டி ஒளியாக திகழ்கின்றன. உயர்ந்த அந்த நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள்தான் இந்த மீலாடி நபி. இந்த நாளினுடைய வாழ்த்தாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நேயர்கள், இதுவரை மீலாது நபி பெருநாள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: பெண்பலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: Kolkata.
1: Indian Grandmaster R. Pragyanan cruised into the finals of the Grand Chess Tour's last leg after 19-9 win over Germany's Vincent Keimer in St. Louis, US. Having won the second classical game, the Indian enjoyed a huge lead of 6 points coming into the final day, on which games of shorter duration were played. He defeated Keimer in back-to-back rapid encounters to nearly seal his spot in the finals, taking an unassailable 17-3 lead before another victory in the first game of Blitz took his points tally to 19. Pragyanan will take on pre-event favourite and defending champion Fabiano Caruana of the USA States in the event finale. The top three finishers will automatically qualify for next year's Grand Chess Tour. RSS Chief Mohan Bhagwat arrived in the US last night as part of the Sangh's Centenary Year Global Outreach Program. During his stay in the city, Mr. Bhagwat would participate in the Universal Oneness Program and address a gathering of around 5,000 people at the iconic Madison Square Garden on Saturday. The event carries a timeless and universal message: the world is one family. It calls upon us to look beyond artificial divisions and differences, recognize the bonds that unite humanity, and embrace a spirit of mutual respect, harmony, and oneness. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
2: Thank you, Shagun. Most of the dailies lead with NSA Ajit Dobhal's visit to China. The Tribune headlines: India-China eye political fix for boundary dispute, stress need for peace and tranquility along LAC. Newspapers also report Prime Minister reviewed 30,000 crore rupees infra projects. The Asian Age headlines: Modi flags digital arrest, pushes for strict surveillance. The Indian Express, citing RBI's monthly state of economy, informs Indian economy resilient amid global uncertainties. The paper adds, India's robust macroeconomic fundamentals continue to provide cushion to the domestic economy. The Statesman writes, Defence Minister Rajnath Singh clears transfer of DRDO missile tech to Indian defence industry. Hindustan Times headlines, 98% flu cases this season due to H1N1 swine flu, says ICMR. And finally, Times of India informs Dolly Parton, queen of country music, dies at 80. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reviews infrastructure projects worth 30,000 crore rupees at Pragati meeting. Union Home Minister Amit Shah sets 1 year deadline for 100% implementation of 3 new criminal laws. Delhi government to hand over approval letters to 4,000 eligible women beneficiaries under Lakshmi Yojana today. India and China agree to continue their work in seeking political settlement of boundary question for overall and long-term interests. Eid Milad-un-Nabi, birth anniversary of Prophet Muhammad, being celebrated today. Keralites across the globe celebrating Thiruvanam, most auspicious day of Onam. And R. Pragyanan cruises into finals of Grand Chess Tour's last leg after 19-9 win over Germany's Vincent Keimer. And with that, we end the morning news. Have a nice day.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 8:30 AM. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு செடியும் மரமும் மலரும் ஏதோ ஒரு அதிசயத்தை தன்னுள் மறைத்து வைத்திருக்கிறது. அவற்றில் சேற்றில் பிறந்தாலும் சுத்தத்திற்கும் அழகிற்கும் ஆன்மீகத்திற்கும் அடையாளமாக விளங்குவது தாமரை. ஆனால் இன்று நாம் தாமரை மலரை பற்றி அல்ல, பலருக்கும் அதிகம் தெரியாத ஆனால் உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை தரும் தாமரை தண்டு பற்றி தான் பேசப்போகிறோம். சாதாரணமாக காய்கறியாக பயன்படுத்தப்படும் இந்த தண்டு உண்மையில் மருத்துவ குணங்கள் நிறைந்த இயற்கையின் வரப்பிரசாதம். அதன் வரலாறு, அமைப்பு, ஊட்டச்சத்து, மருத்துவ பயன்கள், சமையல் பயன்பாடு, கலாச்சார முக்கியத்துவம் என சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் பயணிக்க இருக்கிறது இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி. தாமரை தண்டு என்றால் என்ன? தாமரை நீரில் வளரும் ஒரு நீர்வாழ் தாவரம் இல்லைங்களா, அதன் வேரிலிருந்து நீர்மட்டம்

வரை நீண்டு வளர்வதே தாமரை தண்டு. இதன் உள்ளே சிறிய சிறிய துளைகள் காணப்படும். இந்த துளைகள் காற்றை எடுத்து செல்லும் இயற்கையான அமைப்பாகும். தாமரை தண்டு உடையாமல் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. அதனால் நீரின் அலைகள் வந்தாலும் தாமரை மலர் நிமிர்ந்து நிற்கிறது. இந்த தண்டு இந்தியா, சீனா, ஜப்பான், வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளில் மிகவும் பிரபலமான உணவுப் பொருளாக உள்ளது. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் டிராகன் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தாமரை தண்டு குறித்து தான் தெரிஞ்சிட்ருக்கோம். தாமரை தண்டின் ஊட்டச்சத்துக்கள், தாமரை தண்டில் நிறைந்திருப்பவை வைட்டமின் சி, வைட்டமின் B6, பொட்டாசியம், இரும்பு சத்து, மாங்கனீஸ், நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன. 100 கிராம் தாமரை தண்டில் மிக குறைந்த கலோரியே உள்ளது. அதனால் உடல் எடையை குறைக்க விரும்பவர்களும் இதை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். உடல் நல நன்மைகள். தாமரை தண்டு மலச்சிக்கலை தடுக்கிறது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, இரத்த சோகை வராமல் பாதுகாக்க உதவுகிறது, உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை அளிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது, செரிமானத்தை சீராக்குகிறது, சரும ஆரோக்கியத்திற்கும் மிகவும் ஏற்றது.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கும் மத்தியாலை 1612 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1615 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தாமரை தண்டு குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். தாமரை தண்டின் மருத்துவ பயன்பாடுகள். ஆயுர்வேத மருத்துவத்தில் தாமரை தண்டு முக்கிய இடம் பெறுகிறது. காய்ச்சல், உடல் சூடு, இரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகளில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் செல்களை எதிர்த்து போராட உதவுகின்றன. சமையலில் தாமரை தண்டு தாமரை தயாரிக்கப்படும் உணவுகள் பொரியல், கூட்டு, வறுவல், சூப்,

ஊறுகாய், சிப்ஸ், குருமா வட இந்தியாவில் கமல் கக்கடி என்ற பெயரில் மிகவும் பிரபலமான காய்கறியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சீனாவில் நூடுல், சூப் போன்ற உணவுகளிலும் சேர்க்கப்படுகிறது. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தாமரை தண்டு குறித்து தான் தெரிஞ்சிட்ருக்கோம். தாமரை தண்டு வாங்கும் முறை மற்றும் பாதுகாப்பு. புதிய தாமரை தண்டு வெண்மையாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். வெட்டியவுடன் தண்ணீரில் போட்டு வைத்தால் நிறம் மாறாமல் இருக்கும். குளிர்சாதன பெட்டியில் சில நாட்கள் பாதுகாத்து வைத்து பயன்படுத்தலாம். தாமரை தண்டின் உள்ளே காணப்படும் வட்ட வடிவ துளைகள் இயற்கையான காட்சி குழாய்கள். ஒரு தாமரை செடி பல மாதங்கள் தொடர்ந்து வளரக்கூடியது. தாமரை விதை 1000 ஆண்டுகள் வரை உயிர்ப்புடன் இருக்கும் என்று ஆய்வுகள் குறிப்பிடப்படுகின்றன. தாமரை தண்டு நீரின் மேல் மலரை தாங்கும் இயற்கை தூணாக செயல்படுகிறது. சில நாடுகளில் இது மிகவும் விலை உயர்ந்த ஆரோக்கிய உணவாக விற்கப்படுகிறது. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன் நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தாமரை தண்டு குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கலாச்சார முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை மலர் தேசிய மலராக இருப்பது அனைவருக்கும் தெரியும். அதே போல் தாமரை தண்டும் பழங்கால உணவு பழக்கங்களில் முக்கிய இடம் பெற்றிருந்தது. பல கோயில் குளங்களில் வளர்ந்த தாமரை செடிகள் உணவாகவும் மருத்துவமாகவும் பார்க்கப்பட்டன. சுற்றுச்சூழல் முக்கியத்துவம். தாமரை வளரும் குளங்கள் பல நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்விடமாக இருக்கின்றன. தண்ணீரை சுத்தப்படுத்தவும் உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கவும் தாமரை செடிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் மதராசி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தாமரை தண்டு குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். சேற்றில் பிறந்தாலும் அழகையும் பயனையும் உலகிற்கு வழங்கும் தாமரை நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்று தருகிறது. அதை போலவே அதன் தண்டும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் இயற்கையின் அற்புதத்தையும் நமக்கு எடுத்துரைத்தது. ஒரு சாதாரண தண்டாக தோன்றும் தாமரை தண்டில் இவ்வளவு மருத்துவமும் ஊட்டச்சத்தும் அறிவியலும் இயற்கையின் அதிசயம் மறந்திருக்கிறது என்பதை இன்று அறிந்திருப்பீர்கள். இயற்கை நமக்கு அளித்த செல்வங்களை அறிந்து பயன்படுத்தினால் ஆரோக்கியம் நம் கையில் இருக்கும். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை ஆரோக்கியமாக இருங்கள், இயற்கையை நேசியுங்கள், மரங்களை வளருங்கள். வரும் பாடலுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம், விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: பூடி, நான் வரேன். ஓ, சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வர போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: மொதல் மாதம் சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேனே.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்சன தீச பாகிமாம் என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணியர் கீர்த்தனை, ராகம் பூர்ணச்சந்திரிகா, ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:21. அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் பிரதங்கம். அடுத்து முறிப்பேமு கலிகே, முகாரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

முகாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவாக துங்கா தரங்கே கங்கே, சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை, ராகம் குந்தலவராளி, ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 10 மணி. கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். மிலாது நபின் அன்னாலை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வு உலகம் முழுவதும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் மேலும் வளர்க்கும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மக்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த மகிழ்ச்சியான நிகழ்வு அனைவரின் வாழ்விலும் அமைதி, வளம் மற்றும் நல்வாழ்வு நிறைந்த ஓர் ஆண்டை மலர செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட போது பிரதமர் இதனை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 28ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதுடெல்லியில் மாநில செய்தி விளம்பரத்துறை செயலர்கள் மாநாட்டில் படைப்பு திறன்சார் பொருளாதாரத்தின் வளர்ச்சியினால் வேலை வாய்ப்புகளை பெருக்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கை வலுப்படுத்தவும் ஏதுவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். முகநூல் பக்கத்தில் பதிவிடும் போது என்ன படம், பாடல், உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை பதிவிட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் இன்று புதிதாக பதிவிடும் புதிய நேயர்களுக்கும் நேற்று ஒளிபரப்பப்பட்ட நேயர்கள் அல்லாத இன்று பதிவிட்ட நேயர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு நேரம் இருப்பின் நேற்று நிச்சயம் முன்தினம் ஒளிபரப்பப்பட்ட பாடல்கள் கேட்ட நேயர்கள்

பாடல்களுக்கு இன்றும் அவர்கள் பதிவிட்டு இருப்பின் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்ப நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் கொழுமம் கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நரசிம்மா.

நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம். தலைப்பு: அன்பினை போதிப்போம். நெறிப்படுத்துபவர் ராஜலட்சுமி அவர்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240, 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்பரோட 0413 என்ற குறியீட்டை முன்னிணைத்து அழையுங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சென்னை மாதவரம் பால்பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் பாடல் கேட்டிருக்காங்க. இருவர் திரைப்படத்திலிருந்து

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே. மங்கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மங்கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கும் மத்திய அலை 1615 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1615 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க வருண் சிவா.
1: இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடியவா.

பாடலை சூடியவா களவாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. ஜெர்மனி பெர்மின் நகரிலிருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன்.

0: இவர்கள் கேட்டுள்ள பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறக்க முடியுமா?
1: What a tragedy. Tragedy comedy. Comedy, tragedy, tragedy, comedy. What a pity.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். அடுத்து தனது விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க தங்கவேல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மலபார் போலீஸ்.

இன்று காலை 11:02 நேர்நேரம் தலைப்பு அன்பினை போதிப்போம். நெறிப்படுத்துபவர் ராஜலட்சுமி அவர்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க நாகை பாபு மற்றும் சத்யா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சலங்கை ஒளி.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மம்பட்டியான்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனது விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன்.

முகநூல் வழியாக வந்த உங்கள் அன்பான விருப்பங்கள் இன்று எங்களோட இன்பாக்ஸை மட்டுமல்ல எங்களோட மனசையும் நிறை செய்திடுச்சு. ஆனால் நேரமின்மை காரணமாக உங்கள் எல்லோருடைய விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப முடியல. அதனால் அரூர் ஜான், ஹாஜா நஜமுதீன், வேட்டை வளம்குமார், பி எஸ் சுரேஷ், குடிக்கால் பாளையம், ஷாகுல் ஹமித் ராஜா, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், மந்திரமூர்த்தி, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் இவர்களுக்காக குருவி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க செய்து கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

0: நேரம் 11 மணி. கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை உறவுகளையும் முதலீட்டு தொடர்புகளையும் வலுப்படுத்திக் கொள்ள இப்பயணத்தின் போது முக்கியத்துவம் அளிக்கப்படும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. 6G தொலை தொடர்பு தொழில்நுட்பத்திலும் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட நவீன துறைகளிலும் அடுத்த கட்ட வளர்ச்சியை வடிவமைக்கும் நாடாக திகழ்வதே இந்தியாவின் விருப்பம் என்று மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா கூறியுள்ளார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு ஓராண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் புதிதாக கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மிலாது நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் அனைத்து மதுபான கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:02.

நேயர்கள் கேட்டு பங்கேற்று ரசிக்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். இன்றைக்கு நேயர் நேரம் நிகழ்ச்சியில நாம என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா, காலங்கள் மாறி நம்ம கம்ப்யூட்டர் உலகத்தில் பரபரப்பா ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுல எதிர்பார்ப்போட இயங்குற ஒரு விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆமாம், சரியாக சொன்னீங்க, அன்புதாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான அன்பை பற்றியும் அன்பை போதிக்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு நேயர் நேரத்தில் அன்பினை போதிப்போம் என்ற தலைப்பில் பேச போகிறோம். நீங்கள் பேச போகிறீங்க, உடனே ஃபோனை எடுங்க. 2275240 அல்லது 2275250 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன எண்களோட 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து டயல் பண்ணுங்க. உங்களோட அனுபவத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க. அன்பினை

0: போதிப்போம். இந்த தலைப்பில் பேசுகிறதுக்காக நம்ம கிட்ட போகிற நேயர் வந்திருக்காங்க. முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய நாட்களை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சார், அன்பினை போதிப்போம்.
1: இந்த உலகம் அப்படிங்கறது உயிர்ப்பு தன்மையோட இயங்குவதற்கு ஒரு முக்கிய காரணமே அன்பு அப்படிங்கறது ஒரு விஷயம் தான்.
0: கண்டிப்பா.
1: ஆமா, அன்பு அப்படிங்கறது இந்த உலகத்துல இருக்கும் பொழுதுதான் மனிதம் அப்படிங்கறது உயிர்ப்பு தன்மையோட இருக்கும்.
0: நிச்சயமா.
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த வன்முறைய தடுக்கக்கூடிய ஒரு முதியல் விஷயம் அப்படிங்கறது அன்புதான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இப்போ தன்னை போல மற்றவர்களையும் நேசிப்பது அப்படிங்கிறது தான் அந்த அன்பு அப்படிங்கிற குணம். சோ தன்னை போல மற்றவர்களையும் நேசிக்கும் பொழுது நம்ம வன்முறை வார்த்தைகள் வன்முறை செயல்கள் எதுவும் செய்ய மாட்டோம் இல்லையா? அப்போ ஒரு அரணாக இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புதான்.
0: நிச்சயமா.
1: இந்த அளவும் கூட நம்ம அன்னை தெரேசா அவர்களை உருவகப்படுத்துறோம்னா அவங்களுடைய அளப்பரிய அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு குணம் தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: எல்லாத்த விட மேம், இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஒரு மடங்கு ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா 10 மடங்கு அன்பு நமக்கு வந்து சேரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: நிச்சயமா.
1: இந்த உலகத்துல நம்ம அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா மத்தவங்களோட மனசுல நம்ம என்னைக்குமே நிலைத்து இருக்க முடியாது.
0: ரொம்ப சரியா சொன்னீங்க.
1: இப்போ ஒருத்தர் வந்து நம்ம பிரியமா பேசணும் அப்படின்னா அடுத்த வாட்டி இவங்க கூட நட்பு கொள்ளணும், இவங்க கூட பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. நம்ம பிரியம் இல்லாம அன்பு காமிக்காம அப்படியே சிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மள விட்டு விலகிதான் போவாங்க. அப்போ அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் மத்தவங்க நம்ம கிட்ட நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொள்வதற்கும் ஒரு அடிப்படை தகுதியாகவும் அன்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பா. அன்பா பேசினா தானே நம்ம திரும்பவும் அவங்க கிட்ட பேச நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். இதே நீங்க சொன்ன மாதிரி சிடுன்னு விழுந்தா ஆமா அவங்கள்ட்ட போய் பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு பேசாமலே இருந்தலாம் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு தோணும் இல்லையா?
1: ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம மேம், இந்த அன்பு உடையவர்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு தீங்கு அப்படிங்கறத பண்ண மாட்டாங்க மேம். உயிர்களிடத்திலும் சரி மற்ற மனிதர்களையும் சரி உணர்வு பூர்வமாக காயப்படுத்த கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த உலகத்துல நம்ம அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கொடுக்கறோம் மேம். இந்த உலகத்துல எதையும் கொண்டு வரல. ஆனா இருக்கக்கூடிய காலகட்டத்துல மத்தவங்க கிட்ட அந்த அன்பாக பேசி அந்த பகைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வளர்க்காத எல்லாரையுமே தன்னை போல நேசிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குணம் தான் இல்லைங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சிறிய வயதுல இருந்தே மேம் ஒரு குழந்தைய அன்பாக வளர்க்கணும் மேம். குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் அன்பை காமிக்கணும். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் அந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த அன்பை வந்து பிரதிபலிக்கணும். அப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தை மேல காண்பிக்கும் பொழுது இயல்பாகவே அவர்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு சந்தோஷம் அப்படிங்கறது கிடைக்கும்.
0: ஏன்னா பெற்றோர்கள் தான் வந்து ரோல் மாடல் குழந்தைங்களுக்கு, அவங்கள பார்த்துதான் கத்துக்கிறாங்க இல்லையா?
1: சின்ன குழந்தைகள்லயே சில சமயம் கோபம் வந்து இன்னொரு குழந்தைய அடிச்சிருவாங்க. அப்போ உடனே பெற்றோர்கள் தானே அப்படின்ட்டு அடிக்காத அப்படின்ட்டு சொல்லி அதை அடிச்சா அது தவறு அப்படிங்கறத உணர்த்தணும் மேம். ஏன்னா சமூகத்துல சமூக வலைதளங்கள ஒரு காட்சி பார்த்தல, ஒரு சின்ன குழந்தை கோபத்துல வந்து இன்னொரு குழந்தைய போட்டு அடிக்குது பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்க அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குடா இந்த உலகத்துல அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனா முகம் சுளிக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள்ல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது அரணாக பாதுகாத்து அந்த விஷயத்தை செய்ய விடாது.
0: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அருமையா.
1: நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா தோண்ட தோண்ட அமுத சுரபியை போல் வந்து கொண்டே இருப்பதுதான் அன்பு. அதை மத்தவங்க கிட்ட விதைப்போம். ஒரு மடங்கு அன்பை விதைத்து பல மடங்கு அன்பை பெறுவோம். என்னுடைய நிறைவான கருத்து.
0: சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி நன்றிங்க.
1: நன்றி வணக்கம்.
0: அன்பை போதிப்போம். எப்படிங்க போதிக்கிறது? இப்ப ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம அதை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? இல்லாத பொருளை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அதே மாதிரி இப்போ நம்ம அன்பை போதிக்கணும் அப்படின்னா அந்த அன்பு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கணும் இப்போ இல்லையா? நம்மக்கிட்ட அன்பு இருந்தால் தான் நம்ம வந்து அன்பு அடுத்தவங்களுக்கு போதிக்க முடியும். சரி, எங்கிட்ட நிறைய அன்பு இருக்குது அப்படின்னு வாய் வார்த்தையில் சொன்னால் போதுமா? அதை எப்படி நம்ம வந்து செயல்படுத்துறது? நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் இல்லையா? அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டணும். நம்மளுடைய செயல்களில் நம்ம செய்தால் தான் நம்மக்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்றது மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லித்தர முடியும். இப்போ என்னென்னா, இந்த அன்பு சொல்லித்தரது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டிலேருந்து தாங்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய குழந்தைகள், அப்புறம் கணவர் மனைவி, இப்படி இவங்கக்கிட்டேருந்து தான் நம்மளுடைய அன்பின துவக்கமே இருக்குது. இல்லையா? நம்ம போய் யாரோ ஒருத்தவங்க மூணாவது மனுஷன் போகிறவங்கள்ட்ட போய் நீங்கள் அன்பாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்களா உடனே?

நம்ம வந்து நம்மளை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்க இல்லையா. அதனால ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து தொடங்குவோம். வீட்டிலேருந்து தொடங்கி நம்ம உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், இப்படி எல்லாருக்கிட்டேயுமே அன்பை காட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இதை உலகத்துடைய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும்.

0: நம்ம இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த இனி நேர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சுகமா இருக்கும், நலமா இருக்கும், அன்போட இருக்கும். அதனால புரிதலோட உணர்வோட புரிதுணர்வோட இருக்கும்.
0: அதுதான் வேணும், அதுதான் வேணும் சொல்லுங்க.
1: ஆமாங்கம்மா, நம்ம என்ன என்னத்தை கொண்டுட்டு போறா?
0: கண்டிப்பா
1: நம்ம கொண்டுகிட்டு போறது ஒண்ணுமே கிடையாது. கையை விரிச்சுக்கிட்டேதான் நம்மள எதுவுமே இல்லாமதான் கொண்டுட்டு போறாரு கடவுள். அதனால நம்ம படைக்கப்பட்டதே வந்து பூமிக்கு வந்து எல்லாரு மேலேயும் அன்பு செலுத்தி நல்ல ஒரு காரியங்களை பண்ணிட்டு போறதுக்காகத்தான். ஆனா அதுக்கு இடையில வந்து நம்ம பகுத்தறிவு வந்து வேலை செய்யாம சில நேரங்கள்ல அறியாமையால பல தவறுகள் செஞ்சு பிறர்களோட வெறுப்புக்கு ஆளாகிறோம் இல்லையா? அப்ப அந்த வெறுப்பெல்லாம் இல்லை வேணாம் இருக்கு இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்னு மேலையுமே அக்கறை செலுத்தணும். நம்ம அதை பற்று வச்சுக்க கூடாது ரொம்ப அதிகமா, ஆனா அக்கறை இருக்கணும். அதாவது குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு என்ன உணவு பார்த்து பார்த்து சமைப்போம். அக்கறை இருக்கும்போது தானே அவங்க ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம நல்லது நம்மளுக்கு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சமையல் பண்ணி அந்த அன்பை சேர்த்து சமையல் பண்ணி அதை சாப்பாடு வைக்கும் போது அது ருசிகரமா மாறுது பாத்தீங்களா? சாப்பாடு கூட அதே மாதிரி வெளியில வேணுமான போகும்போது கூட பேருந்துல போகும்போது வயசானவங்க நிக்கிறத பாத்துட்டு ஆகா அவங்க எவ்வளவு வலிக்கும், நம்மளே சின்ன வயசு வலிக்குது, அது கூட வயசானவங்களுக்கு வலிக்குமே. நீங்க உட்காருங்கம்மா நான் எழுந்திருச்சு நிக்கிறேன் சொல்ற அந்த நிமிஷம் வந்து ஒரு அக்கறையான நிமிஷம், ஒரு அன்பான நிமிஷமா மாறுங்கம்மா. அதே மாதிரி வெளியில யாராவது உணவு சாப்பிட்டு

0: முடியாம இப்ப அது பட்னியா இருந்து கண்ணை உருட்டி காதுரிட்டி வெளியில போகும்போது அவங்களை பார்க்கும்போது எனக்கு ஏதாவது சாப்பாடு தரட்டுமா சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்கும்போது தாங்கம்மா அப்படின்னு மலர்ச்சியோட சிரிக்கிறாங்க பாருங்க. அப்ப அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அந்த தட்டுல வச்சு அவங்கள்ட்ட குடுத்து உட்காந்து தண்ணியும் கொண்டு போய் கொடுத்து அவங்க சாப்பிடுற அழக பாத்துட்டு அதை வருவேன்னா அந்த நேரம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
1: அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு நமக்கு.
0: அவளா சாப்பிடுவாங்க பாருங்க பசி நேரத்துல, அவங்க வேகமா சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு நல்லா இருக்கணுமா மராசியா இருக்கணுமா அந்த வார்த்தை, அந்த எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அதெல்லாம். அதெல்லாம் ஏகப்பட்ட வார்த்தைகளை வாங்கியிருக்கேன், ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் இந்த உலகத்துல. அதாவது அதெல்லாம் பிரதி பலன் இல்லாத உதவி அதெல்லாம்.
1: ஏன்னா
0: எங்கேயோ யாரோ பிற போறாங்க வராங்க, அவங்களுக்கு எல்லாம் செய்யற உதவி பிரதி பலன் எதிர்பார்க்காம இருக்கணும். எதிர்பார்த்து செய்யற உதவி அது உதவியாவே மாறாது இல்லையா?
1: கண்டிப்பா.
0: மாதிரி காலத்தால் செய்யப்பட்ட உதவி செய்தது ஞானத்தில் மான பெரிதா மாறும். அதே மாதிரி நயந்தூக்கார் செய்த உதவி பயந்துக்கும் நன்மை கடலின்னு பெரியதுன்னு வள்ளுவம்
1: சொல்லுது.
0: அது மாதிரி உதவிகள் செய்யணும். அப்புறம் வீட்லயுமே புரிதலோட உணர்வோட இருக்கணும். ஏன்னா எல்லா வீட்லயுமே இப்ப வெறுப்பா தான் இருக்காங்க இப்ப இளைய சமுதாயம் எல்லாம். ஈகோ வந்துருது அவங்களுக்குள்ள. ஒண்ணு படிப்பா இருக்கணும், இல்லைன்னா அவங்க இருக்கிற வசதிகளை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி யூகோ வந்து என்ன செய்யறாங்க, அது உள்ளன்பு இல்லாம போயிருது அந்த இடத்துல. அந்த உள்ளன்பு வேணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறை செலுத்திக்கிறேன்னு. ஆகா இது நம்ம சார்ந்தவங்க நம்மளை அவங்களை வந்து மனம் புண்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கணும். அப்புறம் நம்மளை புரிஞ்சுக்கிறோன்னு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறத விட அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழும் போது அன்பு மேலோங்கி இருக்கும் அந்த இடம்.
1: சூப்பர் சூப்பர்.
0: மாமியாரும் மாமனாரும் அவ்வளவு கோபக்காரர். ஏன்னா ஜீனே அவங்க கோபம் உள்ளவன் தான். ஆனா மாமியார் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு போவாங்க, அமைதியா குடும்பத்தை கொண்டுட்டு போவாங்க. ஏது நாள் கூட வாய திறக்கவே மாட்டா. மௌனம் கூட அந்த அன்புக்கு ஒரு பாத்திரமானதுதான்
1: சொல்லுவேன்னா.
0: மௌனம் இந்த ரெண்டுமே அன்புக்கு வந்து ரொம்ப உத்தமமானது. அதனால திட்டும் போதும் பேசும் போதும் நம்ம மௌனமா இருந்துட்டு போகணும்.
1: கண்டிப்பா
0: ஒவ்வொருத்தரையுமே கவனிக்கணும். சமுதாயத்திலயும் நம்ம வெளியில போகும்போதும் ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சு உன்னையும் இயற்கை மேலையும் அன்பு செலுத்தணும், பல்லுயிர்கள் மேலையும் அன்பு செலுத்தணும். இந்த மாதிரி அப்பா இருக்கும்போது
1: அன்னை
0: தெரசா அவங்க பெரிய தெய்வ பிறவி. ஆனா அவங்க அளவுக்கு நம்ம உயர முடியலனாலும் நம்ம மனிதருக்குள் மனிதரா மனித நேயத்தோட வாழ்வோம் சொல்லிட்டு விடைபெறுறேன்.
1: கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி.
0: நன்றி நன்றி.
1: ஹலோ ஹலோ வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் அன்போடு
1: வணக்கங்கள் சொல்லுங்க.
2: அன்பு என்ற சொல்லுக்கு அந்த வார்த்தைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. பொண்ணும் பொருளும் ஈடாகாது,
1: கிடையாது கண்டிப்பா.
2: அதாவது இறைவன் என்ன பண்ணா, உலகத்தை படைக்கும் போது 100 பண்புகளை படைத்தான் இறைவன். அந்த பண்புகளை ஒன்று அன்பு. அந்த அன்பை மட்டும் அவன் தன் வசம் வைத்துக் கொண்டான், மற்றதெல்லாம் மனிதனை விட்டுவிட்டான். ஆனால் தான் அந்த உணர்ச்சியே இல்லாம போகுது. இறைவன் யாருக்கு அந்த அன்பை கொடுக்கிறானோ அந்த அன்பை அவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். எல்லோருடைய மனிதர்கள் அன்பு இருந்துவிட்டால் உலகமே கருணை மயமயமானவர்களுமே அவனிடம்தான் அந்த கருணை உள்ளம் இருக்கிறது இறைவனிடம். அது யாருக்கு அவன் அளிக்கிறானோ அது அவன் தான் சிறந்த மனிதர். தாயின் அன்பு இல்லாவிட்டால் குழந்தை வளருமா? கருவினர் வந்தா வளருமா? அல்லது குழந்தையாக வளர்ந்த ஆளாக்கி விட முடியுமா? அந்த தாயின் அன்பை விட எது? நான் அடிக்கடி குறிப்பிடுவேன், நீங்களும் சொன்னீங்க, கணவன் மனைவி இருந்துதான் அந்த அன்பே உருவானது. அங்கு அந்த அன்பு மரியாதையும் இல்லாவிட்டால் குடும்பமே இன்றைக்கு நிலை கொண்டு இருப்பது அதனால் தானேமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இல்லை என்று யாராவது மறுக்க முடியுமா? சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சின்ன வம்புக்காக.
1: ஆமா, அதாவது நமக்கு
2: இருக்காது
1: நிச்சயமா. 1000 கோபங்கள் இருக்கலாம், 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன அன்பு தான் அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து டோட்டலா மாத்தும்.
2: இதையே விதைக்காதாம வேறு சும்மா விதையை கையில வச்சிருந்தா மண்ணில விதைக்காம அது வேறாக முடியுமா? அந்த வேருக்கு துணியாக இருப்பது தண்ணீர் தானம்மா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: கையிலேயே வச்சிருந்தா வேற வார்த்தைக்காக இதை நான் பேசவில்லை. அன்பு வந்து எத்தனை பேர்

0: எதற்கு இறைவன் கொடுக்கிறான் என்பதுதான் கேள்வி. சரித்திரத்துல பாக்குறோம், புராணத்துல பாக்குறோம், அதாவது அசுரர்களுக்கும் நல்ல குணங்கள் உண்டு சொல்றாங்க. அதில் ஒருவர் தான் பாகுபலி. இப்ப அந்த கேரளாவில கூட அந்த இவரு அந்த விஷ்ணு பிரகலாதர் அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் வந்து இப்ப கொண்டாடுகின்ற அந்த வானம் பண்டிகை. அந்த அசுர குணத்துல பிறந்தவர் தான் பிரகலாதன். அந்த பிரகலாதனுடைய பேரன் தான் அந்த வழிமுறையாக வந்தவர். அசுரர்களுக்கு அந்த அன்பு குணங்கள் உண்டு. இது எடுத்து சொல்லுமா, இதெல்லாம் வந்து கருணை பொங்கும் உள்ளம் அதில் கடவுள் வாழும் இல்லம் அப்படின்ற பாட்டு கூட இருக்கு.
1: எத்தனையோ
0: பாட்டுகள் இருக்குமா, அந்த பாட்டெல்லாம் சொல்லி புண்ணியம் இல்லம்மா. நடைமுறை வாழ்க்கையில நான் வந்து தாய் தந்தை குறிப்பா வந்து தாய் தந்தை வயதான காலத்துல அவர்களுக்கு தெரியும் நம்மளுடைய தீயினும் குடும்பம் சொல்லக்கூடாது என்று குரானில் பதியப்பட்டவர்கள்.
1: உண்மையா? உண்மை.
0: தாய் தந்தையை கூடும் சீ என்று சொல்லாதீர்கள்.
1: கண்டிப்பா
0: குரானில் சொல்லப்பட்ட வாசகம் இது. நதிபூமி பழமொழியில
1: வயதானவர்கள் வந்து அவங்க எதிர்பார்க்கறது என்ன? வேற எது அவங்களுக்கு எது எதுவுமே வேண்டாம், அன்பு மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கறது. அன்புதான்
0: ஆரம்பத்திலேயே நான் ஒரு குறிப்பிட்டேன், அந்த தாயின் அன்பு மட்டும் இல்ல, குழந்தை கருவின் தந்தையினுடைய உழைப்பு இல்லைன்னா அவன் ஏதுமா?
1: பெரியவங்களை எப்படி அவங்களுக்கு நடத்தணும் அப்படின்றதெல்லாம் தெரியுன்றதுக்காக தான் இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான தலைப்பு கொடுத்து உங்ககிட்ட எல்லாம் ஒரு நல்ல கருத்து கேட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, நன்றி. நன்றிங்க சார். நம்ம இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: அனைவருக்கும் ஓணம் பண்டிகை திருநாளுடன். நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குழந்தைநாதன்.
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க குழந்தைநாதன் சார், என்ன சொல்ல
2: போறீங்க? வடிவம்னு கேட்டீங்கன்னா அன்னை தெரசாவை சொல்லலாம். அடுத்தபடி 63 நாயன்மார்கள திருநாகர் சுவாமிய சொல்லலாம். என்ன கேட்டீங்கன்னா, பொண்ணும் பொருளுக்கு ஆசைப்படாமல் உழவார பணியே செய்து எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என திருநாகர் சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் திருவிழிமல்லவே அந்த ஊர் பஞ்சத்தை நீக்கி அங்க பாடலை பாடி அங்க உள்ள மக்களை அனைவரையும் பசிய போக்குனாங்க அக்காலத்துல. இன்னைக்கு எத்தனையோ அன்னதானம் நடக்கலாம்.
1: கண்டிப்பா.
2: எப்படி எத்தனை பேர இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறந்த நாள் கல்யாண நாள் அதாவது முன்னோர் நினைவுகள் எல்லாம் எல்லா இடத்துலயும் அன்னதானம் போடுறாங்க. அக்காலத்தில் சோறு பஞ்சமா இருக்கும் போது கேட்டீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல உள்ள திருவிழிமலை சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துல போய் ஒரு நாளைக்கு ஒரு பாடலை பாடி திருநாவர் சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் அங்கே வந்து பசியை பட்டினியை போக்குனார்னு சொல்லுவாங்க. அன்புக்கே வடிவமானவர் திருநாவர் சுவாமிகள், அன்னை தெரசா, இந்த ரெண்டு பேரும் தான் சொல்லுவான். என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா அன்னை தெரசா வந்து ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு ஒரு இடத்துல பெரிய இடத்துல உதவி கேட்கறாங்க. அப்ப அவங்க ஏதோ ஒரு ஏதோ சொல்லிட்டாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க எனக்கு எது வேணாலும் கொடுங்க, அதை பத்தி பரவாயில்ல, என்ன நம்பி இந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க ஆதரவற்ற குழந்தைகள், அவங்களுக்கு நாளைக்கு ஒரு வேளை உணவுக்கு தேவையானதை கொடுங்க கேட்டாங்களாம்.
1: பாருங்க,
2: அப்ப எவ்வளவு ஒரு அன்பு. அதாவது வந்து குழந்தைநாதன் இருக்காருன்னா குழந்தை எத்தனை பேர் வேணா திட்டினாலும் அடிச்சாலும் பத்தி கவலை இல்லைங்கம்மா. காலையில கூட ஒரு வானொலியில பேசும்போது அதான் சொன்னேன், என்ன அடிச்சுட்டு கூப்பிட்டாலும் போயிடுவேன், அவங்க என்ன திட்டினாலும் அவங்ககிட்ட நான்
1: சொல்றேன்.
2: என்ன காரணம், இன்று இருப்பார் நாளை இருக்க மாட்டார்.
1: நிச்சயமா சார், நிச்சயம்.
2: ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அடுத்த ஒரு நேரத்துக்கு முன்னாடி இல்லன்றாங்க. காலம் அப்படி போயிட்டு இருக்கு. அதனால குழந்தைனா கருத்து என்ன கேட்டீங்கன்னா, யார் இடத்துல இருந்தாலும் அன்பை பெறுவோம், அன்பை செலுத்துவோம். அதாவது அடுத்தவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனைக்கும் வந்தாலும் சரிதான், அந்த நேரத்துல எது நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நேரத்துல அனைவரு இடத்துல அன்பு செலுத்தணும்.
1: சூப்பர்.
2: பிறருக்கு இல்லாதவங்களுக்கு உதவும். இன்னைக்கு வரைக்கும் நான் வானொலியில பெருமையா பேசணுமா, அன்னைக்கும் 95 இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் இதே வரைக்கும் எல்லா வானிலும் சொல்றேன், நான் 5 சம்பாதிச்சா இன்னைய வரைக்கும் 1 என்னால முடிஞ்ச வரைக்கும் அதே விட ஒருத்தர் வானொலி கேட்டு கிண்டல் பண்ண, ஏன்னா 1 மேல கொடுக்க மாட்டேன்னு, என்னால முடிஞ்சது 1.
1: நல்லதுங்க சார்.
2: அதை எல்லாருக்கும் கொடுப்போம், இன்பமாக வாழ்வோம், அனைவரிடத்தையும் அன்பை பெறுவோம். வாரியங்கள் குறைஞ்ச நான் வாய்ப்பு கொடுத்த. நன்றிமா.
1: நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில இணைப்புல வராங்க அடுத்த நேயர், யார் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து சார்?
3: திம்பியானம் இளமாங்கலம் 6 முருகன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க முருகன் சார்.

0: அன்பு என்றது மேடம், ஃபர்ஸ்ட் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஓணம் பண்டிகை கும்பிடுற அனைவருக்கும் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் சொல்லுங்க சார்.
0: பொங்கல், தீபாவளி, நியூ இயர், புனித வெள்ளி, ரம்ஜான், இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஆலயத்துக்கோ இல்லை மற்றபடி வந்து ஒரு திருவிழா போல நடந்தாலோ அங்கே வந்து ஒன்னோட ஒன்று அன்பை பரிமாறிக்குவாங்க. ஒரு காக்கா கூட வந்து தான் குஞ்சிய வந்து ஒரு ஏற கொடுக்க அன்பா. அதான் பெத்தவங்களாம் பெத்த பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அதுக்கு ஒரு கிராமத்திலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. காக்காய்க்கும் தான் குஞ்சி பொன் குஞ்சி அப்படின்ற மாரி நம்ம புள்ள எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். அதே வந்து பிள்ளைய மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிலம் இது நம்ம நிலம், இது நம்ம இது அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. பிள்ளைய மட்டும் இது ஏன் புள்ள அப்படின்னு அதெல்லாம் தெரியுது. அப்புறம் அப்ப வேற ஏதாவது ஒரு உறவினருக்குள்ள ஒரு பிரச்சனைனா வேற யாராவது வந்தாங்கன்னா அந்த அதுவும் சொல்லுவாங்க. கிராமத்தை தாளாட்டம்லாம் தான் சதா ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் வருது மேடம் அன்பு. அதுவும் திருவிழா மற்றபடி அதான் திருவிழா நாள்லாம் மற்றபடி வேற எதுவும் ஆனாலும் அன்பை பரிமாறிக்கலாம். ஒரு ஆட்டு மேல வரலாம், மாட்டு மேல வரலாம், ஒரு பூனை மேல வரலாம்.
1: எல்லா ஜீவராசிகளிடையுமே நம்ம வந்து அன்பு செலுத்தணும்.
0: ஆமாங்க மேடம். நம்ம அதே போல வேற எங்கேயாவது ஒரு வெளி பயணம் போனாலும் நம்ம இருக்க இடம் கொடுக்கணும். அன்பா தெரியாதவங்களா இருந்தா கூட நம்ம அன்பா எழுந்து நின்று நீங்க அமருங்க அப்படின்ட்டு நம்ம அன்பை காட்டலாம் மேடம் அந்த இடத்துலயும்.
1: கண்டிப்பா, கண்டிப்பா சார்.
0: அதான் மேடம் எனக்கு தெரிஞ்ச கருத்து.
1: ஓகே, ஓகே சார், ஓகே சார்.
0: மற்ற நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மேடம். நன்றி மேடம்.
1: ஓகே, நன்றி, நன்றி சார். இப்போ நம்ம நேயர்கள்லாம் வந்து அன்பினை போதிப்போம் இந்த தலைப்பில் வந்து ரொம்ப அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
2: எம் அபுசாரி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: ஆ, சொல்லுங்கள் சார்.
2: நம்ம உதாரணத்துக்கு நபிகள் நாயகத்தை சொல்லலாம் மேடம், உதவிகாரன் அதே அன்னை தெரசாவும் சொல்லலாம் மேடம். ஒரு பயணத்தின் போது மேடம் அன்னை தெரசா தொழில்நோய் பிள்ளைகளுக்காக நிதி திருட போக்குல ஒரு மல்லிகடைக்காரு எச்சில் துப்பிட்டாரு கையில. எனக்கு கிடைத்த பரிசு என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னே 1,00,000 ரூபாய் சன்மானமா அவங்களுக்கு கொடுத்து இது பண்ணமுனே அந்த இது எங்களுக்கு ஒரு கண்ணீர் மல்கா. அந்த உதவிகாரங்கள் நம்ம பறவீனத்துல இருந்து அவங்க மூலியமா நாங்க கத்துக்கணும் மேடம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எங்களுக்கு ஒரு இறக்கு குணம் இருக்கு மேடம். ஒரு பேருந்துல பயணத்தை செய்ய கூட கர்ப்பிணி பெண்கள் உட்காந்து இருப்பாங்க, அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க.
1: அன்பினை போதிப்போம் மனித நேயம் எப்ப வளரும்? அன்பு இருந்தாதான் மனித நேயம் வளரும்.
2: எவ்வளவு நம்ம கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்தாலும் மேடம் நம்மளுக்கு திரைப்படம் முதலிடம் அன்பு ஒன்று தான் மேடம்.
1: கண்டிப்பா, கண்டிப்பா சார்.
2: நம்ம வாடிய பயிர்களை வாடிய போதெல்லாம் நம்ம வள்ளலார் ஐயாவுடைய இதெல்லாம் அந்த பயிருக்கு தண்ணீர்
1: ஊற்றி
2: ஒரு கோலம் போட கூட அந்த அரிசி மாவுல போடுறாங்க மேடம். அந்த உயிர்ஜீவனுக்கு அந்த இறைச்சி இடத்துக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கல எவ்வளவு நெகிழ வைக்குது மேடம்.
1: கண்டிப்பா.
2: மனித நேரத்துல எல்லாரையும் நான் குறைச்சல ஒரு சில செய்யற தவறுனால எல்லாருக்கும் பாதிக்குது மேடம்.
1: ஆமா.
2: இது நம்ம வந்து என்னுடைய நண்பர்கள் மேடம், விரோதியான நண்பர் தான் மேடம். குளத்துல கூலி கூட ஒரு 35 ஆண்டுகள் முன்னாடி நான் நீச்சல் தெரியாது. அந்த விரோதியான நண்பர் தான் என்னை மீட்டி எடுத்துக்கு உதவிக்காரனை நீட்டி மற்றொரு நண்பரை தேடி நாடி என்னை உயிரை காப்பாற்றினார் மேடம். அந்த நண்பர் என்னை விட்டு மறைஞ்சிட்டாரு மேடம் 2017. அது இன்ற அளவுக்கு எங்களால மறக்க முடியாது மேடம். இது போன்ற தருணத்துல நம்ம மனித நேயத்தோட இருக்கணும் மேடம். காசு பணம் ஒரு பெருசு இல்லை மேடம். நம்ம வந்து அவங்களுக்கு தடுங்க நேரத்தில் தோல் கொடுக்குற மாதிரி அதான் உண்மையான அன்பு உணர்வுபூர்வமான மேடம்.
1: நிச்சயமா, நிச்சயமா.
2: இதான் என்னுடைய தாழ்மையான கருத்து மேடம். மற்ற நேர்கள் என்னென்ன கருத்து சொல்றாங்க கேட்கலாம் மேடம்.
1: நிச்சயமா, நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்போம் நம்மளுடைய.
2: நிச்சயமா மேடம்.
1: நன்றிங்க, நன்றிங்க சார்.
2: ஆ, மிக்க நன்றிங்க மேடம்.
1: இப்போ நம்மளுடைய நேர்கள் தொடர்ந்து வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அன்பினை போதிப்போம் அப்படின்ற தலைப்பில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி புரிதல் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சொல்கிறாங்க. நிச்சயமாக எல்லாரோடைய கருத்தையும் நம்ம கேட்கலாம். அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நாம் ஒரு பெரிய வள்ளலாவோ இல்லை ஒரு சாதனையாளராகவோ இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தான் அன்போட ஆழமே இருக்குது. நம்ம காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எதிரில் வரவங்களை பார்த்து

ஒரு சின்ன புன்னகை அப்படி சிரிச்சுட்டு வந்தோம்னா அதுலேயும் ஒரு அன்பு இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு முதியவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது, இப்போ சொன்னாங்க இல்லையா பேருந்தில் யாராவது வயதானவர்களோ இல்லை கர்ப்பிணி பெண்களோ யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எழுந்து இடம் கொடுக்கறது, இதில் தாங்க ஒரு சின்ன சின்ன அன்பு இருக்குது. இதுக்காக நம்ம தனியாக போய் எங்கேயோ ஸ்கூல்லலாம் போய் அன்பை கற்றுக்கிட்டுலாம் வர்றதுன்னு அவசியம் கிடையாது. அன்பு அப்படின்றது நம்ம வீட்டிலேருந்து வர்றது, நம்ம உள்ளத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வர்றது தான் அன்பு. இப்படிப்பட்ட அன்பு வந்து நம்மளும் வெளிப்படுத்தணும், நம்ம அடுத்தவங்களுக்கும் அதை சொல்லணும். இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி நேரம் தலைப்பில் அன்பினை போதிப்போம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்ம தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: நேர்களை நேரம் இப்பொழுது 11:34 நாம் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இது நேயர் நேரம். அன்பினை போதிப்போம். இந்த தலைப்பில் நம்ம நேயர்கள்ட்ட இருந்து ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இருக்காங்க, இணைப்பில் இருக்காங்க. யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஆ, பாபு சார் சொல்லுங்க.
1: அதாவது அன்பை விதைப்போம் மேடம், அன்பை போதிப்போம். ஏன் அன்பை விதைக்க வேண்டும்? நாம் எதை விதைக்கிறோம் அதை தான் அறுவடை செய்ய போறோம். பூக்களை விதைத்தால் பூக்கள் கண்டிப்பா கிடைக்கும், முட்களை விதைத்தால் முட்களைத்தான் அறுவடை செய்ய வேண்டும்
0: கண்டிப்பா.
1: அதனால யாருமே எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பான முறையில தான் அறுவடை செய்யப்படுறோம். நமக்கு கெட்டது நடக்கன்னு நாம ஒரு காலத்துல கெட்டதை வந்து விதைச்சிருக்கிறோம்.
0: அது
1: கண்டிப்பான முறையில யாரு வேணாலும் அறுவடை செஞ்சுட்டா ஆகணும். முற்பகத்தையின் பிற்பகல் விளையும். அதாவது உன்னிடத்தில் நீ எவ்வாறு அன்பு செலுத்துகிறோம் அதே போல் பிறரிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட அன்பு செலுத்துறோம். அதே மாதிரி வந்து பிறரிடத்திலையும் அன்பு செலுத்துறோம். கூடுமான வரைக்கும் கோபம், அதாவது பொறாமை, பஞ்சகத்தை தவித்துக்கிட்டு அன்பு அன்பு ஒன்றை இந்த அன்னை தெரசா பிறந்த நாளையும் நாம வந்து அனைவரும் விதைக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதாவது நம்ம குழந்தைகளுக்கும் இதே மாதிரி சொல்லி கொடுக்கணும். நம்ம எதையும் கொண்டு போறது இல்ல, எதையும் நம்மளோட எடுத்துட்டு போறது இல்ல. நம்மளால முடிஞ்சது கருணை உள்ளங்களே, கருணை உள்ளங்களின் மறுவடிவம் நன்னி தெரசா. அவங்க போதித்த வழியில நாமும் வந்து நடக்கணும்.
0: ஆமா,
1: நடந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய சந்ததியினருக்கு நல்லா இருக்கும்.
0: அதாவது அவங்க அன்பினால அந்த அளவுக்கு அவங்க ஒரு விஷயங்கள் சாதனை செஞ்சதுனாலதான் இந்த அளவு நம்ம அவங்களை வந்து
1: அன்னை தெரசா வந்து அன்பின் மறுபடியும் சொல்லி கருணை உள்ளவங்களோட மறுபடியும் சொல்லி போட்டப்படும்.
0: ஆமா ஆமா, அன்னை தெரசா அப்படின்னு நம்ம சொல்றோம்.
1: அன்னை தெரசா அவங்களுடைய பிறந்த நாள்ல அந்த தலைப்பு எடுத்து சூப்பர் மேடம்.
0: சரிங்க,
1: அன்பை விதைப்போம், அன்பை கொடுப்போம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்கும் அன்பை கொடுப்போம்.
0: நிச்சயமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம சொந்தங்கள் இல்லாம யார் ஏதாவது பிறரிடத்திலயும் நம்ம எல்லாரிடத்திலயும் வந்து
1: அன்பு செலுத்துகிறாயே பிறரிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக.
0: உன்னை போல் அயலானையும் நேசி இல்லையா?
1: அப்படிதான்.
0: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. நிச்சயமா, நம்ம வந்து அன்பு அப்படின்றது பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்டி கதையை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம இணைப்பில் ஒரு நேயர் வராங்க. யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்வில்லேருந்து வெங்கடேசன் பேசுகிறேங்கம்மா.
0: ஆ, வெங்கடேசன் சார் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
2: என்பதோல் அப்ப அன்பை கொண்டு எங்க வச்சுட்டாரு? மனித வாழ்க்கையில உயிர்நிலையில வச்சுட்டாங்க. அத்துணை உயிர்களுக்குமே அன்புங்கிறது இருக்குமா?
0: நிச்சயமா சார்.
2: ஆனால் பகுத்தறிவு கொண்ட மனிதன் தான் பாரபட்சம் பார்க்கறாங்க. இங்கதான் அதுல இடைஞ்சல் வருது. அதனாலதான் இப்ப இந்த பாபு சொன்ன மாதிரி அன்பை வந்து விதைக்க வேண்டியது.
0: ஆமா,
2: காரணம் பாரபட்சம் பாக்குறதுனால.
0: ஆமா ஆமா, நிதர்சனமான உண்மை.
2: ஆமா, ஆனா அன்புங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு, உயிர் குணம் தான் அது.
0: ஆமா,
2: கோபம், அன்பு, ஆசை, இது எல்லாமே உயிர் குணம் தான்.
0: கண்டிப்பா, அன்பு இல்லாம எந்த ஒரு உயிரினங்களும் இல்ல, எந்த இயங்காது, இந்த உலகமே இயங்காது அன்பு இல்லைன்னா.
2: உண்மைதான். இப்போ மத்த இந்த பாரபட்சம் பார்க்காம பாக்குறோம்னு சொல்றதுக்கு அடையாளத்தை பாத்தீங்கன்னா, மத்த உயிரினங்கள் இருக்கு பாருங்க, அந்த அன்பை வந்து ஒரு சாதாரணமா ஒரு கோழி குஞ்சு இருக்குன்னு சொன்னாக்கா அது குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சதுன்னா பருந்தையே தாக்கக்கூடிய வல்லமை இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்ப அது மாதிரி உயிரினங்கள் எல்லாமே தன்னோட பால் குடிச்சு தன்னோட பாதுகாப்புல வளர்ற வரையிலும் பாரபட்சமின்றி ஒட்டுமொத்த அன்பையும் அது செலுத்தி கணக்கை டாலி பண்ணிருது மற்ற உயிரினங்கள் அனைத்துமே. ஆனா மனிதன் என்ன பண்றானாக்க, அந்த பகுத்தறிவு சிந்தனை வந்ததுனால அதை தேவைப்படுற நேரத்துல தேவைப்பட்ட ஆளுகளுக்கு நம்ம பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கலாம்.

0: இங்கதான் அந்த பிரச்சனை உருவாகுது. அதுல இருந்து விலகி நின்னவங்கதான் அன்னை தெரசாவது.
1: கண்டிப்பா
0: அதுல இருந்து விலகி நின்றான். காரணம் என்ன, எல்லாருக்கும் எல்லாத்தையும் நம்ம செஞ்சாகணும், எல்லாருக்கும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு இப்ப வள்ளுவன் சொன்ன மாதிரி, பகுத்துண்டு பல்லுயிரோம்புக நூலக தொகுத்தவற்றெல்லாம் தலைன்னு சொல்லி சொல்ற. அப்ப அவரோட அன்பு எங்க போகுது, மற்ற உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணுங்கிற நிலை கொண்டு வராரு. ஓர் உயிர் தாவரத்துக்கு அன்பு செலுத்தினாதான், அழகா சொன்னீங்க, வாடிய பயிரர் எல்லாம் கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வல்லனார் வல்லனாரோட கூற்று சொல்றாரு. மத்த

0: இன்னும் மகாபாரத்தில் ராமாயணத்தில் இதில் ராமாயணத்தில் எடுத்துல அது கூட அந்த கழுகுக்கான வேலையை வந்து அது அது மனிதன் மேலே வச்ச அன்புனால தன்னுக்கு தனக்குண்டான உயிரை கொடுத்து ராமனுக்கு உண்டான வழியை சொல்லிட்டு போகுது. இவையெல்லாம் நம்ம கருடரோட வேலைன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இங்க பார்த்தாச்சுன்னா கோவில் மணி அடிச்சதுனால ஒரு மாட்டுக்கு வந்து மாடு கன்றுக்குட்டியை வந்து தேரேட்டி தன் மகன் கொன்றாங்கிறதுக்காக மனுநீதி சோழனோட வரலாறுல வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு நீதியை வளர்க்கிறாரு. இங்கெல்லாம் கொண்டு போட்டு கிட்ட போய் பார்த்தோம்னா அப்ப வந்து ஒரு மனிதன் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் ஒரு உயிர் ஒரு உணர்வு தாவரத்துக்கு அன்பு செலுத்துறோம், பறவைகளுக்கு அன்பு செலுத்துறோம், கன்றுக்குட்டிக்கு அன்பு செலுத்துறோம். இதோட நின்னு போகல அன்பின் வெளிப்பாடு. ஏ கல்லுக்கு அன்பு செலுத்தினாங்கிற வரலாறு கண்ணப்பன் வரலாறுல கொண்டாந்து வைக்கிறாங்க. எங்கேயோ ஒரு மலையில சடையப்ப மலை வெள்ள சடையப்ப நம்ம காட்ட பார்த்ததுனால அந்த கல்லுக்கு ரத்தம் வருதுன்னு தன்னோட கண்ணை வச்சு அந்த கல்லோட இது ஒரு வரலாறு படிக்கிறாங்க. அப்போ கல்லுக்கும் அன்பு செலுத்தக்கூடிய மனிதனோட மனம் இருக்குங்கிறத எடுத்து
1: காமிச்சுட்டாங்க.
0: சராசரி நம்மளை போல கூட உங்களை பன்மையில சேர்க்கக்கூடாது. என்னை போல ஆள்கள்லாம் அந்த அன்பை வந்து எப்படி செலுத்தணும், யாருக்கு செலுத்தணும், அது செலுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும், அது செலுத்தலாமா வேண்டாமா, அதனால என்ன லாபம் நஷ்டம் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து பார்த்து நம்ம இந்த அன்பை செலுத்துறதுனால இன்னைக்கு அன்பின் நிலை வந்து ரொம்பவும் கேள்விக்குறியான சூழ்நிலைக்கு போகுது. இதுக்காடா கொலை பண்ணுனா அப்படிங்கிற அந்த கேள்வி நிகழ்வு வந்துருக்கு. ஏன்னா என்ன என்னென்னமோ உப்பு இல்லாத உப்பு இல்லாத விஷயத்துக்கு கூட நம்ம காரணம் சொல்லுவோம். அதுக்கு கூட அந்த கொலை முயற்சிகள் போக்குவரத்து நம்ம சமுதாயத்தை நிறைய பாக்குறோம். இதெல்லாம் அன்பு இல்லாத நிலை போறதுனாலதான் உண்மையிலே புதுச்சேரி வானொலி நிலையம் வந்து இந்த அன்பை விதைக்கணும், அன்பை வந்து போற்றணுங்கிறதுக்காக இந்த அம்மாவோட பிறந்த நாள் தினத்துல இதை வந்து கொண்டாடுறதுனால என்ன ஒரு சிறப்புன்னா அந்த அம்மாவுக்கு மேன்மைப்படுத்துறது மட்டும் இல்லாம மக்களுக்கு எங்களை போல மக்களுக்கு அன்பின் வலிமை என்னங்கறத எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு புரிதல் சார்ந்த நிகழ்வா கூட நம்ம நிகழ்ச்சியை
1: பயன்படுத்தி
0: அந்த வகையில நல்ல ஒரு சிறந்த நிகழ்ச்சிக்காக இடம் கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு சகோதரிக்கு அன்பால வணக்கம் சொல்லி
1: விடைபெற்றுகிறேன். பாருங்க, அன்பினை போதிப்போம் அப்படின்ற தலைப்புல வந்து நேயர்கள்லாம் ரொம்ப அருமையா அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லிகிட்ருக்காங்க. அது மாதிரி அன்பு வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லா உயிர்களிட்டையுமே நம்ம வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதை நான் ஒரு குட்டி கதை சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, என்னென்னா ஒரு முதியவர் வந்து தினமும் ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த நாய்கள் பறவைகள் இதுக்கு எல்லாருமே அவருக்கு கிடைக்கிற அந்த உணவுல டெய்லி உணவு கொடுத்துட்டே இருந்தாராம். அப்போ வந்து ஒருத்தர் பார்த்து கேட்குறாங்களாம், இந்த மாதிரி அந்த வயதானவரை பார்த்து கேட்குறாங்க, ஏன் தாத்தா உங்களுக்கே வந்து சாப்பிட சரியாக உணவு கிடைக்கிறதில்ல, இதில் நீங்கள் வேற உங்களுக்கு கிடைக்கிற உணவு தினமும் இப்படி கொடுத்துட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த முதியவர் சொன்னாங்களாம், தம்பி பசி அப்படின்றது எல்லாருக்குமே ஒன்று தான், மனிதர்களாகட்டும் இருக்கட்டும் பிற உயிரினங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் நம்மளாம் வந்து வாய் திறந்து கேட்போம், அந்த ஜீவராசிங்களுக்கெல்லாம் கேட்க தெரியாது. அதனால நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த உயிரினங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், என்னோடய அன்பை காட்டுறேன், அவ்வளோதான். நான் என்ன வந்து அன்பை காட்டுறதுக்கு நான் பணமோ வேறு ஏதோ கொடுக்குறேனா, இல்லை அவங்களுக்கான தேவை என்னவோ அந்த உணவு அதுதானே, என்னால் முடிஞ்சது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொன்னாராம். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் அன்பினை போதிப்போம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேரம் இப்பொழுது 11:43 ஆகுதுங்க.

நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமரின் உரை தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமரின் உரை தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

அன்புக்கு ஒரு சிறிய உதாரணம். அன்பே, நீ வந்தால் இருள் கூட ஒளியாகும். உன் ஒரு சொல் கேட்டால் வலி கூட இசையாகும். மலருக்கு மனம் போல, மழைக்கு குளிர் போல, என் உயிருக்கு உயிராக என்றும் நீயே அன்பே.

அன்பினை போதிப்போம். இந்த தலைப்பில் நம்ம நேரத்தில் வந்து நிறைய கருத்துக்களை நம்ம நேர்கள்ட்டேருந்து கேட்டோம் இல்லையா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் பெருங்கருணையே நம் வாழ்வின் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். புன்னகை செய்யவும் சிறு சிற அன்பு சொற்களை செய்யவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் என்ற அன்னை தெரேசா அவர்களின் வரிகளோடு அவர்களின் அன்பே நமக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பினை போதிப்போம் என்ற தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய நிலையத்தின் சார்பில் இன்னைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, பகைமையும் வன்மத்தையும் அன்பினால் மட்டுமே வெல்ல முடியும். மனித நேயத்தை வளர்த்து உலகெங்கும் அமைதி தழைக்க அன்பினை போதிப்போம், அன்பையே சுவாசிப்போம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கைபேசி பழுது பார்த்தல் மற்றும் சீரமைத்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி திலாஸ்பேட்டை எஸ் விஜய் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
1: சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: என்ன தொழில் செய்றீங்க?
4: ஓனா மொபைல் ஷாப் வச்சுக்கிறோம்.
3: சொந்தமா மொபைல் சர்வீஸ் பண்ற கடை?
4: ஆமாங்க சார்.
3: என்ன படிச்சிருக்கீங்க?
4: 10th ஸ்டாப் பண்ணிட்டேன் நான்.
3: ஏன் மேற்கொண்டு படிக்கலையா?
4: இல்லைங்க சார், பாஸ் ஆனா அதுக்கப்புறம் வீட்டோட சூழ்நிலை கொஞ்சம் படிக்க போல. நானும்
3: நிறைய தொழில் இருக்கு, அந்த தொழிலுக்கெல்லாம் போகாம ஏன் மொபைல் சர்வீஸை தேர்ந்தெடுத்து இந்த தொழிலுக்கு வந்துருங்க?
4: எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் ஆர்வம் எனக்கு, ஸ்கூல் படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் அது, அது கொஞ்சம் வேலை வந்தது கூட்டாங்க, இப்போ உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு இருந்தேன்.
3: அதுக்கு நீங்கள் ஐடியா கூட படிச்சிருக்கலாம்.
4: ஐடியாலும் எலக்ட்ரிக் குரூப் தான் எடுத்தேன், அதுக்கும் வந்தது சடனாக போகல நான் அப்படி. அதுக்கு வீட்டோட சூழ்நிலை போயதுக்கப்புறம் வேலை போகலாம் அப்படின்ட்டு வேலைக்கு இறங்கினேன்.
3: இந்த சின்ன வயசுலேயே ஒரு மொபைல் சர்வீஸஸ் தொழில் எடுத்துகிட்டு சரி அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணி வரீங்க. இந்த தொழிலில் எத்தனை வருஷமாக பண்ணியிருக்கீங்க?
4: 5 வருஷமாக ஒர்க் பண்ணேன். இப்போ நான் கடை திறந்து 5 வருஷம் ஆகுது சார். 2021 கடை ஸ்டார்ட் பண்ணேன்.
3: நீங்க மொபைல்லாம் வாங்கி விற்கிறீங்களா? ஒன்லி சர்வீஸஸ்
4: இல்லை சார், இப்போதைக்கு சர்வீஸ் மட்டும்தான். பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு, பெருசாக ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணுற மாரி இதுக்கப்புறம் நடக்கும்.
3: இப்போ சர்வீஸ் பண்ணுற தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குதுங்களா?
4: இப்போ நிறைய மார்க்கெட்டிங் நிறைய ஆயிடுச்சு இப்போ மொபைல் இது, அதனால இப்போ ஒரு சில டைம் அப்படி தான் சார் இருக்கு.
3: வாடிக்கையாளர்கள் உங்கள் கடைக்கு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துன்னு மொபைல் எடுத்துன்னு
4: வருவாங்க? மோஸ்ட்லி டிஸ்பிளே தான் சார், ஏன்னா எல்லாமே தவறாக கீழே போட்டு வாடகிட்டு தான், வாட்டர் லாக்கு அங்கே தான்
3: சார். கீழே விழுந்த மொபைல் எடுத்து வந்தோம்னா அதில் என்ன கம்ப்ளைண்டாக இருக்கும்?
4: கீழே வந்தாலே மொபைல் டிஸ்பிளே ப்ரோக்கிங் ஆகிடும்.
3: டிஸ்பிளே போயிடுதுன்னா மொபைல் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா?
4: இல்லைங்க சார், யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல, யூஸ் பண்ணலாம், ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடியும்.
3: ரெடி பண்ணுவீங்க?
4: ஆமாங்க சார்.
3: எப்படி அது கம்ப்ளைண்ட் சரி பண்ணி கொடுப்பீங்க?
4: நியூ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுங்க சார். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. நார்மல் டிஸ்பிளே இருக்குது, எல்இடி இருக்குது, ஓஎல்இடி இருக்குது. கஸ்டமர் மொபைல் டிஸ்பிளே மாடலுக்கு ஏற்ற மாரி சேஞ்ச் பண்ணி கொடுங்க சார்.
3: கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்பிளேவா?
4: ஆமாங்க சார், ஒரு ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்பிளே சார். அது ப்ரைஸும் ஒரு ஒரு மாடலுக்கு ஒரு ப்ரைஸ் சார். அது
3: இப்போ கிட்டத்தட்ட எத்தனை கம்பெனி வந்திருக்கு மொபைல்?
4: அது நிறைய கம்பெனி சார், அதுக்கு அளவில் சார், அதுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. அவ்வளோ
3: உங்கள் கடைக்கு வர அந்த மொபைல் அதிகபட்சம் என்ன மொபைலாக இருக்கும்?
4: இந்த மொபைல் தான் கம்பல்சரி வரும்னு சொல்ல முடியாது, எல்லா மாடலுமே வரும். நம்ம எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்தா இருக்கும்.
3: அப்போ உங்களுக்கு எல்லா கம்பெனியினுடைய மொபைலையும் பார்க்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்?
4: ஆ இருக்கு சார், அதெல்லாம் இருக்கு.
3: சில கடைக்காரங்க இது எங்கள் கடையில் இப்போ பண்ண முடியாது சார், நீங்கள் வேறு கடைக்கு எடுத்து போயிடுங்க அப்படின்னுவாங்க.
4: இல்லைங்க சார், அப்படி கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் தான் நம்ம இல்லைன்ட்டு பண்ணி கொடுக்க முடியும்.
3: பண்ணி கொடுக்கும்.
4: ஆமாம், நம்ம வந்து படிச்சுட்டுலாம் வரல, நான் கிளாஸ்லேயும் போய் வரல, நானே ஓனாக கற்று நானே இருக்கிறது தான். அது
3: மொபைல் சர்வீஸ் பண்ணுறது ஒரு பெரிய டெக்னிக்கல் வேலை தான்.
4: ஆமாம் கண்டிப்பாக சார்,
3: எல்லாராலையும் பண்ணிட முடியாது.
4: ஆமாங்க சார்.
3: ட்ரைனிங் போனீங்களா?
4: இல்லைங்க சார், ட்ரைனிங்லாம் போகல. ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்தது கடைக்கு, அங்கே போன ஒர்க் பண்ணேன். ஒரு 10 டேஸில் 15 டேஸில் கற்றுக்கினேன் எல்லாமே. கற்றுன்னு ஓனர் ஒரு ஷாப் எனக்கு வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓனர் அவங்க ஓனர் வெளில ஒர்க் பண்ணாங்க, நான் தனியாக ஒர்க் பண்ணி நான் எல்லாமே கற்றுக்கணும் சார். அது ஒரு ஒரு விஷயம் எடுத்து நானே கற்றுக்கிட்டேன். நானே ட்ரை பண்ணி இது பண்ணலாம் அது பண்ணலான்னு கேட்டு நானே கற்றுக்கேன். யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஓனர் அந்த இது பண்ண மாட்டாங்க, கேட்டு நானே கற்றுக்கேன். இது பண்ணலாம் அது பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பார்த்து கற்றுக்கணும் சார்.
3: வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2-வீலர் 4-வீலருக்கு இது வீல் மாத்திர மாதிரி சொல்கிறீங்க. நானே கற்றுக்கினேன்.
4: நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாமல் சார் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். நம்மளுக்கு எடுத்து பண்ணாமல் தெரியாதுங்களா? அது மாதிரி ட்ரை பண்ணுறேன். நான் யாரும் நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்க. நம்மளுக்கு வேணால் நம்ம ட்ரை பண்ண தான் வரும். அதனால் அப்படி ட்ரை பண்ணுறது.
3: ஏன்னா இது வந்து மொபைல்.
4: ஆமாங்க சார்,
3: உங்களை நம்பி ஒரு 20,000-30,000 மதிப்புள்ள மொபைல் கொடுக்குறாங்க.
4: இல்லைங்க சார், நானும் நிறைய டேமேஜ் பண்ணிக்கிறேன். அதிகமாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் பண்ணிக்கிறேன். அது ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலுக்கு ஒரு ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூ மாற்றி நம்ம டைட்டாக போனாலும் டிஸ்பிளே ப்ரோக்கிங் ஆகிடும். அது ஓனருக்கு நம்மளுக்கு கேட்டுக்கிறாங்க, போய்க்கிறாங்க, சம்பளத்திலும் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு 10 பேர் 5 பேர் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் இது பண்ணுறேன் சார். அதுவும் சொல்லிக் கொடுத்துன்னு இருக்கணும் சார்.
3: எத்தனை பேரோட மொபைல் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க
4: சார்? அப்போ முன்னாடி பண்ணிக்கிறேன், நிறைய மாடல் பண்ணியிருக்கிறேன். அது இப்போ ஆனால் எதுவுமே கிடையாது சார். இப்போ வந்து எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணி கொடுத்துருக்கோம்.
3: சார்ஜ் சில டைமில் நிற்க மாட்டேங்குது. காலையில் சார்ஜ் ஏதனா 100% போட்டால் ஈவினிங் போகிறதுக்குள்ளே ஒரு 5 வந்து நிற்குது.
4: அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே அப்படி இருந்தால் மட்டும் சார் உங்களுக்கு மொபைல் பேட்டரி பிக்கப் தாங்க சார். அது மொபைலோட இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் சார் ஒர்க்கிங்கில் இருக்கும். அது பேட்டரியோட பிக்கப் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணலாம். நெட் எனி டைம் ஆன்ல இருந்தாலும் உங்களுக்கு சார்ஜர் சீக்கிரம் குறையும். அது நைட்டு ஃபுல்லாக சார்ஜர் போடக்கூடாது மொபைலுக்கு. நைட்டு ஃபுல்லாக சார்ஜர் போட்டால் பேட்டரி பல்ஜ் ஆகும். இப்போ சில பேர் தெரியாமல் மாட்டாங்க, நைட்டு போட்டு வேலை இருக்குதுன்னு காலைல வரைக்கும் சார்ஜர் வரும் சார். மேக்ஸிமம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் தான் சார்.

0: ஒன் ஹவரே அதிகம் தான் சார். சார்ஜர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, 10% மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, 100% மேலே ஜாஸ்தி ஆகக்கூடாது. அப்படியான உங்களுக்கு சீக்கிரம் ப்ராப்ளம் வரும் சார்.
1: அந்த சார்ஜர்லேயே என்ன வெரைட்டி இருக்குது, கம்பெனி ஐட்டம்ன்றாங்க, டூப்ளிகேட்ன்றாங்க?
0: அது நிறைய வெரைட்டி இருக்குது சார், டூப்ளிகேட் இருக்குது, கம்பெனி இருக்குது. நீங்கள் வேறு சார்ஜர் நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணால் ஒன்றும் சார்ஜர் ஹீட் ஆகும், இல்லை மொபைல் ஹீட் ஆகும் சார்.
1: கடையில் போய் புது மொபைல் வாங்க போனாலே கடைக்காரர் சொல்கிறாங்க சார் நைட்டில் சார்ஜர்.
0: ஆமாங்க சார், கண்டிப்பாக. ஆமாம் சார், அதனால நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம பக்கத்தில் வச்சு படுக்கிறாங்க, இன்னும் டைம் என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஆனால் எலக்ட்ரிக் பொருள் எப்போ என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. அதனால வந்து ஒன்றும் பேட்டரி இதுவாகும், இல்லை சார்ஜர் வெடிக்கும், ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? அதெல்லாம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதுரா.
1: இப்போ சில பேர் சார்ஜ் போட்டுருக்காங்க, கால் வரும், எடுத்து உடனே பேசுறாரு,
0: அப்படி பண்ண பேசுறாரு, அது வந்து நம்மளுக்கு ஷாக் அடிக்கும் சார். அது டப்புன்னு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிறோம், அந்த டைம்ல என்ன ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல, அது நிறைய சம்பவம் வந்துருக்குது. அது மாரி அது
1: நீங்க சொல்ற மாதிரி அது மாதிரி சார்ஜ் பேசி உயிர் இருந்ததெல்லாம் நம்ம.
0: ஆமாம் சார், சோஷியல் மீடியா நிறைய இருக்கு, நியூஸ்லயும் பாக்குறோம், நம்ம நிறைய வந்துருக்கு. பண்ணக்கூடாது சார், கண்டிப்பா பண்ணக்கூடாது.
1: சார்ஜ் ஏற்றும் போது கால் வந்தா அதை எடுத்துட்டு ஆஃப் பண்ணி
0: ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேசலாம் சார்.
1: அதான் நல்லது இல்லைங்களா? மொபைல் திடீர்னு ஆஃப் ஆயிடுது சார்.
0: ஓகே சார்.
1: அப்புறம் அதை ஆன் பண்ணா ஆன் ஆக மாட்டேங்குது, அது சில இதெல்லாம்
0: திடீர்னு ஆஃப் எடுத்து போறது வந்து போர்டு கம்ப்ளைண்ட் நிறைய வரும் சார். போர்டு கம்ப்ளைண்ட் இருக்கு, ஒன்று பேட்டரி இஷ்யூ வரும், இல்லை சாஃப்ட்வேர் இஷ்யூ வரும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு சார். நம்ம செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சு சார் என்ன ப்ராப்ளம்ட்டு.
1: இப்போ மழைக்காலங்கள் தண்ணி கீழே இருக்கும்போது, இல்லை நாம் நடந்து போகும்போது, இல்லை கை கழுவும் போது மொபைல் வந்து பாக்கெட்லேருந்து இல்லை கையிலேருந்து தவறி தண்ணீரில் விழுந்துடுது, உடனே என்ன செய்யலாம்?
0: என்ன ஃபோன் ஆன்ல இருக்கும், உடனே சுவிச் ஆஃப் பண்ணிடணும் சார். ஃபோனை
1: சுவிச் ஆஃப் பண்ணி
0: நான் கண்டிப்பாக சார் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் என்ன நியர்பை ஷாப் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சார். செலவு உங்களுக்கு மிச்சம் போனால் ஃபோன் ஆன் பண்ணக்கூடாது சார். நீங்கள் வாட்டரில் ஊந்துச்சு, நீங்கள் உடனே சட்டனா ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் போய்டும், உங்களுக்கு சார்ஜர் போடக்கூடாது. சார்ஜர் இப்போ பார்த்து தெரியாமல் பண்ணால் சார்ஜர் போட்ட உடனே போட்டு விடாங்க தண்ணியில் வந்த உடனே, அது போட்டால் சடனாக உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும் சார். இருக்க சர்க்யூட் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துரும். அது
1: தண்ணியில் விழுந்துச்சுன்னா உடனே ஆன் பண்ணக்கூடாது,
0: ஆன் பண்ணக்கூடாது, சார்ஜர் போடக்கூடாது சார்.
1: ஆனால் ஒரு சில அதை எடுத்து தொடச்சி அப்படின்னு வச்சிருக்கிறேன்.
0: இது நிறைய சீர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அரிசியில் வச்சா தண்ணி இறங்கும், டீப் லைட்ல வச்சா தண்ணி வரும், டீம்ல வச்சா வரதுலாம் நிறைய பேர் பண்றாங்க சார். அது அது தவிர்க்கணும். அது
1: சில மொபைல் சார், சில பேசினே இருக்கிறாங்க, இல்ல ஒர்க் பண்ணினே இருக்கிறாங்க, அப்போ வந்து சூடாவது ரொம்ப, அது என்ன காரணம் சார்? அது
0: அதான் சார், அது நெட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டு பேசுறது ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் சார். எல்லா மொபைலுமே ஆகும், இந்த மொபைல் ஆகும் அந்த மொபைல் சொல்ல முடியாது, எல்லா மொபைலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆகும் சார். அது சூடாகிறது உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகும் போய்னா நீங்கள் ஃபோன் கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார். அது
1: மொபைல் வாங்க போகிறோன்னு வச்சுங்களேன், ஒன்று நமக்கு இல்லை குழந்தைங்களுக்கு இல்லை குடும்ப தலைவிக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி மொபைல் போய் வாங்கணும்
0: கட்டணம் சார்.
1: அப்போ வந்து எனக்கு தகுந்த மாதிரி மொபைல் கொடுங்க, இல்லை பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க அது மாதிரி கேட்கலாமா, இல்லை பொதுவாக இந்த மொபைல் அப்படின்னு வாங்கலாமா?
0: நார்மல் மொபைல் இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஃபியூச்சர்ஸ் வந்து போயிடுச்சு, ஸ்டோரேஜ் ரேம்னு இருக்குது ரெண்டு ஆப்ஷனு, அது பார்த்தா சார் வாங்குற மாதிரி இருக்கும். படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக வச்சு வாங்கினா தான் நம்ம நல்லதாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும், சேவ் பண்ணுறது நிறைய இது இருக்கும். அப்புறம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, நார்மல்னா நார்மல் இதே போகலாம் சார், ப்ரைஸுக்கே போகலாம் சார்.
1: மொபைல் வந்து தொலைஞ்சு போச்சு, அது எப்படி சார் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? நிறைய டெக்னிக்லாம் வந்துருதுன்றாங்க, இல்லை சில பேர் வந்து சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட்
0: சார். நம்ம சைபர் கிரைம் மூலமாக போகாமல் நம்மளே பார்க்கணும், ஃபைன் மோட்டிவேஷன் ஒரு ஆப் இருக்குது, மெயில் ஐடி போட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் மொபைல் தொலைஞ்சாலும் போனாலும் சடனாக பார்க்குறது, நீங்கள் அனதர் மொபைலில் வந்து உங்கள் மெயில் ஐடி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஞ்சம் பார்க்கலாம் சார். கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம், மற்றபடி வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படியெல்லாம் மட்டும்தான் சார் சைபர் கிளைம் போகிற மாதிரி இருக்கும்.
1: சொல்கிறீங்க
0: ஃபைன் மெடிசன் ஒரு ஆப் இருக்குது, அதில் மொபைல் நம்பர் போட்டு ஆக்டிவேட் பண்ணி போதும், மெயில் நம்பர் போட்டு சப்போஸ் அவங்க மொபைல் சுவிச் ஆஃபே பண்ணாலும் நம்ம அந்த வேறு மொபைலில் வந்து நம்ம மெயில் ஐடி போட்டோம்னா கண்டிப்பாக அது காட்டும் சார். அது
1: நீங்கள் சொல்கிறது எல்லாருக்கும் தெரியுமா மொபைல் வச்சுருக்கலாம்?
0: சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது சார். அது அப்படி மொபைல் தொலைஞ்சிச்சு சைபர் கிளைமும் போனால் கண்டிப்பாக அந்த மொபைல் வாங்கணும்னு என்ன பண்ணுறாங்க, ஆர்வத்தில் வந்து இந்த பில்லு பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறாங்க சார். அது பண்ணக்கூடாது, ஏன்னா மொபைல் போனதுக்கப்புறம் நம்ம தெரியாமல் வச்சிருக்கணும்னு தோணுது, ஏன்னா அதில் வந்து ஐஎம் நம்பர்னு இருக்கும், அதான் மெயின். இது அந்த ஐஎம் நம்பரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது சப்போஸ் தொலைஞ்சாலும் நம்ம சைபர் கிளைம் போனால் ஐஎம் நம்பர் கேட்பாங்க, அது கொடுத்தா மட்டும் தான் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமே, மற்றபடி மொபைல் நம்பர் கொடுத்தா போய் கண்டுபிடிக்க முடியாது சார். அது
1: சரி, மொபைல் தொலைஞ்சிடுது, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நம்பர் போட்டு கண்டுபிடிக்கலாமா, இல்லை சைபர் கிரைமில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்
0: சார்? நம்ம சடனாக உடனே அந்த சர்க்கிளில் வந்து தொலைஞ்சிச்சு அப்படின்னா பார்க்கலாம் சார். நீங்கள் 1 hour to 2 hours விட்டு அப்படி பார்த்தா கண்டுபிடி முடியாது தான், பக்கத்துலேயே உடனே சடனாக பார்க்கணும், அந்த ஆப் மூலமாக பார்க்கலாம் சார். ஃபைன் மெடிவேஷன் ஆப் இருக்குது, அது மூலியம் பார்க்கலாம் சார். சப்போஸ் அந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக டெட் பண்ணிட்டு ஸ்பேர்ஸை மட்டும் எடுத்து சேல்ஸ் பண்ணணும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது சார்.
1: ஃபோன் தொலைஞ்சா நம்ம முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நல்லது தானே?
0: கண்டிப்பாக சார்.
1: ஃபோனில் வேறு என்னென்ன டெக்னாலஜிலாம் வந்துருக்கு சார்?
0: இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ தான் சார். இப்போ ஏஐயில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சரும் வந்து
1: போயிடுச்சு. இப்போ சில பேர் மொபைலில் வந்து செகண்ட் எல்லாம் வாங்குறாங்க,
0: செகண்ட்ஸ் ஒரிஜினலுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது சார். அதுக்கு என்ன ஒன்று பார்த்து செக் பண்ணி வாங்கணும் சார். அது நம்ம ஒரிஜினல் ஃபோனாக ப்ரூஃபோடு பார்த்து வாங்கினா நம்ம நல்லா சார். அது
1: ஃபோனில் ஏதாவது வகைகள் இருக்கா சார்?
0: ஃபோன் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா எஜ் மாடல் வந்துருக்கு மொபைல், அதுக்கப்புறம் ஃபோல்டபிள் மொபைல் வந்துருக்கு, அது ரெண்டு மாடல் வந்துருக்கு சார். இப்போ டெக்னாலஜி
1: சரி, உங்கள் கடையில் ஃபோன் சம்பந்தமாக என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க?
0: நான் அதிகமாக பார்க்குறது பேட்டரி, டிஸ்பிளே, சார்ஜர் கம்ப்ளைண்ட். மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த சார்ஜர் பின் ப்ரோக்கிங்கில் வரும் சார். அது அதுக்கப்புறம் டிஸ்பிளே போட்டு தெரியாமல் உடச்சிருந்தோம், தண்ணியில் போட்டாங்கன்றது மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் சார்.
1: இயர்ஃபோனா சேல்ஸ் பண்ணுறீங்க?
0: ஆ, இயர்ஃபோன் பண்ணுறோம் சார். இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாடல் வந்து சார், இயர்ஃபோன் இருக்குது, ஏர்பட்ஸ் இருக்குது, நெக் பேண்ட் இருக்குது, பூம் ஹெட்ஃபோன் இருக்குது, நிறைய வந்துருச்சு சார். அதில் ஏர்பட்ஸ்
1: அது என்னென்ன விலையிலலாம் இருக்குது சார்?
0: அது கஸ்டமர் பல்ஸ் பொறுத்து சார். அது அவங்க எப்படி யூஸ் பண்ணுறவங்க, குவாலிட்டியாக குவாலிட்டியாக 2000, 3000, 4000 எல்லா டெலிவரி ரிலேட்டில் இருக்குது. கம்மி லெவனா ஸ்டார்டிங் வந்து 200, 300 ஸ்டார்டிங் இருக்குது சார்.
1: அதிலே கம்பெனி ஐட்டமாக வாங்கணுன்றாங்களா, இல்லை
0: இல்லை சார், கம்பெனி வேணால் நம்மளுக்கு லைஃப் வரும் சார் அது.

0: எந்த போலயுமே நம்ம கம்பெனி பொருளா பார்த்தோம்னா நம்ம லைஃப் வரும்ல. அதான் சார்.
1: இப்போ சில ஃபோனில் வந்து சார் கேமராலாம் இருக்குது சார், ஒன்று வந்து இப்போ ரெண்டு வந்து மூணு வந்து அப்புறம் அதுக்கு மேலே இருக்கா சார்?
0: இல்லை சார், ஒரு சில மொபைலில் வந்து மூணு நாலு கேமரா கூட இருக்குங்க. அதோட கெப்பாசிட்டி அதோட எம்பி போது சார. அதுக்கு
1: அது என்ன மூணு கேமரா என்னென்ன சார் என்ன தான் யூஸ் செய்யுது?
0: இல்லை சார், அது ஃபோக்கஸ் ஒரு இது வரும், ப்ரோட்டேட்டல் மூணு இருக்குது, நார்மல் மூணு இருக்குது, அது ஒரு ஒன்றுக்கு தனித்தனியாக ஒர்க் ஆகும் சார். அது
1: படம் எடுக்கிறது ஒன்று தானே?
0: ஆமாம் சார், படம் எடுக்கிறது ஒரு இது கேமரா தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஜூமிங்க்கு அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகும் சார், சப்போர்ட்டாக இருக்கும் சார்.
1: சில மொபைலில் சார் அடிக்கடி அப்டேட் வருது, அது வாட்ஸ்அப் அப்டேட்டு வேறு அப்டேட் எல்லாம் வருது.
0: மொபைல் வந்து அப்டேட் பண்ணுறது வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அது அப்டேட் கொடுக்கலாம் சார், உடனே சடனாக கொடுக்கூடாது. சடனாக கொடுக்காம நம்ம அப்டேட் வந்து நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணலாம் சார். அது அது அப்டேட் உங்களுக்கு முடிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோன் ஆன் ஆகும். நீங்கள் வந்து தவறாக நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது, சுவிச் ஆஃப் ஆயிடுச்சே அப்படின்ட்டு. நீங்கள் திரும்ப ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓடந்து வந்து உங்களுக்கு பக் ஆகிடும் சார். அது பக்னா வேற என்ன ப்ராப்ளம் கொடுங்க உங்களுக்கு வரும்.
1: இப்போ அப்டேட் வந்து கேட்கறது வந்து கரண்ட் வந்து நியூ வெர்ஷன் கொடுக்குறானா?
0: ஆமாம் சார், நியூ வெர்ஷனும் கொடுப்பாங்க.
1: அதை நான் பயன்படுத்திருக்கு.
0: ஆமாங்க சார்.
1: நீண்ட காலம் நம்ம அந்த மொபைல் நம்மகிட்டே வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன பராமரிப்பு முறைகள் நம்ம கையாளலாம் சார்?
0: இல்லைங்க சார், இப்போ சேஃப்டியாக வச்சது டெம்பர் கிளாஸ் கவர் போட்டு நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம் சார். அது மற்றபடி நம்ம கீழே போடாமல் வச்சுக்கலாம் போதும் சார். மொபைல் ஜென்ட்டாக எங்கன்னா போகிறோம், தவறி நம்ம மொபைல் கீழே போட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார் அந்த டைமில். அதனால் பார்த்து நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது நம்மளோட கடமை சார். அது மொபைல் அந்த கையில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது சார். அது உடஞ்சி சப்போஸ் என்ன டேமேஜ் ஆச்சு போகும்போது தான் சார் நம்மளுக்கு அதோட தெரியுதோ தெரியும். மொபைல் கால் பண்ண முடியாது, யாருக்கும் அர்ஜென்ட் பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது சார்.
1: சரி சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு.
0: கண்டிப்பாக சார்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
0: எனக்கு பிடிச்ச பாட்டு விஜய் படத்துலேருந்து அழகிய தமிழ் மகன்.
1: என்ன பாட்டு சார்?
0: எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே சார்.
1: எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, அந்த பாட்டு?
0: எஸ் ஆமாம் சார்.
1: ஏன் அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
0: அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஒரு
1: எழுச்சி மிகு பாட்டு.
0: ஆமாம் சார். ஆமாம் சார்.
1: எல்லா புகழும்
0: ஒருவன் ஒருவனுக்கே.
1: அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் சார்.
0: கண்டிப்பாக சார்.

0: ஒரு அழகான பாடலை கேட்டீங்க, நம்மோடு நேயர்களும் கேட்டாங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்துதான் சில பேர் சார்ஜர் வந்து ஓல்டு சார்ஜராக வச்சுருப்பாங்க, ரொம்ப பழசாக இருக்கும். அப்புறம் அதுலேயே கட் பண்ண மாதிரி இருக்கும், அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒயரை வெளியில் தெரியும், அதெல்லாம் போட்டுலாம்
1: அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது சார். அது அதை நம்மளை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு தான் சார் ப்ராப்ளம். அது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எப்போனா ஷாக் அடிக்கலாம் சார் கையில். அதில் மொபைலுக்கும் டேமேஜ் நம்மளுக்கும் டேமேஜ் சார். அது
0: அப்போ அதை மாற்றணும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக மாற்றணும் தான் சார்.
0: குழந்தைகள் மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம பொதுவாக நாமெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆப்பு நிறைய வச்சுருக்காங்க, அது மாதிரி வச்சிருக்கலாமா?
1: மொபைல் ஸ்டோரேஜ் பார்த்து சார், அது இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய கேம் சேர்த்திக்கணும், ஆப் சேர்த்தி நிறைய இது பண்ண சார். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேக்கு இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கும் அது ப்ராப்ளம் வரலாம் பின்னாடி. அதனால் என்னென்ன இது குழந்தைங்க சொல்லி நம்ம தான் சார் பார்த்து சேப்பாக யூஸ் பண்ணிக்கணும்.
0: ஆப் நிறைய வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கும்.
1: ஆமாம் சார், கண்டிப்பாக சார் இருக்கும்
0: அப்படின்னு
1: சார். அதுவும் சார் அது பின்னாடி பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஆப் ஓடினே இருக்கும், ஏன்னா ஆப்ஷன் இருந்தால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இதுவாகும் சார். கண்டிப்பாக
0: இந்த அளவுக்கு நம்ம ஆப் கம்மியாக வச்சிருமோ அந்த அளவுக்கு
1: அந்த அளவுக்கு. ஆமாம் சார், முக்கியமான சார் இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆப்லாம்
0: சார். ஸ்டூடெண்ட் அவருக்கு தேவையானது.
1: ஆமாம் அவங்க தேவையானது சார்.
0: ஒரு ஒர்க்கர் வந்து அவர் தனியாக.
1: ஆமாங்க சார், தேவையில்லாத ஆப்லாம் டெலிட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் சார்.
0: இப்போ மொபைல் ஃபோனில் சார் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: வைரஸ்ன்றது தான் சார் இந்த ஹேங்கிங் ஆகுதுல, அதுதான் சார் வைரஸ்னு சொல்லுவாங்களே. இது நம்ம ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் போகிறோம்ல சார், அதனால தான் ஃபோன் ஹேங் ஆகிறது, அதுதான் வைரஸ்னு சொல்கிறது சார். மற்றபடி வைரஸ் வேறு கிடையாது.
0: உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது மொபைல் சர்வீஸுக்கு, இப்படி வரும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்களா, இல்லை கேட்டுட்டு அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா?
1: இல்லை சார், கஸ்டமர் நம்ம மொபைல் எத்தனை வரும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போதே ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். அவங்க ப்ரைஸ் கேட்பாங்க, ப்ரைஸ் கேட்கும்போது நம்ம செக் பண்ணி சொல்கிறோன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம் சார். நம்ம அது நம்ம இது சேஞ்ச் பண்ணால் இது ஓகே ஆகிடும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் சார். அது
0: அதை வச்சு நீங்கள் அதுக்கு எவ்வளோ விலையெல்லாம்
1: வேலைன்னு சொல்லிவிடுவோம், என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நம்மளே தீர்மானிச்சிடும் சார். அதுக்கு
0: பொதுவாக இந்த டிஸ்பிளே போயிடுது, டெம்பரரி கிளாஸ் மாற்றணும், இதுக்கெல்லாம் எவ்வளோ
1: சார்? டிஸ்பிளே இப்போ மாற்றணும் போது ஸ்டார்டிங் வந்து 1900 மாற்றுறாங்க, இல்லை ஸ்டார்டிங் வந்து 900 10,000 இருக்குங்க சார். டிஸ்பிளே 10,000-20,000 வரைக்கும் டிஸ்பிளே இருக்குது, அது ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி சார். அது நம்ம பண்ணுறது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 900 பண்ணுறோம் சார். நம்ம டெம்பரில் ஸ்டார்டிங் வந்து 50 rupees இருக்குது சார்.
0: மொபைல் யூஸ் பண்ணுறதில்ல சார் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்கா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: மொபைலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு தீமையும் இருக்குது சார். தேவை லிங்க்லாம் வரல சார், வாட்ஸ்அப்பில் வருது, ரீசார்ஜுக்கு லிங்க் வரும், அதுமாதிரி நிறைய ஆப்ஷனில் லிங்க்லாம் வருது சார். அந்த லிங்க்லாம் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது சார், அதனால் கிளிக்கும் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அது ஆக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சார். அது அது தெரியாமல் பண்ண ரீசார்ஜ் ஆகுது போகுதுன்ட்டு 5 பேர் ஷேர் பண்ணுங்கள், 10 பேர் ஷேர் பண்ணுறது அந்த லிங்க் வரும். அது நம்ம பண்ணுறது இல்லாமல் தப்பு வந்து வேறு எதுவும் நம்ம அமிச்சு ஷேர் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை இதுவாகுது சார்.
0: குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களால என்ன மாதிரி மொபைல் ஃபோனை கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது?
1: சொல்ல போனால் மொபைல் ஃபோனு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து எந்த குழந்தையுமே வந்து மொபைல் ஃபோன் கொடுக்காமல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வீடியோ பார்த்தா சாப்பிடுவோம்ட்டு அடம் பிடிக்கிட்டு போகிறது நிறையா இருக்குது. நம்ம இப்போ கொடுத்து பழம் காட்டுறது வந்து பின்னாடி நம்மளுக்கு கண்ணு தான் சார் ப்ராப்ளம் வரும். அதுக்கு
0: அப்போலாம் குழந்தைங்களுக்கு நிலவை பார்த்து சோறு விட்டுவாங்க.
1: ஆமாம் சார்,
0: இன்றைக்கி வந்து மொபைல் கொடுத்து
1: இப்போ என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பிளும் கிடையாது சார்.

0: இப்போ நான் கடை ஆரம்பிச்சுன்னு அப்போ தான் சார் மொபைல் சொந்தமாக ஃபோன் வாங்கினேன். அது வரைக்கும் நம்ம மொபைல் கிடையாது, நார்மல் பேசிக் கீபோர்ட் மொபைல் தான், கால் பேசுறது மட்டும்தான். அப்போலாம் நம்ம வீட்டில் ரோட்டில் வேலை நின்று போயினா அப்படி தான் சார் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோடய யாரும் பசங்க வெளியில் வர மாட்டாங்க. எடுத்த உடனே கையில் எதுவும் ஃபோன் தான், ஸ்கூல் விட்டு வந்தாலும் ஃபோன் தான், எல்லாமே ஃபோனில் தான் செய்து வருகிறாங்க. நம்ம மொபைல் எல்லாமே இருக்க முடியாது, எல்லாமே மொபைல் தான்
1: நல்ல முறையில் பயன்படுத்தி,
0: நல்ல முறையில் கையில்
1: பயன்படுத்தி அதை வச்சுட்டு மற்ற வேலை கவனிக்கணும். இப்போ நீங்கள் இந்த மொபைல் சர்வீஸ் கடை வச்சிருக்கீங்க?
0: ஆமாங்க சார்.
1: அங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுன்னு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க சார்? சரி, ஏன்னா எல்லாம் மைனூட்டான இது இல்லை.
0: மெயினாக தேவையான சாலரிங் சார், சாலரி அது ஐயானது, அதுக்கப்புறம் ப்ளோயர் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் சார்.
1: இதை வச்சு நீங்கள் சர்வீஸ்
0: பண்ணலாம் சார். ஆமாம் சார், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சார். அது இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மூணு விஷயம் நம்மளுக்கு மெயின் சார். இது ஸ்க்ரூ டிரைவர், நம்மளுக்கு சாலரின்னு நம்ம ப்ளோயர் சார். ப்ளோயர் வந்து ஹீட் மிஷின் சார், அது தேவை.
1: உங்கள் தொழிலும் கொஞ்சம் கவனம் இருக்கணும், பொறுமை இருக்கணும்.
0: பொறுமை கண்டிப்பாக இருக்கும் சார். அது
1: உங்கள் ஷாப்பில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க?
0: இல்லை சார், நான் தனியாக சார் இருக்கேன்.
1: இப்போ உங்கள் மொபைல் சர்வீஸ் பண்ணுற அந்த தொழிலில் ஒரு இளைஞர்கள் கற்றுக்க வராருன்னா அவருக்கு என்னென்ன திறமைகளை வச்சுக்கிட்டு வரலாம்?
0: இப்போ சிலவங்க பார்த்தோன்னே கற்றுப்பாங்க, ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா கற்றுப்பாங்க. அவங்களுக்கு வந்து தீரணும் சார் நம்மளுக்கு, இது இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், பண்ணலாம் போகலான்ட்டு அவங்களே கேட்டு கேட்டு புரிஞ்சு நம்ம சார் கற்றுக்க முடியும் ஒரு வேலையன்றது. கிளாஸுக்கு போய் நிறைய பேர் கற்றுன்னு வரவங்க இருக்கிறாங்க. அது கற்றுன்னு வரங்கன்னா நம்மளுக்கு நம்ம பண்ணுறதோட அவங்க ஒன்றும் கொஞ்சம் மிஷின் வரவெல்லாம் நிறையா பண்ணுவாங்க சார் அவங்க. அதுக்கு அதுக்கு டெவலப் நிறைய வந்துருச்சு இப்போ மிஷின் ஐட்டம்லாம், அதில் நல்லா பண்ணுவாங்க சார். இது
1: இப்போ மொபைல் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் ட்ரைனிங்லாம் தராங்க நினைக்கிறேன்.
0: ஆமாம் சார், இப்போ கவர்மெண்ட் சைட்மா ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது, இது சார்ஜ் பண்ணி பண்ணுறாங்க சார். இது
1: அவங்களாம் போய் கற்றுக்கிட்டு கூட
0: நல்லதுதான் சார்.
1: வந்து அப்புறம் தொழில் ஆரம்பிக்கலாம்.
0: ஆமாம் கண்டிப்பாக சார்.
1: நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்களேன்.
0: நானும் ரவுனிசா படத்துலேருந்து கண்ணான கண்ணே.
1: ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்?
0: வரிகள் நல்லாயிருக்கும்.

0: ஒரு அழகான பாடல் நம்மோடு நேயர்களும் கேட்டாங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடைக்கு நம்ம மொபைல் வாங்க போகிறோம். அங்கே போனோடனே இந்த மொபைல் நமக்கு நல்ல லைஃப் வரும் அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்டு வாங்கலாமா? இல்லை நாம
1: இல்லை சார், நீங்கள் போனாலே கடைக்காரலையும் சொல்கிறாங்க சார், கடைக்காரலையும் தனி வெரைட்டியில் இருக்க மொபைல் இருக்குது, என்ன இதுன்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ரேட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க சார். நம்மளுக்கு எதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம் சார் மொபைல்.
0: இப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் மொபைல் என்ன வரும்? ஏன்னா உங்களால் பண்ண முடியாது ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
1: பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வரதான் சார். அது நம்ம போர்டு அளவு பண்ணுறது கூட மிஷின்லாம் இருக்குது சார், அது மூலிமா பார்த்துக்கலாம் சார். வாட்டர் லாக் ஆகி நம்ம போர்டு லெவலில் பார்க்கறதா சார் கொஞ்சம் ஒரு செலவு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்க மாட்டாங்க கஸ்டமர். மொபைல் கொடுத்தோன்னே நம்ம வந்து நார்மல் ப்ராப்ளம்னா 1 hour 2 hour மாற்றி கொடுக்குறோம். கொஞ்சம் போர்டு ஃபுல்லாக டீப்பாக ப்ராப்ளம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்க மாட்டாங்க கஸ்டமர். கொடுக்காம சடனாக வேணும் சடனாக சொல்லி நம்ம இது பண்ணுறோம் சார். டைம் கொடுத்து பண்ணால் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது
0: உங்களுடைய எய்ம் என்ன சார் இனி ஃபியூச்சரில்?
1: பெருசாக கடத்த இருக்கணும். இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு நம்ம இருக்கணும், அதுதான் சார் மெயின் இது ஆப்ஷன். சர்வீஸ் விட மாட்டேன் சார், சர்வீஸ்லாம் நான் வந்தேன் நான். கண்டிப்பாக சர்வீஸ் இருக்கும், அது மொபைல் சேல்ஸ், டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் அந்தமாரி இதில் ஹோல்சேல்
0: இந்த ஃபீல்டும் சரி, அது கூட மற்றது.
1: ஆமாங்க சார், இதுலேயே இருக்கிறவங்களை டெவலப் பண்ணியிருக்கோம், அதுக்காக கண்டிப்பாக பண்ணணும் சார்.
0: அதுக்குண்டான முயற்சியெல்லாம் பண்ணுறீங்களா?
1: பண்ணி தான் சார் இருக்கேன். கடை தான் கொஞ்சம் கிடைக்க மாட்டேது, கண்டிப்பாக கட்சியாக பண்ணுற மாதிரி தான் சார்.
0: மொபைல் வாங்குறவங்களாக இருக்கட்டும்,
1: ஓகே சார்,
0: பள்ளி மாணவர்கள் இருக்கட்டும், எல்லாமே பொதுவாக மொபைலில் பயன்படுத்துகிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லும் அறிவுரைகள் ஆலோசனைகள்?
1: மொபைலை பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுறது என்ன சார், எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணு பார்த்து யூஸ் பண்ண வேண்டியது தான் சார். தவறான முறையில் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் சார். நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியும் குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கே தெரியாது, அதனால் சொல்லி கொடுத்து நம்ம பார்த்துக்கணும் சார்.
0: சர்வீஸ் கடைக்கு போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 மேலே தான் செலவாகுது.
1: எலக்ட்ரிக் பொருள் ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஏறிச்சு சார். அது
0: டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம
1: கண்டிப்பாக பார்த்துக்கணும் சார். நம்ம மொபைல் இருக்கிற மொபைலை தக்கச்சு தான் பார்க்கணும் சார். நீங்கள் புது மொபைல் வாங்க போகக்கூடாதுங்களா? அதெல்லாம் இருக்க மொபைல் தக்கச்சுமா நம்ம பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணால் லைஃப் இருக்கும் சார்.
0: முன்னணி நிறுவனங்கள்லாம் வச்சுக்கிறாங்களா கடைகள்லாம், அவங்ககிட்ட போய் கொடுத்தா அந்த டிஸ்பிளே போயிடுதுன்னா ஒரு 10 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், 6000, 7000, 10000 சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இப்போ அன்றாடம் பயன்படுத்துகிறாங்க, உடனே வர 10 நாள் ஆகுன்றாங்களே. ஆனால் உங்களை போல் சின்ன ஒரு சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றி கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் போடுவாங்க, நாங்கள் ஒரிஜினல் போடுறோம் அப்படின்றாங்க. எப்படி சார்
1: ஷோரூமில் மாற்றுறாங்க? அவங்கள்ட்ட பட்ஜெட் வரவங்க மாற்றுவாங்க, நார்மல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மள்ட்ட மாற்றுவாங்க சார். அது குவாலிட்டி பெருசாக எதுவுமே இருக்கா சார், நார்மலாக இருக்கும். அதுலேயும் குவாலிட்டியை பார்த்திங்கன்னா நம்மள்டே 2-3 வெரைட்டி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் சார். டிஸ்பிளே
0: சார், இந்த நிகழ்ச்சியில் மொபைல் சர்வீஸ் அந்த தொழிலை வச்சுட்டு நடத்திட்டு வரீங்க, நிறைய மொபைல் சர்வீஸ் சம்மந்தமாக, மொபைல் சம்மந்தமாக, மொபைல் பயன்படுத்துவர்கள் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தணும், உபயோகப்படுத்தணும், எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க.
1: கண்டிப்பாக சார்,
0: ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக தான் இருந்தது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் கடையை வந்து இன்னும் நான் டெவலப் பண்ணணும், நிறைய இந்த தொழிலில் முன்னேறணும் உயரிய நோக்கோடு இருந்து வரீங்க.
1: கண்டிப்பாக
0: இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ. அரங்கம்
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கம் உழைப்பவர் அரங்கம். அரங்கம் உழைப்பவர் அரங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் கைபேசி பழுது பார்த்தல் மற்றும் சீரமைத்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி திலாஸ்பேட்டை எஸ் விஜய் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. அரங்கம் உழைப்பவர் அரங்கம் சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137th மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமரின் உரை தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 12:30. நிகழ்ச்சியில் இனி தொடர்வது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் சாமி தண்டபாணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஓசை ஒலியெல்லாம் என தொடங்கும் அப்பர் திருத்தாண்டகம்.

நேர்களே, இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சாமி தண்டபாணி அவர்கள் பாடிய அப்பர் திருத்தாண்டகம் கேட்டீர்கள்.

சிரித்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத வேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முலா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக உள்ளது. இப்பண்டிகையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப்பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்ட ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பர மதிப்பளித்தல் ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல் நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கலர்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங்

0: தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டு, இளையோர் தலைமை, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு தடையாக உள்ள போதைப்பொருள் பழக்கத்தை இளைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும். 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி, அறிவியல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தன. அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயனோ ஷிமி வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓன ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன்

0: தினத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 12:50.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: சரிதா, நீ உன்னை ஒரு முட்டாளாக்கி கொண்டிருப்பதை நான் மூச்சு கட்டாமல் பார்த்து கொண்டிருந்தால் நான் அருமையான நண்பன் தானப்பா. நீ ஏன் அப்படி சொன்னாய்? உனக்கு எதுவுமே புரியாதோ? அதெல்லாம் இல்லை. எதுவானாலும் சரி, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று கராராக சொல்லிவிட வேண்டும். பயப்படக்கூடாது. அவளுக்கு கூடவா? எல்லாருக்கும் தான். பாசமாகட்டும் நேசமாகட்டும், அது என் காலை கட்டி என்னை முன்னேற விடாமல் தடுக்குமானால் அவற்றை நான் விரும்பவே இல்லை. ஆடாடா வீராதி வீரன், போய் மூக்கை துடைத்துக்கொள். இதெல்லாம் சாஷாவிடம் போய் சொல். அவள்தான், அவளிடம் ஏற்கனவே சொல்லியாயிற்று. சொல்லிவிட்டாயா? போய் சொல்கிறாய். நீ அவளிடம் மிருதுவாக பேசினாய், அன்போடு பேசினாய். நான் கேட்காவிட்டாலும் அது எனக்கு தெரியும். ஆனால் நீ உன் சூரத்தனத்தை எல்லாம் உன் தாயிடம் வந்து காட்டுகிறாய். ஆனால் உன் சண்டை பிரசண்டமெல்லாம் சல்லி, காசுக்கு பிரயோஜனமில்லை. பிலகையா தன் கண்ணங்களில் வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஹஹோல் ஏதாவது கடுமையாக பேசிவிடப் போகிறானோ என்ற பயத்தில் அவள் அவசர அவசரமாக கதவை திறந்து கொண்டு சமையல் அறைக்குள் வந்தாள். ஊ பாப்பா, என்ன குளிர் என்று சத்தமாக சொன்னாள். எனினும் அவள் குரலில் பயமும் சோகமும் கலந்து நடுங்கிற்று. இதை வசந்த காலம் என்றே சொல்ல முடியாது. அடுத்த அறையில் கேட்டுக்கொண்டிருக்கும் பேச்சு குரலை மூழ்கடிப்பதற்காக அவள் சட்டியையும் பெட்டியையும் அப்படியும் இப்படியும் உருட்டி அரவம் உண்டாக்கி கொண்டிருந்தாள். எல்லாமே மாறிப்போய்விட்டது என்று அவள் மேலும் உரத்த குரலில் பேசத் தொடங்கினாள். மக்கள் புழுங்கி தவிக்கிறார்கள். சீதோஷ்ணம் என்னவோ குளிர்ந்து விடவெடுக்கிறது. இந்த மாதத்திலெல்லாம் சூரிய வெப்பம் உரைப்பதுதான் வழக்கம். நல்ல வெயிலும் நிர்மலமான வானமும். பேச்சுக்குரல் நின்றுவிட்டது. எனவே தாய் சமையல் அறையின் மத்தியில் வந்து நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று காது கொடுத்து கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினாள். ஹஹோல் மீண்டும் மெதுவாக பேசினான். நீ அதை கேட்டாயா? இதற்குள்ளாகவே உன் புத்தியில் பட்டிருக்க வேண்டும். அதை விட்டு தள்ளு. உன்னை விட அவளுக்கு புத்தி அதிகம், தெரிந்ததா? கொஞ்சம் தேநீர் சாப்பிடுங்களேன் என்று நடுநடுங்கும் குரலில் கேட்டாள் தாய். தன் குரலில் தோன்றிய நடுக்கத்தை உடனடியாக மழுப்புவதற்காக, அப்பப்பா நான் ரேடியாய் விரைத்தே போனேன் என்று சொல்லி கொண்டாள். பாவல் அவளிடம் மெதுவாக போய் சேர்ந்தான். அவனது தலை தொங்கி போயிருந்தது. குற்றமுள்ள குறுஞ்சிரிப்பு அவன் உதடுகளில் கூனி வதங்கியது. என்னை மன்னித்து விடாமா, நான் இன்னும் சின்ன பிள்ளை, முழு முட்டாள். என்னை துன்புறுத்தாதேப்பா என்று அவனது தலையை தன் மார்போடு அணைத்தவாறு பரிதாபகரமாக கத்தினாள் அவள். ஒன்றுமே சொல்லாதே. நீ உன் இஷ்டப்படி வாழ்வதற்கு உரிமை உள்ளவன். கடவுள் உனக்கு அருள் செய்வார். ஆனால் என் இதயத்தை புண்படுத்தாதே. தாய் தன் பிள்ளை பாசத்தை விட்டுவிட முடியுமா? அவள் தன் பிள்ளையை நேசிக்கத்தான் செய்வாள். நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். நீங்கள் எல்லோருமே எனக்கு பிரியமானவர்கள். நீங்கள் அனைவரும் நேசிக்க தகுதி உள்ளவர்கள். உங்களுக்காக நான் அனுதாபப்படாவிட்டால் வேறு யாரப்பா அனுதாபம் கொள்வார்கள்? நீங்கள் அனைவரும், நீ தலைமை தாங்கி செல்ல, உனக்கு பின்னால் மற்றவர்கள் அனைவரும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு செல்வீர்கள். என்ன பாஷா? அவளது நெஞ்சுக்குள் கனன்றெறிந்தது கனலெழுப்பும் மகத்தான சிந்தனைகள். அவை துடித்து கொண்டிருந்தன. சோகங்கலந்த இன்பம் அவளது இதயத்தில் ஊடாடியது. எனினும் அதை வெளியிட்டு கூற அவளுக்கு வார்த்தை கிடைக்கவில்லை.

0: வாய் பேச முடியாத ஊமை நிலையின் சித்திர வேதனையோடு அவள் தன் மகனை ஆழமும் கூர்மையும் பெற்ற வேதனை நிறைந்த கண்களோடு வெறித்து பார்த்தாள். ரொம்ப சரி அம்மா, என்னை மன்னித்துவிடு. எனக்கு இப்போதுதான் எல்லாம் தெரிகிறது. இனி நான் இதை மறக்கவே மாட்டேன். சத்தியமாய் சொல்கிறேன், மறக்கவே மாட்டேன். அவன் புன்னகை அரும்பும் தன் முகத்தை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டான். அவனது முகத்தில் குதூகலம் துணித்தது. அவமானத்தில் குன்றியும் போயிருந்தது. அவள் அவனை விட்டு பிரிந்து அடுத்த அறைக்குள் சென்றாள். அந்த்ரியுஷா என்று பரிவு கலந்த துணியில் கூப்பிட்டாள் அவள். அவனை அதட்டாதே, நீ பெரியவன். போ, அவனை நான் அதட்டுகிறதாவது? அவன் என்னிடம் உதைப்பட வேண்டியது ஒன்றுதான் பாக்கி என்று திரும்பி பார்க்காமலே கத்தினான் ஹகோல். அவள் அவனிடம் நேராக சென்று தன் கரத்தை நீட்டினாள். நீ எவ்வளவு நல்லவன். ஹகுல் திரும்பினான். உடனே தன் தலையை ஒரு மாட்டை போல் கவிழ்ந்து வைத்து கொண்டும் கைகளை பின்புறமாக கட்டிக்கொண்டும் சமையலறையை நோக்கி நடந்தான். எகத்தாளமாக அவன் குத்தி பேசுவது தாயின் காதில் ஒலித்தது. பாவல், ஓடி போய்விடு. உன் தலையை நான் கிள்ளி தூர எடிந்து விடுவதற்குள் போய்விடு. மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், நீ பயந்து போய்விடாதே. நான் இங்கே தேநீருக்கு தண்ணீர் போடுகிறேன், வேறொன்றும் இல்லை. அடடே, அருமையான அடுப்பு கறி இருக்கிறதே, ஊறப்போட்ட கறியா? அவன் மௌனமானான். தாய் சமையலறைக்குள் நுழைந்தபோது அவன் அடுப்புக்கு எதிராக இருந்து உலையை ஊதி கொண்டிருந்தான். பயப்படாதீர்களம்மா, அவனை நான் தொடவே மாட்டேன் என்று தலையை திருப்பாமலே சொன்னான் ஹகோல். நான் ரொம்ப சாது, வெந்து போன கிழங்கு மாதிரி. அப்புறம் ஏ வீரசூரா, நீ இதை ஒன்றும் கேட்க வேண்டாம், தெரிந்ததா? உண்மையிலேயே எனக்கு அவன் மீது ரொம்ப பிரியம். ஆனால் அவன் போட்டிருக்கிறானே ஒரு கையில்லா சட்டை, அதுதான் எனக்கு பிடிக்கவில்லை. அவனுக்கு அந்த புது சட்டை மேலே ஒரு மோகம். அதை போட்டால் ரொம்ப நன்றாக இருக்கிறதாம். எப்போது பார்த்தாலும் அதையே போட்டுக்கொண்டு தொப்பையை தள்ளிக்கொண்டு போகிறதும் வருகிறதும் ஒவ்வொருவனையும் வழிமறித்து, பார்த்தாயா எவ்வளவு அருமையான சட்டை என்று பெருமை பீற்றிக் கொள்கிறது தான் அவனுக்கு வேலையாய்ப்போயிற்று. நன்றாய்த்தான் இருக்கட்டுமே, அதற்காக ஒவ்வொருத்தனையும் இடித்து கொண்டு செல்லாவிட்டால் என்ன? ஏற்கனவே இங்கே நெரிசல். ஏய், எவ்வளவு நேரம்தான் நீ இப்படி கதை அளக்கப் போகிறாய் என்று சின்ன சிரிப்போடு கேட்டான் பாவல். நீ தான் எனக்கு ஒரு தடவை புத்தி சொல்லியாயிற்று, இன்னும் என்ன? அஹோல் தரையிலே உட்கார்ந்து தன் இரு கால்களையும் அடுப்புக்கு இருபுறமும் நீட்டி போட்டுக்கொண்டு அவனை பார்த்தான். தாய் வாசல் நிலையருகில் நின்று அந்திரேயின் பின் தலையை அன்பு ததும்ப கவனித்து கொண்டிருந்தாள். அவன் தன் இரு கைகளையும் பின்னால் ஊன்றியவாறு உடலை திருப்பி பாவலையும் தாயையும் பார்த்தான். நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே ஓரளவு சிவந்து கன்றி போயிருந்த தன் கண்களை இமை தட்டி கொண்டான். பாவல் குனிந்து அவன் கையை பிடித்தான். டே, இழுக்காதே, என்னை கீழே தள்ளிவிடுவாய் என்றான் ஹகோல். எதற்காக வெட்கப்படுகிறீர்கள் என்று கேட்டாள் தாய். நீங்கள் ரெண்டு பேரும் கட்டி தழுவி முத்தமிடுங்கள். என்ன இந்த யோசனை எப்படி என்று கேட்டான் பாவல். பேஷாய், வா இப்படி வா என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான் ஹகோல். அவர்கள் இருவரும் கட்டி தழுவினார்கள். ஈருடலும் ஓர் உயிருமாக அங்கு நட்பு பிரகாசித்தது. தாயின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இது அழுகை கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 1 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்
1: நம்பிக்கை நட்சத்திரங்கள். வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் ஒரே மாதிரி தெரிவதில்லை. சில நட்சத்திரங்கள் மட்டுமே நம்ம கண்களை ஈர்க்கிறது. அதுபோல வாழ்க்கையிலையும் காலத்தை கடந்து தலைமுறைகளை கடந்து தங்கள் சாதனைகளால் இன்றும் நட்சத்திரங்களாக ஒலி வீசி கொண்டிருக்கக்கூடிய சில பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வெறும் சாதனையாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. தன்னம்பிக்கையின் முகவரி, விடாமுயற்சியின் அடையாளம், நம்மாலும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைத்த நம்பிக்கை நட்சத்திரங்கள். அரசியல், அறிவியல், விளையாட்டு, இலக்கியம், கலை, இசை, சமூக பணி என எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தங்களின் அர்ப்பணிப்பாலும் திறமையாலும் அழியா தடம் பதித்த பெண்களின் வாழ்க்கை பயணத்தையும் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் மறைந்திருக்கும் போராட்டங்களையும் அந்த போராட்டங்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடங்களையும் தெரிஞ்சிக்கலாம். வாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஜூலை 30, 1886 புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த இவர் தென்னிந்தியாவோட முதல் பெண் மருத்துவராகவும் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவராகவும் விளங்கினார். முத்துலட்சுமி இவங்க பெற்ற சாதனைகள், இவர்கள் படைத்த சாதனைகள் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். 1927 சென்னை மாகாண சட்டசபையின் முதல் பெண் உறுப்பினர் மற்றும் சட்ட மேலவை துணைத் தலைவர் போன்ற பதவிகளில் முத்துலட்சுமி ரெட்டி இருந்திருக்காங்க. இந்த பதவிகளில் முத்துலட்சுமி வகித்த போது எண்ணற்ற சாதனைகளை செஞ்சுருக்காங்க. அதில் சில தேவதாசி முறை ஒழிப்பு, பெண்களுக்கு வாக்குரிமை, இவை எல்லாமே இவங்க காலகட்டத்தில் நடந்ததா. தேவதாசி முறை அப்படின்னா என்ன? சிறு வயசுலேயே பெண்களை கோயில்களுக்கு திருப்பணிக்காகவும் இசை மற்றும் நடன சேவைக்காகவும் நேர்ந்து விடும் ஒரு பழங்கால வழக்கம். சரி, இதில் என்ன ஒரு வஞ்சம் என்றால், ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்கள் மட்டுமே அந்த பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டனர். அவை இல்லம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவினார் இவர். ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, கல்வி, வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துவது போன்ற பல்வேறு உதவிகளை செஞ்சுருக்காங்க. இவர்களும் இவர்களுடைய சகோதரியும் நெருங்கிய நண்பர்கள் போல பழகுவார்கள். அவள் தங்கை சுந்தராம்பாள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறாள். இந்த தாக்கம் முத்துலட்சுமியை பெரிதும் பாதிக்கிறது. இதன் விளைவாகத்தான் அடையாறு புற்றுநோய் நிறுவனம் உருவானது. இந்த நிறுவனத்தை அப்போதைய பிரதமர் நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டி திறந்து வைத்திருக்கிறாங்க.

நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான், அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவன் இருப்பான்.

0: அடுத்த நட்சத்திரம் கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன், நில மீட்பு போராளி. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் பிற்படுத்தப்பட்ட இன பட்டதாரி. 1926 தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க சிறந்த சமூக சேவகி மற்றும் போராளி. இவங்களோட இளமை காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காந்தியால் ஈர்க்கப்பட்டு சர்வோதயா இயக்கத்திலும் வெள்ளையனே வெளியாறு இயக்கத்திலும் கலந்துக்கிட்டு பல ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெற்றார். இவரோட முக்கிய போராட்டம் என்ன? நிலமற்றவர்களுக்கு நிலம் வழங்குவது. இதற்காக வினோபாபாவையுடன் இணைந்து பூமிதான இயக்கத்தில் கலந்துகிட்டாங்க. பின்பு உழுபவருக்கே நிலம், லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம், இந்த திட்டத்தை 1981 தொடங்கியிருக்காங்க. இன்னும் பல எண்ணற்ற போராட்டங்களை மேற்கொண்டிருக்காங்க. இவங்களோட 100 அகவை நிறைவு விழா 16 June 2026 அன்று சமீபத்தில் தான் கொண்டாடப்பட்டது. இவர் செய்த சாதனைகள் மட்டும் எண்ணற்றவை அல்ல, இவர் வாங்கிய விருதுகளும் எண்ணற்றவை தான். அதில் சில 1989 பத்மஸ்ரீ விருது, 2020 பத்மபூஷன் விருது. இவங்களோட போராட்ட பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. கேட்கலாமா?
1: I was searching for the opportunity. As a student, where can I go and start the social work? Where can I go and live? It is a problem. Then I had an opportunity to meet Gandhiji in 1946 in Madurai. That time I was studying in the college. I had

0: கிலர்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா என்ன தெரியல, பயமா இருக்கு. நான் சாக போறேன் இல்ல, நான் இல்லாம நீங்க என்ன இருவீங்களோ பயமா இருக்கு. கடவுள் என்ன பண்ணிக்க ஆரம்பம், இன்னைக்கு ஒரு நாள் யாரும் அந்த பொண்ணு தண்ணி அடிச்சனோ இல்லையோ.
1: சொல்லணும்னு நினைச்சேன், என்ன மன்னிச்சிருமா?

சின்னம்பிள்ளை. இவர் மதுரை மாவட்டம் கள்ளந்திரி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காங்க. சிறு வயசில் கணவரையும் தந்தையும் இழந்த இவர் விவசாய கூலியாக வேலைக்கு சென்று தன் குடும்பத்தை காப்பாற்றியிருக்காங்க. எழுத படிக்க தெரியாத இவர் தன் குடும்பத்தை

0: பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதற்காக கிராமப்புற மகளிரிடையே சிறு சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தி களஞ்சியம் அப்படிங்கிற மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சிருக்காங்க. கிராமப்புறங்களில் இருந்த கந்து வட்டி முறையை, அதாவது 100 ரூபாய் அசலுக்கு ஒரு நெல் முட்டை வட்டி அப்படிங்கிற அந்த முறையை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் ஒழித்து கட்டியிருக்காங்க நம்ம சின்னம்பிள்ளை அவர்கள். கிராமப்புறங்களில் மட்டும் செயல்பாட்டில் இருந்த இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தற்போது நகர்ப்புறங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நமக்கு தெரியும். இந்த வளர்ச்சி சின்னம்பிள்ளை அம்மாவையே போய் சேரணும். 2004 சுனாமி அப்படிங்கிற ஒரு பேரலை தமிழ்நாட்டை தாக்கிய போது சின்னம்பிள்ளை தலைமையிலான மகளிர் மீட்பு குழு மிக சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க. இவங்களை பாராட்டும் விதமாக இந்திய அரசு 3 லட்சம் ரூபாயுடன் கூடிய ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருதை 1999 ஆண்டில் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கையால் வழங்க பெற்றிருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, இவரது சேவையை பாராட்டி சிறந்த சமூக சேவைக்காக தூர்தர்ஷன் பொதிகை விருது 2007 வழங்கப்பட்டிருக்கு. அவங்க குரலை இப்போ கேட்கலாமா?
1: முதல்ல வந்து 1990 ஆரம்பித்தது. எங்கள் தானே அறக்கட்டில் வந்து எங்கள்கிட்ட வந்து வறுமையில் ரொம்ப வறுமை கோட்டில் இருந்தவங்களாம் பூராமல் இந்த சேமி பழக்கத்தை உருவாக்குங்க, வட்டிக்கு வாங்கி கந்து வட்டி வாங்கி குடி போதையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து போய் கேட்டால் சொல்லுவாங்க, ஓசியாக தருவீங்களா சும்மா தருவீங்களான்னு மக்கள் சேர மாட்டேன்டுவாங்க. ஒரு குழு சேர்க்கவே 6 மாதம் செல்லும். அந்த மாதிரி சிறு சேமிப்பு

0: நேரம் இப்பொழுது 1:20:42.
1: அடுத்த நட்சத்திரம் யார்? சானியா மிர்சா. சிறந்த டென்னிஸ் விளையாட்டு வீராங்கனை. இவர் 1986 நவம்பர் 15 மும்பையில் பிறந்திருக்காங்க. தன்னோட 6 முதலே அவர் டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களோட டென்னிஸ் தவிர கிரிக்கெட், நீச்சல் போன்ற பல விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க தன்னுடைய தந்தை கிட்ட தான் பயிற்சி எடுத்திருக்காங்க. பயிற்சி மேற்கொண்டு தனது திறமையை நன்றாக வளர்த்துக்கிட்ட பின்னர் சவால்களை கடந்து உலகின் முன்னணி வீராங்கனையாக உயர்ந்திருக்காங்க. இவர்கள் படைத்த சாதனைகள் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் சில, ரெட்டையர் தரவரிசையில் உலகின் நம்பர் 1 இடத்தை பிடித்தார். இந்திய நாட்டுக்காக பெருமைப்படுத்தும் விதமாக 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன், யூஎஸ் ஓப்பன் போன்ற போட்டிகளில் பட்டங்களை வென்றிருக்கிறாங்க. விளையாட்டுத் துறையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக 2004 இந்திய அரசால் அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு. இந்தியாவின் 4வது உயரிய குடிமக்கள் விருதான பத்மஸ்ரீ விருதை 2006 வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2015 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதையும் 2016 பத்மபூஷன் விருதையும் வாங்கியிருக்காங்க.
2: வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.

0: அடுத்தது ஒரு விளையாட்டு வீராங்கனை தான், மேரி கோம். இந்தியாவின் மிகச்சிறந்த குத்து சண்டை வீராங்கனைகளில் ஒருவர். 1983 மார்ச் 1 அன்று மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் பிறந்தாங்க. விவசாய குடும்பத்தில் பிறந்த இவங்க குத்துச்சண்டையில் ஆர்வம் காரணமாக சிறு வயசுலேருந்தே பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பெற்ற சாதனைகள் என்னன்னு கேட்கலாமா? விமென்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் 6 தங்க பதக்கங்களை வென்றிருக்காங்க. ஆசிய சாம்பியன்ஷிப், அதில் பல பதக்கங்கள். உலக சாம்பியன்ஷிப்பில் பல முறை சாம்பியன். மேரிகோமுடைய கடின உழைப்பால் 2012 லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான குத்து சண்டையில் இந்தியாவுக்காக வெண்கல பதக்கம் வென்றாங்க. இதன் மூலம் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் குத்துச்சண்டை வீராங்கனையாக வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காங்க. திருமணம் மற்றும் குழந்தைகள் ஆன பின்னும் அதை ஒரு தடையாக எண்ணாமல் மீண்டும் தன்னுடைய பயிற்சியை தொடங்க ஆரம்பித்து விளையாட்டு மட்டுமல்ல வாழ்க்கையிலையும் சாதித்த நம்ம மேரி கோம் இந்திய அரசின் பல உயரிய விருதுகளை பெற்றிருக்காங்க. 2003 அர்ஜுனா விருது, 2009 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, 2013 பத்மபூஷன் போன்ற எண்ணற்ற விருதுகளை வாங்கியிருக்காங்க. 13 மேரி கோம் அவருடைய சுயசரிதையை வெளியிட்டிருக்காங்க. அந்த சுயசரிதையுடைய பெயர் வந்து அன்பிரேக்கபிள். உண்மையில் சொல்லணும்னா அன்பிரேக்கபிள் இல்லை, ஷீ இஸ் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க குரலை இப்போ கேட்கலாமா?
1: ஐ வாஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் தட், யூ நோ, த கான்ஃபிடென்ஸ். இஃப் ஐ டிட் ரெகுலர் ட்ரைனிங், ஐ வில் டெஃபினெட்லி வின் மெடல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் slowly slowly when I enter quarter final, semi final, oh, the goal is already for me, you know, that the I already answer. Even some of my coach and even my husband also, that this time the goal will be for you on.

ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் இப்பொழுது 1:36 நிமிடம் 40 நொடி.

அடுத்து ஃபாத்திமா பீவி. இந்திய நீதித்துறையில் வரலாறு படைத்த முக்கிய பெண்மணிகளில் இவங்க ஒருத்தர். இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றவங்க. ஏப்ரல் 30, 1927 கேரள மாநிலத்தில் பிறந்திருக்காங்க. பள்ளி

அடுத்து ஃபாத்திமா பீவி. இந்திய நீதித்துறையில் வரலாறு படைத்த முக்கிய பெண்மணிகளில் இவங்க ஒருத்தர். இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றவங்க. April 30, 1927 கேரள மாநிலத்தில் பிறந்திருக்காங்க. பள்ளி படிப்புக்கு பிறகு இவங்க சட்டம் பயின்று வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. வழக்கறிஞராக பணியாற்றிய பிறகு நீதித்துறையில் பல நிலைகளில் பணியாற்றி படிப்படியாக உயர்ந்திருக்காங்க. ஒரு காலத்தில் நீதிமன்றங்களில் பெண்களின் எண்ணிக்கை மிக குறைவு. ஆனால் அந்த சூழலை மாற்றி இந்திய உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை ஒரு பெண்ணாக முதன்முறையாக திறந்தவர் நீதியரசர் ஃபாத்திமா பீவி. 1981 இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனை இவரையே சேரும். ஓய்வுக்கு பிறகு 1997 காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளுநராக பணியாற்றிருக்காங்க. இவர்தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமைக்கும் உரியவர். இவர் பெற்ற சாதனைகள் ஒரு தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் பெண்கள் உயர்ந்த நீதித்துறை பதவிகளை அடைவது மிகவும் அரிதாக இருந்த நிலையில் இவர் உருவாக்கிய பாதை பின்னர் பல பெண்களுக்கு நீதித்துறையில் முன்னேறுவதற்கான ஊக்கத்தை அளித்தது அப்படின்னு சொன்னால் மிகையல்ல.

0: விளக்கம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒளிர்ந்த நட்சத்திரம், தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதினை பெற்ற முதல் நபர் திருமதி என் வளர்மதி. தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் பிறந்த இவர் பள்ளிப் படிப்பை தமிழ் வழியில் படித்து கோயம்புத்தூர் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் என்ஜினியரிங் டிகிரி முடிச்சு, அது மட்டுமில்ல சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஜி என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அவங்க குரலை இப்போ கேட்கலாமா?
1: 10 9 8 7 6 5 4 3 2

0: 1984 இஸ்ரோ பணியில் சேர்ந்திருக்காங்க. தொடர்ந்து பணியாற்றிய இவர் 2012 ரீசாட் RISAT-1 திட்ட இயக்குநராக உயர்ந்திருக்காங்க. இவரை கவுண்ட் டவுன் குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு அழைப்பாங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தில் ரேஞ்ச் ஆபரேஷன்ஸ் ப்ரோக்ராம் அலுவலகத்தில் பணியாற்றி பல முக்கிய திட்டங்களுக்கு கவுண்ட் டவுன்களை அறிவித்தவர். 2015 அப்துல் கலாம் விருதை வென்ற முதல் நபர் திருமதி வளர்மதி. அவங்க குரலை இப்போ கேட்கலாமா?
1: இந்த விருது இந்த வருடம் தமிழக அரசு பல நற்காரியங்களுக்காக அறிவித்துள்ளது. அதை முதல் தடவையாக இந்த விருதை நான் வாங்குவதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன், மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. என் மனமார்ந்த வணக்கங்கள் எல்லாருக்கும். இஸ்ரோவில் என்னுடைய பணி செயற்கைக்கோள்களை உருவாக்குவது. நான் கடந்த 32 வருடங்களாக பலவிதமான பணிகளில் ஈடுபட்டு எனக்கு கொடுத்த பணிகளை சரிவர சிறப்புடன் செய்து வந்துள்ளேன். நான் 2012 திட்ட இயக்குநராக RISAT ரேடார் இமேஜிங் சேட்டலைட் என்ற செயற்கைக்கோளுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டராக பணிபுரிந்தேன். மிகவும் இது சிறப்பான செயல், இதற்கு வார்த்தைகள் இல்லை. திரு அப்துல்கலாம் மாமனிதர், மிக சிறந்த தனித்தன்மை வாய்ந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணங்களில் எல்லா கட்டங்களிலும் தனித்தன்மையோடு சிறந்து விளங்கினார். அவருடைய பெயரில் நிறுவிய இந்த விருது வரும் காலத்தில் சிறப்பாக செயல்களை செய்கின்றவர்கள் இதனை பெற்று பயனடைவார்கள்.
0: ஆக ஒளிரும் நட்சத்திரங்கள், நம்பிக்கை நட்சத்திரங்கள், அந்த வரிசையில் இன்று ஒரு சிலருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம கேட்டிருக்கோம். இத்தனை பேருடைய வரலாறு நமக்கு நிச்சயமாக நாமும் வரலாறு படைக்க ஊக்கம் அளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

நேர்களே, இதுவரை மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம் கேட்டீர்கள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பின் உதவி ஆர்ஜே ஜோ.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி.

0: எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தலை மற்றும் தோல் பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தோல் மருத்துவத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் மாலதி முனுசாமி அவர்கள்.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் காதலிக்க நேரமில்லை பட பாடல்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

நேரம் அப்பொழுது 2:22:23. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கிறது. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் குடியிருந்த கோயில் படப்பாடல்.

நேரம் இப்பொழுது 2:32. நாம் இணைந்திருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில். இனி ஒலிக்கிறது சித்தி படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் இப்பொழுது 2:40:17. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியிலே டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா, குரல்களில் ராஜா திரைப்பட பாடல்.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கிறது சாந்தி நிலையம் பட பாடல். பாடலை பாடியிருக்கிறார் பி. சுஷீலா.

இனிய கானங்களை என்றும் இனியவை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி காவல்காரன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலாவின் குரல்களில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, அடையாமடை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு, நீலகிரி மாவட்டம் தேவாளா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சூரலக்கோடு, ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, கோழிப்போர் விளை, சென்னை சோழிங்கநல்லூர், களியல், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், நீலகிரி மாவட்டம்

0: மாவட்டம் கூடலூர் பஜார், மேல்பவானி, மேல்கூடலூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, தேனி மாவட்டம் பெரியாறு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, வால்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிள்ளை, தேனி மாவட்டம் தேக்கடி, சென்னை நீலாங்கரை, நீலகிரி மாவட்டம் பார்வூடு, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், திருவள்ளூர், முக்கூடல் அணை, குருந்தன்கோடு, கன்னிமார், ஊத்து, குமுடிப்பூண்டி, பொன்னேரி, சோழவரம், கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 36.6 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பொழிவு இருக்கக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் வரும் 1ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று முதல் நாளை மறுநாள் வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं फरहत नास। वित्त मंत्री निर्मला सीतारामन ने कहा है कि भारत विश्व में सबसे तेजी से बढ़ती प्रमुख अर्थव्यवस्था है और यहां व्यापक अवसर, निरंतर वृद्धि, युवा आबादी, बढ़ती खपत तथा तेजी से विकसित हो रहे पूंजी बाजारों का अनूठा संयोजन निवेश के मजबूत अवसर प्रदान करता है। कनाडा के टोरंटो में आज भारतीय कारोबारी समुदाय के प्रमुख सदस्यों को संबोधित करते हुए श्रीमती सीतारामन ने ये बात कही।
2: इंडिया टुडे स्टैंड्स एज द फास्टेस्ट.
1: भारत आज दुनिया की सबसे तेजी से बढ़ती प्रमुख अर्थव्यवस्था है. भारत में हो रहा बदलाव केवल आर्थिक विकास तक सीमित नहीं है, बल्कि एक व्यापक और संरचनात्मक परिवर्तन है. तेजी से हो रहा शहरीकरण, बढ़ता मध्यम वर्ग और विश्व स्तरीय डिजिटल बुनियादी ढांचा अर्थव्यवस्था के लगभग हर क्षेत्र में नए

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பன்மொழி பாடல்களில் இனி ஹிந்தி மொழி பாடல் ரங்கு தே பாசந்தி இந்த படத்திலிருந்து வரும் பாடல் இது.

பன்மொழி பாடல்களில் நிறைவாக ஹிந்தி மொழி பாடல் கஜினி படத்திலிருந்து வரும் பாடலை பாடியிருக்கிறார் ஜாவித் அலி சோனு நிகம்.

0: இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிகழ்ச்சியை தொடங்கும் முன்
1: உங்கள்கிட்ட இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
4: வேணாம்ப்பா வேணாம்.
5: உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் AKC நடராஜன் அவர்கள் வாசித்துள்ள கிளாரினெட் இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பஜன சேய ராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை அட்டானராகம் ரூபகதாளம்.

சங்கீதசாரலில் இனி மத்தியமாவதி ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்த சரவணபவ எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது
2: வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா, இந்த சின்ன சின்ன குருவிங்கதா.
1: எஸ்கே பிலிம்ஸ் வழங்கும் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ராம்கி, நாசர், வி கே ரமசாமி, கே கே சவுந்தர், நிரோஷா, காந்திமதி, எஸ் என் பார்வதி, தாரா, சபிதா ஆனந்த் மற்றும் பலர். இசை எஸ் ஏ ராஜ்குமார், திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர்.
3: லட்சுமி, காலேஜ் ஃபேர்வெல் டேல பாடுறதுக்கு சிவா நம்மளை செலக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு என்னமோ நம்பிக்கை.
4: எனக்கு நம்பிக்கை இருக்கு.
3: அவ்வளவு நல்லா பாடுவியா நீ.
4: என் அழகுல நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன. ஒரு லுக் விட்டு சிவாவை அசத்திர மாட்டேன். ஏய், பாட்டு சத்தம் கேக்குது, சிவா வந்துட்டாருடி.
3: பாட்டு சத்தம் கேட்டது சிவாவை காணும்.
5: இதெல்லாம் மேற்கத்திய சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நியாயம் இல்ல. சாந்தாக்களே, இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு பஸ் ஏறி ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள். நீங்களா இருக்கா வந்தீங்க? டூயட் பாடுறதுக்கு ஆண் குரல் வேணும் இல்ல, அதுக்கு தான் சிவா. உனக்கு டூயட் வேற கேக்குதா? சிட் டவுன் சார், செலக்ஷன் ஆரம்பிக்கிறேன். கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட், கே சுஷீலா.
6: பாடு சுஷீலா, பாடு.
7: வெக்கமா இருக்கு சிவா.
6: அப்புறம் என் பேரை கொடுத்தா
7: கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்க

0: தங்க நினைச்சிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டேன், என் பேரையும் எழுதிட்டு போயிட்டாங்க. பாட்டு பாடுறதுக்கு வெக்கமா இருக்கு சிவா.
1: நல்ல வேலை மேடி லேடி வெக்கமா இருக்குன்னு சொல்லாம போனிய சீதா. நெக்ஸ்ட் எஸ் பிரபா.
2: பாடு பிரபா பாடு.
3: சாணி ரணி தபதா பம பாப்பா கம பரணி தபம.
1: பிரபா ஒரு நிமிஷம், இது காலேஜ், இங்க ஆனா அவனா சாணா காணா எல்லாம் பச்சுத்தான் வந்திருக்கிறோம். நீ ஒண்ணு சொல்லி தரவானா? ஒன்லி லைட் மியூசிக் பண்ணா போதும்.
2: பிரபா நீ ஒண்ணு பண்ணு, ரேடியோக்கு ட்ரை பண்ணு இல்லைன்னா டிவிக்கு ட்ரை பண்ணு. இந்த டிராமா நடந்து போக மீதி நேரம் உனக்கு சான்ஸ் தருவாங்க.
1: ஆண்டவா நான் இப்ப என்ன செய்வேன்?
4: சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
1: சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி பாட்டா உகரியா? நான் யார செலக்ட் செய்வேன்? நான் எப்படி ப்ரோக்ராம் நடத்துவேன்?
5: நீ அனிதா லவ் லெட்டர் குடுத்தியா?
1: நான் லவ் லெட்டர் கொடுத்தா அனிதா கூட வாங்காதுன்னு தெரியும். அதுக்கு தான் காலேஜ் கடைசி நாள்லயாவது எல்லா பொண்ணுங்களையும் அஸ்தனும்னு மியூசிக் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு என்னாச்சு?
5: என்னாச்சு?
1: கல்லடி வாங்கி இருக்கிற அழகும் போயிடும் போல் இருக்கு. டேய் நீ பாடிதான்டா என்ன எப்படியாவது காப்பாத்தணும்.
5: ஓ அப்படியா? நான் பாடணும் இல்லையா? பாடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: மைக் வேணுமா? இருக்கு.
5: சே, சாந்தியும் கூட பாடணும். ஒவ்வொருத்தரும் வேற வேற ரூட் இல்ல.
6: பஸ் சொல்றியா இல்ல வாழ்க்கை சொல்றியா?
1: வாழ்க்கைய பத்தி பேசாதீங்கடா, நினைச்சாலே பயமா இருக்கு. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ.
5: விட்டுடுங்க ஐயா.
1: ஐயா எதிர்காலத்தை சரியா சொல்லிட்டு செஞ்சு பழைய கூடாதா? நீ
7: எங்க ஐயா வேலை கிடைக்குது? உங்களை மாதிரி படிச்சவங்களே வேலைக்காக அல்லாடுறப்ப நாங்க பிச்சை எடுக்காம என்னயா பண்றது?
1: இந்த 10 ரூபாய் நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யார் யார் எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க போறோமோ
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்கு நல்லபடியா அமையும்.
1: எது பஸ் ஸ்டாண்டா?
0: உனக்கு எப்பவுமே கிண்டல் தான் சிவா. நமக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையத்தான் போகுது. நம்ம பெரிய பொசிஷனுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்க தான் போறோம்.
5: அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு.
0: சிவா ஏன் போல? உன் பஸ் தான் போகுது.
1: அது ஏன் பஸ் இல்ல, கவர்மெண்ட் பஸ். அடுத்த பஸ்ல போறேன், கூட்டமா இருக்குல்ல.
0: எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் படியில தொத்திக்கிட்டு போவே.
1: ஸ்டூடெண்ட்ங்கிற தைரியம் இருந்துச்சு, இன்னைக்கு தான் அந்த லைசன்ஸ் போயிடுச்சு.
0: நம்ம எத்தனை மணி ஆனாலும் இங்கேயே தான் நின்று பேசிட்டு இருக்க போறோம்.
5: பிரிய போற இந்த நேரத்துல மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டமாங்கிற தயக்கம் தான் காரணம்.
1: அதுக்காக இங்கே நிக்க முடியுமா? அதனால நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன்.
6: என்ன திட்டம்?
1: வர நவம்பர் மாசம் இதே தேதி நம்ம எல்லாரும் நம்ம காலேஜ்ல மீட் பண்றோம். நம்ம எல்லார் கனவுகளை நிறைவேறிச்சா இல்ல யார் யார் எப்படி இருக்கும்னு அன்னைக்கு பேசிக்கிறோம்.
0: நல்ல ஐடியா. யாரும் மறந்துடாதீங்க சாந்தி, நீதான் மறந்துட போற. நானா? நவம்பர் மாசத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன்.
6: நிச்சயமா நம்ம கனவெல்லாம் நிறைவேறி அன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்க போறோம்.
1: பஸ் வந்துருச்சு, நான் வர்றேன். மறந்துடாதீங்க, வர நவம்பர் மாசம் இதே தேதி. சியோ
8: தாயம்மா. ஒன்னாம் தேதி கணக்கு தீத்துறேன்.
9: இவர் கவர்மெண்ட்ல பெரிய கவர்னர், ஒன்னாம் தேதி ஆனதும் கடனை தீத்துறாரு. மணிகண்டா இவர் காட்டுக்கல காட்டு. பாயா தின்னதுக்கே ஒழுங்கா காசு தர முடியல. இதுல சைட்டு வேற சைட்டு.
5: அத்தா காய்கறி எல்லாம் வாங்கி வந்துட்டேன்.
9: டேய் சேகர் கொஞ்சம் நில்லடா. டேய் உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க?
5: என்ன அத்தா
9: இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காகவா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்?
5: அனாதையா இருந்த என்ன இந்த மெஸ் நடத்தி தான் படிக்க வச்ச? உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா?
9: இல்லை நான் இருக்கிற வரைக்கும் அனாதைன்னு சொன்னேன். எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். எனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? எல்லா பைய சாப்பாட்லயும் காட்டிடுவேன். சேகர் உன் தங்கச்சி கிட்ட இருந்து கடுதாசி வந்திருக்கு, படிச்சு சொல்லுப்பா.
5: அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? உடனே உன்னை புறப்பட்டு வர சொல்லியிருக்கு. நானும் வரவா? போயிட்டு
9: வந்தேன்ப்பா. நான் மட்டும் போறேன். வயித்துல பிறந்தவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நீ பதறியே? இதான்ப்பா நமக்குள்ள சொந்தம். இந்த ஒரு தடவை நீ அனாதன் மட்டும் சொல்லாதப்பா.
10: அட பாவி, என் வாழ்க்கை கெடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? உனக்கு ரெண்டாம் தரமா வாழ்த்தப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? நான் சொல்லி இருந்தா மைசூர் அரண்மனையே என் பேர் எழுதி வைக்க எவ்வளவு இல்லானுங்களே. அதை எல்லாம் விட்டுட்டு போம் பின்னாடி வந்த பாரு, எனக்கு இது வேணும்.
1: அக்கா சும்மா இரு, ஏன் கத்துற?
10: உனக்கு எங்கடா என் நிலைமை புரிய போகுது? சொத்து தான் போச்சு, ஆளை பாரு. இந்த வலிப்பு வந்த ஆளை என் புருஷன் வழி சொல்லிக்க முடியுமா?
1: அக்கா மாமாவோட சொத்து போயிருக்கலாம், ஆனா உனக்காக ஒரு பெரிய சொத்து வச்சிருக்காரு தெரியுமா?
10: நீ என்னடா சொல்ற?
1: மாமாவோட முதல் தரத்து பொண்ணு நம்ம சாந்தியை தான் சொல்ற.
10: அவனை சொத்தாக்க முடியுமா?
1: என்னக்கா நம்ம பரம்பரையில பிறந்துட்டு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாமா? எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத.
10: டேய் சொத்து வருதுடா.
1: வாமா சாந்தி, எங்கம்மா போயிட்டு வர?
10: வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு வர மாமா.
1: நான் ஒருத்தர் இருக்கும் பொழுது நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் அவசியம் இல்லம்மா. நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம்.
11: என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன மாமா அவசரம்?

0: ஆமா, இப்ப இருந்து பாக்க ஆரம்பிச்சாதான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும். போமா, போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, போட்டோ எடுக்கணும். போமா, போ. கொஞ்சம் சரிமா, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான் கரெக்ட் கரெக்ட். கொஞ்சம் வைக்கப்பட்ட மாதிரி இதா. ஓகே ஓகே ஓகே, அப்படியே இருமா. இதோ வந்துட்டேன் சாந்தி. கொஞ்சம் எப்படி வந்துருமா சாந்திமா, இந்த காலை தூக்கி இந்த கல்லு மேல வச்சு, இந்த கைய தூக்கி இப்படி தலையில வச்சு, இப்படி ஒரு போஸ் கொடுமா.
1: ஏ மாமா, உண்மையிலேயே என்ன எதுக்காக போட்டோ எடுக்கிறீங்க?
0: என்னம்மா நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறிய தவிர என்ன நம்பவே மாட்டேங்கிற. சரி சரி, அந்த போஸ் வேண்டாம், அதான் அவனுங்களே நேரடியா பாத்துக்க. உன்னை பொண்ணு பார்க்க வருவானுங்கல்ல, அத சொன்னம்மா. சரி சரி, நீ போய் அப்பாவுக்கு சாப்பாடு போடுமா, போ.
1: ஏண்டா சாந்தி நம்ம வழிக்கு வருவாளா? நாலு எழுத்து படிச்சிருக்கா, இங்கிலீஷ்லாம் வர பேசுறா.
0: அக்கா இங்கிலீஷ்ல பேசினா மார்க்கெட்ல டபுள் ரேட். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கீதா இங்க வாமா.
1: இதோ வந்துட்டேன்ப்பா.
2: கீதா, உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கம்மா, இதுதான் மாப்பிள்ளையோட போட்டோ.
1: பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுமா, நீங்களே பார்த்து முடிவு பண்ண சரிப்பா.
2: மாப்பிள்ளை பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு, வரதட்சணை தான் கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க.
3: ஏன்பா வரதட்சணைன்னா என்னப்பா? உன் கல்யாணம் தப்ப தெரிஞ்சுக்குவேன், முதல்ல விளையாடு.
2: ஆபீஸ்ல லோன் போட்டுக்கலாம், நீ என்னம்மா சொல்ற?
1: உங்க இஷ்டம்ப்பா. அப்போ அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க வர சொல்லிடுங்க.
3: ஐயா ஒரு காய் பழுத்துருச்சு,
1: நான் விரும்புற மாதிரிதான் என்னோட வாழ்க்கைய அமைச்சுக்க போறேன்.
4: இனிமே ஏதாவது பேசினே அரைஞ்சு பல்லுகள்லாம் ஊத்துருவேன். பாருடி என் தலையை பாரு.
1: உனக்கு வழக்கு விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
4: எனக்கு 35 வயசு ஆகுது, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்ற வைராக்கியத்துல இருக்கேன். இவ்வளவு முடி போனதுக்கு அப்புறமும் என்ன பார்த்து ஏட்டிக்கு போட்டி பேசுறியா நீ?
1: நீ கல்யாணம் பண்ணிக்கையே, நானா வேண்டாங்கிற?
4: தங்கச்சி ஆனா உனக்கு கல்யாணம் பண்ணாம நான் பண்ணிக்கிட்டா ஊர் என்ன பத்தி என்ன பேசும்?
1: ஊரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல.
4: நாலு எழுத்து படிச்சுட்டேங்கிற திமிர்ல பேசுற நீ.
1: நாலு எழுத்துல ரெண்டு எழுத்து தான் படிச்சிருக்கேன், பிஏ.
4: அம்மா
5: அவளோட என்னடா தகராறு?
4: இந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் என்னமா குறைச்சல், எல்லாத்தையும் தூக்கி போட்டா. இவளை கல்யாணம் பண்ணிக்க என்ன கண்டிஷன் தெரியுமா?
1: நானே சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க வரவரு வரதட்சணை ஒரு பைசா வாங்க கூடாது, என்ன மட்டும் நேசிக்கிறவரா இருக்கணும். அவருக்கு இயற்கை ரசிக்க தெரிஞ்சிருக்கணும், கவிதை எழுத தெரியாட்டியும் அதை பாராட்டமாவது தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான்.
4: பாத்தியாமா இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைப்பானா?
5: கிடைக்க மாட்டான்ப்பா.
4: அப்ப அவ கல்யாணம்
5: நடக்காதுப்பா.
4: அப்போ என் கல்யாணம்?
5: அதுவும் நடக்காதுப்பா.
4: ஐயோ ஐயோ
6: அப்பா, விபூதி கொடுங்கப்பா.
7: ஐயோ ஐயோ
6: என்னப்பா படுத்துக்கிட்ட பூஜை பண்றீங்க?
8: பூஜை இல்லடா, இது பார்வை. உங்க அம்மா ஓடு உடஞ்சு போயிருக்குன்னு சொன்னா அதுதான் படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கேன். அது ஓட்டம் காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இது என்ன பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்ட?
6: வேலையை தேடிதான்ப்பா.
8: தெரு தெருவா நிக்க போறேன்.
6: வேலையை தேடுறவங்க எல்லாம் தெரு தெருவா மட்டும் நிக்கிறது இல்ல, பூஜை ரூம்லயும் உட்கார்ந்து இருக்காங்க.
8: குத்தி காட்டுறியா? உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் வேலைய பாரு.
6: எது கல்யாணம் பண்ணி வைக்கிற தரகர் தொழிலையா?
8: என்னடா சிரிக்கிற
6: அப்பா? ஏகப்பட்ட பொய்ய சொல்லித்தானே ஒரு கல்யாணத்தை முடிப்பீங்க.
8: ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க.
6: அப்ப என்னையும் பொய் சொல்ல சொல்றீங்களா?
8: அடே இந்த உலகத்துல பொய் சொல்லாம எந்த காரியமும் நடக்காது. ஒரு நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றதுனால தப்பே இல்லை. நான் நிறைய சொல்லிட்டேன், இப்ப எனக்கு அசந்து போச்சு. அந்த வேலையை நீ ஆரம்பி. இந்த பைய பொடி தினம் 5-10 கிடைக்கும்.
9: எஸ் கமின்.
10: குட் மார்னிங் சார்.
9: டேக் யூ சீட்.
10: தேங்க் யூ.
9: இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா?
10: எஸ் சார்.
9: ராஜா தமிழ்ல சில கேள்விகள். கண்ணனை பார்க்க குசேலார் எதை எடுத்துக்கிட்டு போனாரு?
10: அவள்
9: பாதையோரமா கிடந்த முல்லைக்கு எதை தந்தான் பாரி?
10: தேர்.
9: குகருக்கு ராம என்ன தந்தான்?
10: 5 கிராமங்கள்.
9: அதியமானுக்கு அவை என்ன தந்தா?
10: சாவியவராம காப்பாத்திர நெல்லிக்கனிய.
9: இப்படி எல்லோரும் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்களே, உனக்கு வேலை கொடுக்க போற எனக்கு நீ என்ன கொடுக்க போற?
10: உனக்கு தர்றதுக்கு எங்கிட்ட உதய தவிர வேற எதுவும் இல்ல.
11: இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கணும், நமக்கு கிடைக்காதது இருக்க கூடாது. என்ன நான் சொல்றது?
12: தெய்வமே இது உங்களுக்கு கிடைக்கணும்.

0: தெய்வத்துக்கு என்னுடைய அன்பு காணிக்க.
1: என்ன சாப்பிடுற?
0: என்னத்தை சாப்பிட போறேன்? எப்போ நீங்க தர ரம்புதான். என்னங்க திடீர்னு இந்த பூசாரிக்கு கூலிய உயர்த்தி கொடுத்துட்டீங்க?
1: எப்பவும் தந்த காணிக்கையை விட இந்த காணிக்கை ஹை கிளாஸ். சோ ஹை கிளாஸ் விஸ்கி காசி பொண்ணுக்கு ஓகேயா?
0: சந்தேகப்பட்டு விஸ்கி திருப்பி வாங்கிடாதீங்க. இந்த விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், அதுக்கு நான் பொறுப்புங்க.
1: ஏன் காசி, பார்த்தா ஃபேமிலி கேர்ள் மாதிரி தெரியுது.
0: ஃபேமிலி கேர்ள் தாங்க, ஃபேமிலி கேர்ளே தான், என்னுடைய ஃபேமிலி கேர்ள் தான். அதனால தான் அவ்வளோ நம்பிக்கையோட சொல்றேன். ஃபோட்டோவில் என்னங்க அழகு, அட அட அட அட, நேரில் பார்க்கணுங்க.
1: அப்படிங்கிற?
0: ஆமாங்க. சாந்து சாந்து, என்னம்மா சாப்பிட்டியா? இன்னும் தூங்கல?
2: மாமா நீ குடிச்சிருக்கியா?
0: ஆமாமா, உன் போட்டோவை காட்டினதுக்கு தெய்வம் விஸ்கி கொடுத்தது. உன்னையே கொடுத்தா இன்னும் என்ன என்ன தரும்? உண்மையிலேயே இனிமேதான் உனக்கு நான் மாமாவை மாற போறேன்.
2: என்னடா சொன்ன?
0: அக்கா அவ என்ன அரைஞ்சானு பாக்குறியா? இல்ல அக்கா, இப்பதான் அவ இன்னொரு ஆம்பளைய தொட ஆரம்பிச்சிருக்க.
2: ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்க நினைக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்ல? என்னடி வெக்கம், உன் அப்பா என் வாழ்க்கை அழிக்கல, என்ன ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டு எனக்கு என்னடி சுகத்தை கொடுத்தா? நாங்க சொல்றபடி நீ கேட்டுதான் ஆகணும். இந்த வீட்டை விட்டு வெளியே போய் நானும் என் அப்பாவும் வாழ்ந்துக்கிறோம். கூடிய சீக்கிரம் நாங்க போயிடுவோம். என்னடா வீட்டை விட்டு வெளியே போறேங்கற?
0: போகட்டுமே, வீட்டுல நான் ஒருத்தன் தான் பிளான் பண்றேன். வெளியில போனா எல்லா பயலும் பிளான் பண்ணுவான். அக்கா சாந்திய நான் அவ்வளவு சுலபமா விட்டுட மாட்டேன். தங்க கிளிய எந்த குண்டு தப்பிக்க விட்டுடாது.
3: மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா?
2: வந்துட்டாங்கம்மா,
3: அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்து காணும். நீங்க உள்ள போய் உட்காருங்கம்மா, இதோ வந்தாரு.
2: கும்பகோணம் காரைக்கால என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே, போய் கடுதாசி போடுறேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா?
4: ஓ அந்த பங்கஜமா நீங்க?
2: நீங்க நீங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்து என்ன கொல்லாதீங்க. நான் தபால் வரும் வரும்னு காத்திருந்தேன். இன்னைக்கு கூட தபால்காரனை பார்த்துட்டு தான் வர்றேன். என் வாழ்க்கையில மண்ணை போட்டுட்டீங்க, இனிமே எனக்கு ஏது வாழ்க்கை?
4: எப்படி இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை முடிய போற கட்டம் வந்துருச்சு, கவலைப்படாத. என்ன மன்னிச்சிரு பங்கஜம், அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம்.
2: நல்ல வேளை அடுத்த பிறவில நான் தப்பிச்சேன்.
5: உங்க ஃபிளாஷ்பேக் கதையை கேட்கவா நாங்க வந்திருக்கிறோம் சும்மா கிடக்கலவே. அம்மா உங்க புருஷன் என்ன வரல?
3: இப்ப வந்துரு வருங்க. பொம்பளைங்களை காக்க வச்சு ஏமாத்துறது ஆம்பளைங்க பழக்கம் ஆயிடுச்சு.
6: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: நல்ல அதிர்ஷ்டக்காரன் பொண்ணு, சம்பந்தம் பேச வர்ற அன்னைக்கு சம்பந்தத்தை அழுந்துருச்சு.
1: ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா பார்த்து சத்தம் போட்டு அடக்கம் இல்லாம சிரிக்கும் போதே நினைச்சேன், இதுக்கெல்லாம் எங்க நல்ல வாழ்க்கை அமைய போகுது.
2: உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வாழ்த்துறேன். ஆண்டவன் ஒரு கதவை மூணா இன்னொரு கதவை தரப்பான்னு சொல்லுவாங்க, அது உன் விஷயத்துல பலிச்சிருக்கு. உன்னை விட்டு உங்க அப்பா போயிட்டாலும் உனக்கு அவருடைய வேலை கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். எனிவே, யூ மே கோ டு யுவர் சீட், பெஸ்ட் ஆஃப் லக்.
3: தேங்க் யூ சார்.
4: வா அம்மா, இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தியா? இந்த ஆபீஸ்ல நான் வச்சதுதான் சட்டம். என்ன என் பலம் அப்படி, உங்க அப்பா கூட என்கிட்ட கைகட்டி நின்னுதான் பேசுவாரு. ஆமா, உன் பேர் என்ன?
3: கீதா.
4: கீதா, ஐ லைக் தட் நேம் வெரி மச். ஆமா, யாரோ உன்னை பொண்ணு பார்க்க வர்றப்ப தானே உங்க அப்பா இறந்துட்டாரு? கல்யாணம் நின்னுடுச்சா? இத பத்தி ஊரு பூரா பேசுவானுங்களே.
3: ஊருக்கு வேற என்ன வேலை?
4: ஆமா, இனிமே உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்க வருவான்னு நினைக்கிற?
3: எனக்கு அதை பத்தி கவலை இல்ல.
4: சரி சரி, உன் சீட்டுக்கு போ. அடிக்கடி உன்கிட்ட வரும். உன் வேலையை செக் பண்ண.

0: சேகர், நாம யாருக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? பசின் வந்து கேட்டா காசு இல்லாட்டாலும் சோத்தையாவது போடுவோம். ஆண்டவ ஏண்டா நம்ம இப்படி எல்லாம் சோதிக்கிறோம்?
1: அத்த என்ன சத்த?
0: என் பேத்திக்கு இருதயம் சரியில்லையா, ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரா?
1: அத்த நீ ஒண்ணு கவலைப்படாதா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ உள்ள வா, பேசுவோம்.
0: வேலூர்ல போய் தான் ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கு பணம் நிறைய செலவாகுமா. சேகர், 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், அதை தரட்டுமாடா?
1: என்ன அத்த, நீ உழைச்சு சம்பாதிச்ச பணம் என்கிட்ட போய் கேக்குறிய?
0: நீ தான் என் மூத்த மக, நீ சொன்னாதான்
1: தங்கச்சிக்காக உயிரே கொடுப்பாத்தா.
0: சரிப்பா, நாளைக்கு நான் பணத்தோட போறேன்.
1: நானும் வராத்தா?
0: இல்லப்பா, இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த மெஸ் ஒழுங்கா நடந்தா தான் காசு பணம் புரட்ட முடியும். பட்ட படிப்பு படிச்ச உடனே சாம்பார் சட்டியை தூக்க வைக்கிறேன்னு நினைக்காம இந்த மெஸ் நீதான் பாத்துக்கணும்.
1: எல்லாம் நான் பாத்துக்கிறாத்தா, நீ வந்து நிம்மதியா தூங்க.
2: மாரி சார், பயங்கரமான வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கீங்க. எங்க கத்துக்கிட்டீங்க?
1: சைனால கத்துக்கிட்டு பாரு.
2: என்ன சேகர், ஃபுல் நேரமும் டைட் ஒர்க்கா?
1: ஆமாண்டா, ஆத்தாவோட பேத்திக்கு உடம்பு சரியில்லையா, இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஆத்தா இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகுது. இனிமே ஆத்தாவோட மெஸ்ஸையும் நான் தான் கவனிச்சுக்கணும்.
2: நீயும் ஊருக்கு போறியா?
1: இல்ல, ஆத்தா மட்டும்தான் போகுது. சரி, நான் வரேன்டா. ஆ,
0: வைத்திய செலவுக்காக வச்சிருங்க, கொடுத்துருங்க. நான் பணத்தோட வந்துடுறேம்மா. கேட்டு பழச்சுக்குவா, பணம் கிடைச்சிடும். நான் பணத்தோட வந்துடுறேம்மா. பணம் கிடைச்சிருவா?
1: என்ன ஆச்சாத்தா? அத்தா என்ன ஆச்சாத்தா?
0: தம்பி, பணத்தை கொடுப்பா, அது என் பேத்தி வைத்திய செலவுக்காக வச்சிருந்தேன். அது இல்லைன்னா அவன் செத்து போடுவாப்பா. பணத்தை கொடு தம்பி, பணத்தை கொடு.
1: நான் தான் சேகர்.
0: தம்பி, பணத்தை கொடு தம்பி,

0: ஆதா நான் தான் ஆனா அதை போய் சேகர் ஆதா
1: ஆனா இல்லைன்னா என் பேத்தி என் பேத்தி செத்து போயிருவாப்பா செத்து போயிரு பணத்தை கொடு தம்பி
0: அந்த அம்மா பணத்தோட ஊருக்கு போற தெரிஞ்சுதான் யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க

0: உங்களை இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டார். சேகர் சார், உங்களை பெயில் எடுத்திருக்காங்க, நீங்க போகலாம். ஏன் சார் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து பெயிலுக்கு மூவ் பண்ணிருக்காங்க? இந்த கனெக்ஷனை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா?
1: உன்ன ஜாமீன்ல எடுத்த நான் யாருன்னு உனக்கு குழப்பமா இருக்குல்ல? நீ அடிச்சிய மாறி என்னோட கையால் தான், அவனோட பாஸ் தானா? நில்லு, உன்னை பழி வாங்கறதுக்காக நான் வெளியே கூட்டு வரல, பாராட்ட தான் கூட்டு வந்திருக்கேன். நான் கிட்டவன் தான், பாத்தியா? நான் மேல நிக்கிறேன், நீ கீழே நிக்கிற, நீயும் மேல வா. மாறி அடிச்ச உன்னை நான் என் கூட சேர்த்துக்கிறேன், மேல வா. உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்கேன், உங்க அம்மாவை குணமாக்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன், மேலவா. உனக்கு இந்த உதவி எல்லாம் இந்த கெட்டவன் தான் செஞ்சிருக்கேன், மேலவா. நீ மேல வரலன்னா கடைசி வரைக்கும் உங்க அம்மா பைத்தியமா தான் இருக்கணும். உனக்கு நல்லவங்கிற பேர் வேணுமா இல்ல அம்மா வேணுமா? பாத்தியா, என்னோட சேரணும்னு நினைச்ச உடனே நீ மேல வந்துட்ட.
2: அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, கை காலெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. நான் அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன், நீ போய் டாக்டர் கூட்டிட்டு வா. சித்தி சித்தி, பிளீஸ் சித்தி சித்தி சித்தி.
3: ஹலோ, யாரு? அக்காவா? என்னக்கா? என்னது கிழவனுக்கு சீரியஸா? இந்த விஷயம் சாந்திக்கு தெரியுமா?
4: அக்கா, இந்த மாதிரி ஒரு நேரத்துக்காக தான் நான் எவ்வளோ காலமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இதோ இப்போ டாக்டர் கூட வரேன். டாக்டர் கூட தெய்வமும் வராரு. தெய்வமே, காணிக்க ரெடி.
1: அப்படியா காசி? சேகர் வந்த அதிர்ஷ்டம் பத்தியா? சேகர் ஒரு நல்ல கிரவுண்ட் விலைக்கு வருது, நான் போய் பார்த்துட்டு வரேன். வரட்டுமா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ.
3: வாங்க டாக்டர்.
2: அப்பாவை காப்பாத்துங்க பிளீஸ்.
3: நீ கவலைப்படாதம்மா, அதுக்காக தான் டாக்டரோட
2: வந்திருக்கேன். நீங்க தெய்வம் மாதிரி பிளீஸ், என் அப்பாவை வந்து காப்பாத்துங்க.
3: ஒரு நிமிஷம்மா, இவரு ஊர்லயே பெரிய டாக்டர். ஒரு தடவை பேஷண்ட பாக்கணும்னா 500 ரூபாய் பீஸ். இந்த பணத்தை கொடுத்து இவர் இங்க அனுப்பிச்சு வச்சது யாருன்னு உனக்கு தெரியுமாமா?
4: இந்த தெய்வம் தான்மா.
3: அப்பாவை காப்பாத்த போற இந்த டாக்டர் தெய்வம்னா, இந்த டாக்டர் இங்க அனுப்பிச்சு வச்ச இவரு தெய்வத்துக்கு தெய்வம் இல்லையாமா? இந்த தெய்வத்துக்கு தெய்வம் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? கோபா ரூமுக்குள்ள போறனா, நீ தெய்வத்துக்கு தெய்வத்தோட இந்த ரூமுக்குள்ள போய் ஆகும்.
2: சித்தி சித்தி, நான் உங்க வயித்துல பொறுத்திருந்தா எனக்கு இப்படி எல்லாம் சேவிங்களா சித்தி? சொல்ல

0: டாக்டர், நீங்க இந்த ரூமுக்கு போங்க. மாமா, நான் அந்த ரூமுக்கு போறேன்.
1: என்ன பழையபடி பேண்ட் ஷர்ட்டை மாட்டிட்ட தரவர்த்து

0: விட்டுட்டியா?
1: இல்லப்பா, தரகர் தொழில நான் விட்டாலும் அது என்ன விடாது போல் இருக்கு. சிவாங்கிற பேரு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு கல்யாண தரகருங்கிற பேர் வந்துருச்சு. ஆனா சிவாங்கிற பேரை ஞாபகம் வச்சிருக்கிற அஞ்சு பேரை நான் போய் பார்க்க போறேன்பா.
0: யார அந்த அஞ்சு பேரு?
1: என்னோட ஒரே குண்ட்ல இருந்தவங்கப்பா.
2: அந்த பொண்ணு வருதுடா. மீட்டருக்கு மேல காசு கேட்டா தகராறு பண்ணும். கமிஷன் ஆபீஸ் போறேன்னு சொல்லும், பெட்டிஷன் எதிரன்னு சொல்லும். அதனால வண்டி வராதுன்னு சொல்லிட்டு வண்டி ஷெட்டுக்கு போகுது. அதனால
3: மீட்டருக்கு மேல 5 ரூபாய் தரேன்.
2: ஆச்சரியமா இருக்கு.
3: நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், காலேஜ் போனும்.
4: ராஜா, இந்த கார் எடுத்து போய் ட்ரெயில் பார்த்து வா.
5: நானே கேட்கலாம் நினைச்சேன். கார் எடுத்துட்டு காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துறேன்.
4: காலேஜுக்கா? எதுக்கு? உனக்கு படிப்பே ஏறல நீ. சரி சரி, எடுத்து போயிட்டு வா.
5: சரிண்ண.
4: பா, தெரியுங்களா?
5: தெரியும் தெரியும்.
3: எனக்கு ராப்டி பெர்மிஷன் வேணும்.
6: என்ன கீதா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? மறுபடியும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கா?
3: இல்ல சார், அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம்.
6: ஓகே, யூ மே கோ.
3: தேங்க் யூ சார்.
7: தாமஸ்
6: சார்,
7: இன்னைக்கு நான் யாரையும் மீட் பண்றதா இல்ல
6: சார். சர்மா உங்களை போன்ல இமீடியட்டா கான்டக்ட் பண்ண
7: சொன்னேன்.
6: ரொம்ப முக்கியமான விஷயமா?
7: அதை விட முக்கியமான விஷயம் இது.
3: சிஸ்டர், நான் போயிட்டு சீக்கிரமா வரேன், அப்பாவை பாத்துங்க. ஏமா, காலையில இருந்து என்னமோ மாதிரி இருக்கீங்க. சொன்னா உங்களுக்கு புரியாது. நவம்பர் மாசத்துக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். யார்கிட்ட? சரி, போயிட்டு வரேன்.
1: ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கலான்னு வேந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோம். பார்த்த பிறகு பேச்சே வரல. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இங்க தானே கனவுகளை எல்லாம் சுமந்துகிட்டு அலைஞ்சுகிட்டு இருந்தோம். அந்த கனவு எல்லாம் நிறைவேறிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சேகர், நீ என்னவா இருக்க?
7: நான் போய் சொல்லித்தான் ஆகணும். நான் ஒரு கிரிமினல் சொன்னா சாந்தியால எப்படி தாங்கிக்க முடியும்? பெரிய ஃபேக்டரியில லேபர் வெல்ஃபேர் ஆபீசரா இருக்கேன். ஏகப்பட்ட பேரை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன். முதலாளியே என்ன கண்டா பயப்படுவாரு. சாந்தி, நீ எப்படிமா இருக்க?
3: என்னோட உண்மை கதைய சொன்னா அது உங்களால தாங்கிக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பெரிய ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். வரவங்க எல்லாம் தங்க வச்சு அவங்கள சந்தோஷமா அனுப்பி வைக்கிற வேலை. நிறைய பேர் வருவாங்க, ஆனா யாரும் நிரந்தரமா தங்கறது இல்ல. ஆமா கீதா, நீ எப்படி இருக்க?
8: எனக்குன்னு நான் நல்லா இருக்கேன். எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நச்சரிக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா கூட நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன்.
3: நீங்க எல்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா இருக்கிறப்போ உங்க சந்தோஷம் என்னால கெட வேண்டாம்.
5: நான் கந்தன் டிராவல்ஸ்ல மெக்கானிக்கா இருக்கேன்னு சொல்லி உங்களை எல்லாம் வருத்தப்பட வைக்க விரும்பல. எம்டியா இருக்கேன், டெய்லி 40-50 கார் வரும். நான் ஸ்டார்ட் பண்ண சொன்னாதான் டிரைவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு போவேன் எனக்கு.
1: எப்படியோ படிச்ச காலத்துல நம்ம சிரமப்பட்டாலும் நம்ம ஆசைப்பட்டபடி இப்ப நல்லா இருக்கும். ஓகே, கிளம்பலாமா?
3: சிவா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே.
9: விட்டுட்டா, மாட்டி விட்டுட்டா, ஊத்து விட்டுற வேண்டியதுதான்.
1: ஃபாரினுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்டா இருக்கேன். ஒன்லி ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் தான். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கமிஷன் ஏஜென்ட்.
9: ரேகா,
1: நீ எப்படி இருக்க?
3: எனக்கு எங்க அண்ணன் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. நான் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு எனக்கு தகுந்த மாப்பிள்ளைய எங்க அண்ணன் தேடிட்டு இருக்காரு.
9: எந்த மாதிரி கண்டிஷன்?
3: ஏன், உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள யாராவது இருக்காங்களா?
9: நிறைய பேர் இருக்காங்க.
1: பெரிய இடங்கள்ல பழகுறல்ல, அதனால கேட்டேன்.
3: நான் எதிர்பார்க்கிறது ரொம்ப பெரிய இடம்.
1: தரகருக்கு எவ்வளவு கமிஷன் தருவீங்க?
3: மாப்பிள்ளைக்கே டவுரிங்கிற கமிஷன் கிடையாது, இதுல தரகருக்கு என்ன கமிஷன்?
1: அப்ப உனக்கு முதல்ல நல்ல தரகர் அமையட்டும்.
3: இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா வீட்டுல என்ன தேடுவாங்க. நான் போனும்.
5: எனக்கும் ஏகப்பட்ட என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாரும் பிஸி, கிளம்புவோமா?
3: சரி, மறுபடியும் நாம எப்ப சந்திக்கிறது?
7: அதுக்கு காலம் தான் பதில் சொல்லு.
6: சேகர், இப்ப நீ மீட் பண்ண போறவன் நம்ம நாட்டிலே பெரிய கள்ளக்கடத்தல்காரன், வெரி டேஞ்சரஸ் மேன். உன்னை நம்பித்தான் நான் அவ இடத்துக்கே வந்திருக்கேன். பேரம் பேசுறப்ப எதுவும் நடக்கலாம்.
7: எது நடந்தாலும் நான் இருக்கேன்.
10: ஹலோ சர்மா, சொன்னபடி கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க. இது யாரு புதுசா?
6: சேகர், என்னோட ரைட் ஹேண்ட்.
10: ஓஹோ, தொழிலுக்கு புதுசா? ஓகே, பணம் எங்க?
7: தங்க எங்க?
10: தொழிலுக்கு புதுசுங்கிறத காட்டிட்ட பத்தியா? முதல்ல பணம், பிறகு தங்கம்.

0: இதுல பணம் இருக்கு. தங்கம் எங்க?
1: சர்மா என் இடத்தை தேடி வந்திருக்காரு, அதுவும் பாதுகாப்பு இல்லாம ஒருத்தரை நம்பி வந்திருக்காரு. தங்கத்தை தரணுமான்னு யோசிக்கிறேன்.
0: ஓகே, பாதுகாப்பு இல்லாம வந்தது எங்க தப்பு தான். பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். சர்மா போலாமா?
2: சர்மா,
3: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: சேகருக்கு கண் பார்வை எதுவும் பாதிக்கப்படல, அதிர்ஷ்டவசமா தப்பிச்சுக்கிட்டாரு. பேண்டேஜ் போட சொல்லியிருக்கேன், ஒரு வாரம் பேண்டேஜை கட்டக்கூடாது, குறிப்பா வெளிச்சம் கண்ணில் படக்கூடாது. ஒன் வீக் ரெஸ்ட்ல இருந்தா எல்லாம் சரியாயிடும். பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்.
4: சேகர், ஒன் வீக் ரெஸ்ட் எடுக்கணுமா? படுக்கையில படுத்துட்டு போர் அடிச்சுட்டு இருக்க வேணாம், நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி தரப்போறேன். என் உயிரை காப்பாத்தினதுக்கும் நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கும் அந்த பார்ட்டி. ரொம்ப பெரிய பார்ட்டி.
5: சாந்தி, வந்திருக்கிறவர் தான் நம்ம தெய்வத்தோட உயிரையே காப்பாத்தினவர். அப்படி காப்பாத்தும் போதுதான் அவருக்கு கண்ணில் அடிபட்டு போச்சு. தான் உயிரையே காப்பாத்தினவருக்கு பெரிய பார்ட்டியா கொடுக்கணும்னு தான் அவரை இப்ப நம்ம தெய்வம் இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. வந்திருக்கிற சேகர் தான் இப்ப நம்ம தெய்வத்துக்கு எல்லாமே.
6: சேகரா? மாமா, ப்ளீஸ் வேண்டாம் மாமா. நானும் அவரும் காலேஜ்ல ஒன்ன படிச்சோம், அவருக்கு என்ன குடும்ப பெண்ணா தான் தெரியும்.
5: தெரிஞ்சா என்ன, அவரால் தான் உன்னை இப்ப பார்க்க முடியாது. இல்ல, சீக்கிரம் வாமா, இல்லனா தெய்வம் கோச்சிக்கும். வாமா.
4: சேகர், மனுஷனுக்கு பார்வை எவ்வளவு முக்கியம் இப்பதான் எனக்கு புரியுது. பளிங்குச்சல மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் முன்னாடி நிக்கிறா, அவ அழகை என்னால ரசிக்க முடியுது. ஆனா உன்னால முடியல பத்தியா? வாமா.
0: வாட் நான்சென்ஸ் மிஸ்டர் சர்மா, என்ன இனிமே இந்த மாதிரி இடத்துக்கு அழைச்சிட்டு வராதிங்க. நான் எவ்வளவோ மாறி இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல மாறல. என் மனசுல ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இடம் உண்டு.
4: இவ்வளவு உன்னால பார்க்க முடிஞ்சதுன்னா உனக்கே ஆசை வந்துடும். கிட்டவாமா சாந்தி.
6: இது அவர் செல்லமா கூப்பிடுற பேரு. ஏன்னா அவங்கவுங்க எப்படி கூப்பிட விரும்புறாங்களோ அப்படியே கூப்பிடலாம்.
0: இது இந்த குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்.
6: நீங்க அழைச்சிட்டு வந்த ஆளுக்கு கண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சேன், அவருக்கு காது கூட சரியில்லைன்னு இப்பதான் தெரியுது. ஏன் குரல்ல எங்கேயோ கேட்டிருக்கார.
4: காசி, சேகர கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சு, டாக்டர் போன் பண்ணி உடனே வர சொல்.
5: சரி தெய்வம். தெய்வமே, நீங்க யோசனை பண்றது சரிதான். சாந்திக்கு சேகரை ஏற்கனவே தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்களா?
4: அப்படியா? காசி, சாந்திய பத்தின எந்த உண்மையும் சேகருக்கு தெரியக்கூடாது. கண்ணு சரியாகி அவன் சாந்திய பாக்கணும்னு சொன்னா வேற ஒரு பொண்ண காட்டி இதான் சாந்தின்னு சொல்லிடு. ஓகே,
5: சரி தெய்வமே.
7: வணக்கம். இதுதான் வீடு, எல்லாம் தங்கமான மனுஷங்க. ஒண்ணு குணமும் அதை விட தங்கம்.
8: சொன்னபடி கரெக்டா அழைச்சிட்டு வந்துட்டீங்களே.
7: நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன். 2000 ரூபாய் கொடுத்தீங்க, இன்னும் நேர்மையா இருப்பேன். பொண்ணு கூப்பிடுங்க.
8: ரேகா அழைச்சிட்டு.
7: பொண்ணு பேர் ரேகாவா?
8: ஆமா.
7: எது வரைக்கும் படிச்சிருக்கு?
8: பிஏ வரைக்கும்.
7: காலேஜ்ல தான் படிச்சதா?
8: பிஏ காலேஜ்ல படிக்காம கடத்தல படிப்பாங்க.
7: எந்த வருஷம் முடிச்சது?
8: இந்த வருஷம் தான்.
7: ஐயோ, அப்ப நான் அம்பேல்.
8: ஹாய் சிவா. நீங்க எங்க வந்த?
7: அது ஒண்ணு இல்ல, வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க வந்து பார்த்தா பொண்ணு நீ, இது அக்கா, இது மாமா, இது தரகரு.
0: யார் யா தரகரு?
8: என்ன தரகரு, பிளேட்ட மாத்திட்டீங்களே?
7: அது வந்து ஒரு செட்டப்.
9: என்ன என் செட்டப் பண்ணி கிடக்கு? என்னைய பார்த்து உங்க அக்கா என்ன சொல்ற? எவ்வளவு தைரியம் உனக்கு? என் பிள்ளைய பார்த்து
6: என்ன சிவா? இதெல்லாம்
7: பார்த்தா தெரியல, கும்பிடுறேன். உங்ககிட்ட போய் சொன்னதுக்காக கும்பிடுறேன். நான் தரகர் தொழில் பாக்குறேன்.
9: ஏமா, இவனை முன்னாலே தெரியுமா உனக்கு?
7: தெரியும்.
9: நீ சும்மா இரு. தெரியும். உன் பேரை சொல்லி உரிமையோட பேசுறானே, எந்த அளவுக்கு தெரியும்?
0: அடச்ச, வாட போலாம். ஏன்டி நிக்கிற? வாடி.
7: அக்கா போயிட்டு வாங்க. ரேகா, இன்னும் நீ அப்படியேதான் இருக்க. நான் வரட்டுமா?
6: சிவா, நீ அப்படியேதான் இருப்பேன்னு நினைக்கிறேன்.

0: வீட்டுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: தலையே மாட்டிக்கிச்சு, வாழை பத்தி ஆகவல. ரேகா, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்?
0: 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்.
1: எவ்வளவு விலை போகும்?
0: என்ன சிவா, ஃபாரின்க்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்ட்க்கு இது கூடவா தெரியாது?
1: ரேகா, போய்தான். ஆனா நான் யாரும் ஏமாத்தணும்னு போய் சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நான் எதுக்கு என்னோட சோக பாட்டை பாடணும்னு தான். ரேகா, நான் சொன்னதுக்கும் நான் பண்ற தொழிலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. கமிஷன் ஏஜென்ட்னா தமிழ்ல தரகர்னு அர்த்தம். அதே மாதிரி கல்யாணம் ஆகி போற பொண்ணுங்களுக்கு புகுந்த வீடு ஃபாரின் மாதிரி தானே. அதான் ஃபாரினுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்ட்னு சொன்னேன்.
2: கீதா, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நாளைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி ஆகணும். சோ இருந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு போறேன். ஓகே. கிச்சிமிச்சி கிச்சிமிச்சி. R-A-P-E. ரேப்.
0: சாமி.
2: சாமியா? அவனுக்கு நான் 100 ரூபாய் பணம் கொடுத்து அமிச்சிட்டேன். எந்த சாமிய கூப்பிட்டாலும் வராது. ஏன், உன் குலதெய்வத்தை கூப்பிட்டா கூட வராது. நல்லா கேட்டுக்க, நான் சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னா ராணி மாதிரி வாழலாம். இன்னும் 1 வாரம் டைம் தரேன். நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா நடக்கிறத வேற. போடி போடி.
3: வாங்குவோமா?
2: தாங்க போய் சொன்னேன். சரி, என் சோகத்தை எதுக்கு? ஆமா, எதுக்கு என்ன பார்க்க வந்த? வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க நச்சரிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. கல்யாணமா?
0: இல்ல ராஜா, எனக்கு நீள் தர கூட ரிப்பேர் ஆயிடுச்சு. அது சரி பண்ணிட்டு போலாமேனு ஷெட் வாசல் இருக்கிறவங்கிட்ட வந்த. அவனுக்கே கை உடஞ்சிருக்கு. வேற யாரு இருக்கான்னு உள்ள வந்தேன், உங்களை பார்த்தேன்.
4: நம்ம கூட படிச்ச ராஜா டிராவல்ஸ்ல எம்டியா இருக்கான்ல. இவ்வளவு நேரம் இந்த ஐடியா நமக்கு தோணலையே. இதுதான் கந்தன் டிராவல்ஸ்ங்களா?
5: பார்த்தா தெரியல.
4: இங்கே மெக்கானிக் ஷெட் இருக்குதா?
5: பார்த்தா தெரியலையா?
4: ஓனர் யாருங்க?
5: ஏன், என்ன பார்த்தா ஓனரா தெரியலையா?
4: இங்க ராஜான்னு.
5: ஆமா, இருக்கான். டீ வாங்கிட்டு வர போயிருக்கான். டீயா? டீனா ஏன் இப்படி கத்துற? டீயே குடிச்சே இல்லையா?
4: இவனும் புழுகி இருக்கிறான். வரட்டும் பார்த்து.
5: அண்ணட்டி.
4: ராஜா, எம்டி என்னட்டு டீயோட வர்ற?
5: அண்ணே, நான் இவர் கூட கொஞ்சம் பேசணும். ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன்.
4: நீ போய் சொல்லிட்டே. நானும் போய் தான் சொன்னேன். நான் இப்ப கல்யாண தரகரா இருக்கேன். ஓடாத காரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதும். என்ன ஒண்ணு, இந்த தொழில ட்ரெஸ் அழுக்காவாது. ராஜா, நீ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த வேலையில சேர்ந்திருப்பேன்னு எனக்கு தெரியுது.
5: ரொம்ப தேங்க்ஸ் ராசிவா. எங்க நான் மெக்கானிக்னு தெரிஞ்ச உடனே நீயும் கீதா மாதிரி

0: நானும் பேச வந்தது வேற விஷயம்தான். அது சரி, கீதா எப்படி இருக்கு?
1: கீதாவுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நான் எம்டிஆர் பேர் நினைச்சு என்ன பார்க்க வந்தா. நான் மெக்கானிக்கா இருக்கிறத பார்த்ததும் சொல்ல வந்த சொல்லாம போயிட்டா. சிவா, எனக்கு ஹெல்ப் பண்றியா? கீதாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு வந்து என்கிட்ட சொல்றியா ப்ளீஸ்?
0: கேட்டுட்டு வர்றது என்ன பிரச்சனை, தீர்த்துட்டு வந்துடுறேன். கீதா, நீ பயப்படாம ஆபீஸுக்கு போ, அந்த பையலை நான் பாத்துக்கிறேன். கிளாஸ்ல வாஜார் கேள்வி கேட்டாலே

0: பிரச்சனை தீர்த்துட்டு வந்துடுறேன். கீதா, நீ பயப்படாம ஆபீஸுக்கு போ, அந்த பயல நான் பாத்துக்கிறேன். கிளாஸ்ல வாத்தியார் கேள்வி கேட்டாலே கை காலெல்லாம் நடுங்குற இந்த பலசாலியால என்ன செய்ய முடியும்னு பாக்குறியா? அப்ப இருந்த பலம் கூட இப்ப இல்ல, அத ஒத்துக்கிறேன். ஆனா காசு கொடுத்தா மாப்பிள்ள கிடைக்கிற மாதிரி காசு கொடுத்தா ரவுடியும் கிடைப்பான்னு எனக்கு தெரியும். அந்த பயல நான் பிச்சிடுறேன்.
1: ஆமா சேகர், உன்னை வெளியில
2: ரவுடின்னு சொல்லுவாங்க. நான் ரவுடின்றதுனாலதான் நீ என்னை பார்க்க வந்த. நாம ரெண்டு பேரும் சந்திக்க முடிஞ்சது. சரி, கீதாவுக்கு என்ன பிரச்சனை?
0: நம்ம எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டோம்டா. நான் எந்த நேரத்துல நவம்பர் மாசம் சந்திப்போம்னு சொன்னோ, அந்த நவம்பர் மாசம் சந்திச்சு ஒருத்தர ஒருத்தர் ஏப்ரல் ஃபுல் பண்ணிக்கிட்டோம். ராஜா மெக்கானிக் ஆயிட்டான், நான் தரகர் ஆயிட்டேன். ரேகாவுக்கு மாப்பிள்ள கிடைக்கல, கீதா குடும்பத்துக்காக வேலைக்கு போயிட்டான். பாவி நீ ரவுடி ஆயிட்டடா.
2: சாந்தி,
0: இன்னும் அவன் மட்டும்தான் பாக்கி. அவளையும் போய் பாக்குறேன். அவ என்ன போய் சொல்லி இருக்காளோ?
3: என்னது
2: புரியல? RASCL, ராஸ்கல்.
3: சாமி,
2: அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன். நீ கத்துனா எந்த சாமிக்கு கேட்காது, உன் குல தெய்வத்துக்கு கூட கேட்காதுன்னு கீதா கிட்ட சொன்னியாம என்ன தைரியம் இருந்தா சொல்லியிருப்ப. கீதாவோட குல தெய்வம் நான் தாண்டா. இது போதுமா?
3: போதும் போதும். நல்ல வேலை கீதாட்ட வேற எதுவும் பேசல.
2: இந்த உனக்கு பாஸ்போர்ட். நாளைக்கு நைட்டே நீ துபாயில இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற. அப்படி நீ ஊரை விட்டு போலன்னா இந்த உலகத்தை விட்டே உடனே அனுப்பிச்சிடுவேன்.
3: துபாய் ஓடி போயிடுறேன். என்ன கொண்டுடாத.
4: அம்மா, எம்டி கூப்பிடுறாரு. ஐம் வெரி சாரி கீதா, உன்னை வேலையில இருந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன். என்ன எதுவும் கேட்காத. ஐம் வெரி சாரி. மேலிட்டத்துல இருந்து ரொம்ப பிரஷர். நான் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். ஹியர் இஸ் யுவர் ஆர்டர்.
5: ஓகே சார், இந்த வேலை இல்லைன்னா நான் செத்து போயிட மாட்டேன்.
6: அம்மா, நீங்க தானே கீதா? ராஜா சார் கூட்டு வர சொன்னாரு. நீ ஆபீஸ் வாசல்ல நில்லு, டிஸ்மிஸ் ஆர்டரோட வருவாங்க, அவங்கள கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. கீதா,
4: காப்பாத்துறேன்.
0: மந்திரவாதி கையில இருக்கிற மாய கொண்டாடி மாதிரி இன்னொன்னும் செஞ்சு காட்டுறிய. கீதாவை வேலையை விட்டு தூக்குற, அந்த பையில துபாய்க்கு அனுப்புற, ராஜாவுக்கு வேலை வாங்கி தர, இதெல்லாம் எப்படி சாகர் உன்னால முடியுது?
2: அதான் எல்லாம் பேசிக்கிறாங்களே ரவுடின்னு, அதனாலதான்.
0: சரி வா, ராஜாவும் கீதாவும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளவு கார் இருக்கு, அரை மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம்னு சொன்னேன்.
2: வேண்டாம் சிவா, உங்க பாதையில மாற்றம் ஏற்பட்டு உங்களால நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க முடிஞ்சது. அது என்னால முடியாது. ஏன்னா நான் என் பாதையில ரொம்ப தூரம் போயிட்டேன். என் தொழில போலீஸ் தேட தேடத்தான் ஒருத்தனுக்கு மரியாதை ஜாஸ்தி. உனக்குதான் தெரியுமே இப்ப எனக்கு ஏகப்பட்ட மரியாதை என்ன. சிவா, என்ன பத்தின உண்மை கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது.
0: நீ ஏன் இதுல இருந்து மாறி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க கூடாது? நான் எப்படியாவது சாந்தியை தேடி.
2: சிவா, நீ என்ன சொல்ற?
0: சாந்திய கல்யாணம் பண்ணிட்டு நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்காங்கிறேன்.
2: நடக்குமா?
0: நடத்தி வைக்கிறேன். ஊர்ல ஏதோ அவனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதை நடத்தி வைக்க மாட்டேனா? இப்பவே போறேன். சாகர், யாரு மாறினாலும் இந்த தரகர் தொழில நான் மாத்திக்கிறதா இல்ல. ஏன்னா உடஞ்சு போன நம்மள இதுதான்டா ஒண்ணு சேர்த்திருக்கு.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
5: சிவா,

0: எனக்கு பெங்களூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இங்க இருந்தா நான் என் வீட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கேன். பெங்களூருக்கு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல நிரந்தரமா தங்கிடலான்னு இருக்கேன்.
1: கடைசியா உனக்காக ஒரு மாப்பிள்ள வச்சிருக்கேன். சொல்லாம மனசுக்குள்ளேயே ஏன் வச்சிருந்தேன்னா மாப்பிள்ள கொஞ்சம் கருப்பு.
0: மாப்பிள்ள செவப்பா இருக்கணும்னு நானா சொன்னேன்.
1: பார்க்க அவ்வளவு அழகா இருக்க மாட்டான்.
0: மனசு புரிஞ்சுக்கிட்டு வாழறதுதான் உண்மையான அழகு.
1: பெரிய வசதி ஒண்ணும் இல்ல.
0: என்னை வச்சு மூணு வேளை சோறு போடுற அளவுக்கு வருமானம் வரும்னு நினைக்கிறேன்.
1: என் கவிதையை ரசிக்க தெரியும். ஆனா தினம் தினம் வாழ்க்கையோட போராடுறப்போ இயற்கையும் கவிதையும் எங்கிருந்து ரசிக்கிறது?
0: அது எனக்கு தெரியும்.
1: இந்த கவர்ல போட்டோ இருக்கு. உடனே முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு அந்த கவரை பிரிச்சு பாரு. எனக்கு சொல்லி அனுப்பு, வந்துடுறேன்.
0: நாளை காலையில 8 மணிக்கு பெங்களூர் பஸ். வழி அனுப்ப வருவீங்களே?
1: ரேகா, பெங்களூர் போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அந்த கவரை நீ பிரிச்சு கூட பாக்கலையா? அப்படிப்பட்ட மாப்பிள்ள யாருன்னு கூட உனக்கு பார்க்க தோணலையா?
0: பாத்தீ சிவா, எங்க அம்மாவும் அண்ணனும் பார்த்தாங்க. அவங்களுக்கு உங்களை மாப்பிள்ளைய எதுக்க இஷ்டம் இல்ல. அதான் பெட்டியோட புறப்பட்டு வந்துட்டேன். உங்க வீடு எங்கேன்னு தெரியல. நீங்க எப்படியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவீங்கன்னு தெரியும். அதான் இங்க வந்துட்டேன்.
2: ஏக்கா, எப்படி இருக்க? உன் புது கவிதை எல்லாம் எப்படி இருக்கு?
0: புது கவிதையில இலக்கணமும் சேர்ந்து மரபு கவிதையே ஆக போது.
1: புரிஞ்சுதா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதை இன்டைரக்டா சொல்றாங்க.
2: அப்படியா ரேகா?
0: ஆமா சேகர், தெய்வமா பார்த்து
1: வேற புருஷன் அனுப்பாததுனால என்ன அனுப்பிச்சிருக்கு.
2: எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
1: சேகரே, ராஜாவும் கீதாவும் கூட கல்யாணம் பண்ணி போறாங்க. நீ இப்படி எல்லாம் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதுவும் நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு பார்ட்டி தரப்போறங்கிறத கேட்டா இன்னும் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு சொன்னேன், சேகர் லேபர் வெல்ஃபேர் ஆபீஸ்ல பிஸின்னு. ரேகா தான் நான் வந்து கூப்பிட்டா நிச்சயம் வருவார்னு உன்னை இன்வைட் பண்ண வந்தா.
0: ஆமா சேகர், நீங்க அவசியம் பார்ட்டிக்கு வரணும். பார்ட்டிக்கு எல்லாருமே வராங்க.
1: சாந்தியும் சேர்த்து எல்லாரும் வராங்க. இன்னைக்குள்ள சாந்திய பார்த்து எப்படியாவது பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட மாட்டேன்.
2: நான் அவசியம் பார்ட்டிக்கு வரேன். கீதா, நல்லா இருக்கியா?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
4: ஏன்பா, என்னெல்லாம் சரிக்க மாட்டியா?
2: அதான் உங்க வீட்டுல விசாரிச்சிட்டேன். அவங்க நல்லா இருந்தா நீயும் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். என்ன, ரெண்டு பேர் குறையறோம்? எப்பவுமே நம்ம 6 பேர் தானே. சிவா எங்கம்மா?
1: என்ன செய்யும்
0: ஒண்ணும்
1: போதைக்காக குடிக்கல. இதுல உண்மையே சொல்லணும்னா மனசுல சாக்கிக்கணும். மனசுல சாய்க்கிக்கணும்னா அதை மிதக்கணும். அதான் மிதக்கிற அளவுக்கு குடிச்சிட்டேன். சேகர், என்ன மன்னிச்சிடுறா. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு ஜெயிச்சிட்டேன். உங்ககிட்ட மட்டும் தோத்துட்டேடா.
2: சிவா, நீ என்ன சொல்ற?
1: சேகர், சாந்திக்கு ப்ளூ கலர் மட்டும் பிடிக்கல, அவளுக்கு கல்யாணமும் பிடிச்சிருந்திருக்கடா. சாந்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா.
2: சிவா, முடிஞ்சு போய் உட்கார்றதுக்கு இது ஒண்ணு எனக்கு முதலாடி இல்லடா. சரி, நடக்க வேண்டியதை பாப்போம். உங்க கல்யாணத்தை நான் தான் நடத்த போறேன். எல்லா ஏற்பாட்டையும் நானே பாத்துக்கிறேன். வர்ற 26ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம். நீங்களாவது என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். சிவா, நாம சாந்தியை மறந்துட கூடாது. அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு.
1: சாந்தி சௌக்கியமா?
5: எந்த சாந்தி? ஓ, அவளா? அவளுக்கு என்ன பெரிய இடத்து செட்டப், வசதி கேட்கவா வேணும்?
1: நான் உங்க வைஃபா கேட்டேன்.
5: வைஃபா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
0: என் வீட்டுக்காரர் பாத்தியா, நான் சொன்னது உண்மைதான். அந்த நைட்டுக்கு அவர் தானே என் வீட்டுக்காரரு. இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கியே, அப்படி ஆன உடனே நான் எவ்வளவு இடிஞ்சு போயிருப்பேன். எனக்கு வேற வழி தெரியல சிவா.
1: சாந்தி, நீ ஏன் இப்படி ஆன? இதெல்லாம் ஒரு பொழப்பான தத்துவம் பேசலாம். இங்க வரல

0: எல்லா பொண்ணுங்களுக்குமா வசதியான அப்பா இருந்து வாழ்க்கை அமைச்சு தராங்க. வாழ்க்கையில தடுக்க விழுந்தேன். ஆம்பளையா இருக்கிறதுனால கல்யாணம் தரகர் ஆயிட்டேன். நீ பொண்ணா இருக்கிறதுனால இப்படி ஆயிட்டேன். சாந்தி இப்ப சொல்லுமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரட்டுமா?
1: ஐயோ,
2: ஏன் சாந்தி சிரிக்கிற?
1: என்ன சொல்றதுக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைகளும் பேசுற டைலாக் இது. அது நினைச்சுதான் சிரிப்பு வந்துச்சு.
2: சாந்தி, நான் சீரியஸா பேசுறேன். சேகரன் நான் பார்த்தேன்.
1: வேண்டா சிவா, வேண்டாம். அந்த பேரை சொல்லி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத. சிவா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னை பத்தி எந்த உண்மையும் சேகருக்கு தெரியக்கூடாது. சத்தியம் செய் சிவா. எனக்கு இந்த சத்தியத்தை செஞ்சு கொடுத்து என் மனசுக்கு அமைதியை தந்த மொத ஆம்பளையா நீயாவது இரு சிவா, பிளீஸ்.
2: சாந்தி, அந்த கார்ல சேகர் இருக்கான். நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். போ.

0: கேட்டிருக்க. ப்ளூ கலர் சாரியில வந்திருக்க. உன் புருஷனுக்கும் ப்ளூனா ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா, அவருக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இன்னைக்கு நான் ப்ளூ கலர் சாரியில வந்திருக்கேன்.
0: உன் விருப்பப்படியே வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, அதுக்காக நான் சந்தோஷம்தான் படுறேன்.
1: நான் நல்லா இருக்கேன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் இங்க வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போவேன். நான் வரேன்.
0: சாந்தி, ஏன் எனக்கு கல்யாண பத்திரிகை தரல? காலேஜ்ல ஒன்னா படிச்ச சொந்தத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்துல வந்து ஏதாவது தகராறு பண்ணிடுவேன்னு பயமா?
1: இல்ல சேகர், திடீர்னு எங்க வீட்டுல முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு நாள் நைட்ல எடுத்த முடிவு, அதை என்னால மீற முடியல. அந்த முடிவை நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா அது உங்களால தாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை நினைச்சிட்டு அப்புறம் மறந்துட்டேன். சேகர், நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? எனக்கு உரிமை இருக்குல்ல?
0: என்னைக்கும் இருக்கு.
1: நீங்க ஏன் ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க கூடாது?
0: எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும் தான் ஆசை, ஆனா எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை அமையறதில்ல.
1: உண்மைதான்.
0: சரி, வர 26ஆம் தேதி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம். உன் புருஷனோட நீ கல்யாணத்துக்கு வரணும். அவரை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுன்னு பாக்குறியா? கிளாஸ் மட்டும் சொன்னா போதும்.
1: அது என்னால முடியாது சேகர். உங்களை தயவு செஞ்சு கேட்கிறேன், என்னை பத்தி என்ன நினைப்பு உங்களுக்கு வேண்டாம்.
2: ஹலோ,
0: சர்மா இருக்காரா?
2: யாரு? தெய்வமா?
0: சர்மா கிட்ட போன போடுறா.
2: சர்மா? ஓ, சேகரா? ஒரு நிமிஷம். தெய்வமே, சேகர் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ சேகர்.
0: குறுக்க பேசாத. யாருக்காக நான் இப்படி மாறினோ அவங்க எல்லாருமே எனக்காக இல்லைன்னு ஆயிட்டாங்க. இனிமேலும் இந்த அசிங்கமான வாழ்க்கை வாழ நான் தயாரா இல்ல. செஞ்ச தப்புக்கும் பாவத்துக்கும் பிராயச்சித்தமா நடந்த உண்மையெல்லாம் போலீஸ்ல சொல்லிட்டு நானே சரணடைஞ்சிடலான் இருக்கேன். காலையில என் ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம். வெளியில இருந்து நான் நடத்த போற முதல் நல்ல காரியம் இதுதான், கடைசி நல்ல காரியம் இதுதான். சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வரேன். நீ கொடுத்த சொத்து வசதி எல்லாத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டு கல்யாண மண்டபத்துக்கு போறேன். அங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன்.
3: சேகர் தான் எனக்கு எல்லாமேங்கிறது போலீஸ்க்கு நல்லா தெரியும். அவன் இங்கு செத்தான்னா நம்மளை கைது பண்றது போலீஸ்க்கு ரொம்ப சுலமா போயிடும். அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் நடக்கிற அந்த கல்யாண மண்டபத்திலேயே அவனுக்கு தீர்த்துடு. வழியை நம்ம எதிரிங்க மேல போட்டலாம், ஆனா ஞாபகம் வச்சுக்க, அவன் கல்யாண மண்டபத்தை தாண்ட கூடாது.
0: சர்மா, இப்பவாது பேசுமா? உன்னை இந்த நிலைமை காலாக்குனது யாரு? அன்னைக்கு என் கண்ணும் சரியில்லை, காதும் சரியில்லைன்னு சொல்லி சிரிச்சிய, என் கை சரியா தானே இருந்துச்சு? அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லிக்க கூடாது. இப்பவாது சொல்லுங்க.

0: முகூர்த்த நேரம் நெருங்கின்றிருக்கு. நீங்க சொன்னவா இன்னும் வரலையா? நல்ல நேரம் போயிட போறது.
1: எங்களுக்கு நல்ல நேரம் வந்தது காரணமே சேகர் தான். சேகர் வந்தாத்தான் கல்யாணம். அது வரைக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம்.
2: சிவா, சேகர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
3: முதல்ல நடக்க வேண்டியதை பார்ப்போம். பொங்கலோட எங்க கல்யாணம் நடக்க போகுது?
4: நேர்கள் இதுவரை கேட்டது
5: வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா, இந்த சின்ன சின்ன குருவிங்கதா.
4: எஸ்கே பிலிம்ஸ் வழங்கிய பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் நடித்தவர்கள் ராம்கி, நாசர், வி கே ரமசாமி, கே கே சவுந்தர், நிரோஷா, காந்திமதி, எஸ் என் பார்வதி, தாரா, சபிதா ஆனந்த் மற்றும் பலர். இசை எஸ் ஏ ராஜ்குமார், திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர்.
6: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா?
7: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
6: தினமும் காலை 8:02 8:30
7: நமது முதன்மை அலைவரிசையில்
6: தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி. இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:10. நேயர்களினை கேட்கலாம் இந்த இனிய மாலை நேரம் இசைச்சாரலாய் வீசட்டும், இன்பம் நிறைந்த பொன்மாலை இதயங்களில் பூக்கட்டும், கவலைகள் எல்லாம் மறந்து கனத்த இதயம் இலகுவாக இசையின் இனிமை கேட்டு இன்ப உலகில் மிதப்போம், ராகம் வந்து மனதை தொட, தாளம் வந்து கால்களை அசைக்க, குரல்கள் சேர்ந்து இசையாய் மலர கூடிய நம் உள்ளங்கள் கணிகட்டும். பொன்னான இந்த மாலை பொழுதில் புது நினைவுகளை தரட்டும், இசை என்னும் இனிய மழையில் நம் உள்ளங்கள் நனைந்திடட்டும். இந்த இனிய மாலை நேரம் இசைச்சாரலாய் கேட்கலாம் இதயம் மகிழும் இந்த வேளையில் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியை. இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பறவைகள் தொடர்பான பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் ஆண் பாவம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் கே.எஸ். சித்ரா பாடிய பாடலை.

0: கொஞ்சம் இப்போது ஒரு கோலக்குயிலின் ஓசையையும் கேட்கலாம். படம் உழைப்பாளி பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர், இசை இளையராஜா.
1: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே,

0: இருக்குது முன்னே. நேரம் 5:10:45. ஓடமின் ஓட உரிமையின் வர காத்திருக்கும் கொக்கு இனிய இசைக்கு. படம் முத்து பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி குஞ்சாரம்மாள் ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான்.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வேறதாம் அடிச்சிருச்சான். கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வேறதாம்.

இது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பறவைகள் தொடர்பான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். புறாவின் ஓசையோடு பறவையின் ஓசையை இப்போது கேட்கலாம் வானொலியில். படம் ஹீரோ பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் மரகதமணி.

இப்போது கேட்கலாம் மணிக்குயிலின் ஓசையை மனோவின் குரலில். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. படம் தங்க மனசுக்காரன்.

இசையோடு கொண்டை சேவலும் கூவும் இந்நேரம். பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் சங்கர் கணேஷ். படம் எங்க சின்ன ராசா.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பறவைகள் தொடர்பான பாடல்களை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30 நேயர்கள் இனி கேட்கலாம்

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல

நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் குஷி படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள். வாசிப்பவர் சரவணகுமார்.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்க உள்ளார். உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஈஸ்ரம் இணையதளம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மை பாரத் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகளில் இளைஞர்களின் பங்கேற்புடன் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: இந்நிகழ்ச்சி விளையாட்டு, இளைஞர் தலைமைத்துவம், குடிமை பொறுப்பு, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டுமானம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது நாட்டின் விளையாட்டு லட்சியங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவதற்கு ஒரு நேரடி வழியை வழங்குவதோடு அவர்களின் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் வெளிப்பட ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கும் முன்னணி இந்திய விளையாட்டு வீரர்கள் மற்றும் பதக்க வெற்றியாளர்கள் இடையேயான நேரடி கலந்துரையாடல் இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாகும். இந்த உரையாடல் நிகழ்ச்சி விளையாட்டு, ஒலிம்பிக் லட்சியங்கள், இளைஞர் தலைமைத்துவம், விக்சித் பாரத் மற்றும் நஷா முக்தி யுவா ஆகிய 5 கருப்பொருள்களை மையமாக கொண்டு நடைபெற உள்ளது. 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நாளை பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 2 கல்லூரிகளிலும் கேலோ இந்தியா சம்வாத் என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. உள்ளூர் விளையாட்டு வீரர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்பதன் மூலம் இளைஞர்கள் தங்கள் எண்ணங்கள், ஆலோசனைகள் மற்றும் லட்சியங்களை பகிர்ந்து கொள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி சிறந்த தளமாக அமையும்.
0: உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று திருவோணத்தை கொண்டாடி வருகின்றனர். புராண கால மன்னர் மகாபலியை வரவேற்பதற்காக பாரம்பரிய மலர் விரிப்பான ஓணம் பூக்களத்துடன் திருவோண கொண்டாட்டங்கள் தொடங்கின. இந்த அறுவடை திருவிழாவை கேரள மக்கள் ஜாதி மதமேதமின்றி கொண்டாடுகின்றனர். சபரிமலை, ஆரன்முலா மற்றும் குருவாயூர் உட்பட பல கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் கேரள மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதிய அறுவடையை முன்னிட்டு இயற்கைக்கு நன்றி செலுத்தும் ஒரு தருணமே ஓணம் என்று கூறியுள்ளார். இந்த மங்களகரமான பண்டிகை அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டாடி வருவதோடு நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தாம் பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கேரளாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத மரபுகளையும் பிரதிபலிக்கும் இந்த பண்டிகை ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி, ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஓணம் பண்டிகை உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் வண்ணமயமாக கொண்டாடப்படுவதாகவும் மகிழ்ச்சி, செழிப்பு, நம்பிக்கை ஆகிய உணர்வுகளை இந்த பண்டிகை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்களால் மனிதாபிமான விளைவுகளை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நெருக்கடியில் உணவு என்ற தலைப்பில் பாதுகாப்பு சபையின் விவாதத்தில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் உலகளாவிய மற்றும் உள்ளூர் உணவு நெருக்கடிகளை தணிப்பதில் பாதுகாப்பு சபையின் பங்கு என்பது குறித்து எடுத்துரைத்தார். எரிசக்தி சந்தைகள், உர விநியோகம், கடல்வழி போக்குவரத்து, மனிதாபிமான தடவாடங்கள் மற்றும் விவசாய வர்த்தகம் ஆகியவற்றில் உண்டாகும் இடையூறுகள், பிராந்திய மோதல்கள் காரணமாக உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் இந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நபிகள் நாயகம் பிறந்தநாளான இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிலாடி நபி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மிலாடி நபி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கும் முஸ்லீம் சமூகத்தினருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மிலாடி நபி பண்டிகையானது நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை நினைவு கூறும் ஒரு சந்தர்ப்பம் என்றும் அவரது போதனைகள் மக்களின் நீதி மற்றும் கடமை உணர்வு தூண்டுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புனித நன்னால் கருணை, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகிய விழுமியங்களை கடைபிடிக்கவும் சகோதரத்துவத்தை வலுப்படுத்தவும் அனைவரும் உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: பிலாடி நபி பண்டிகை உலகம் முழுவதும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் மேலும் வளர்க்கும் என்று தமது சமூக ஊடக பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது அவசியம் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறினார். புதுடெல்லியில் இன்று லக்ஷ்மி யோஜனாவின் ஒப்புதல் கடிதங்களை வழங்கிய அவர், இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 922,000 மேற்பட்ட பெண்கள் பதிவு செய்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சி, இளம் மக்கள் தொகை, விரிவடைந்து வரும் நுகர்வு மற்றும் மூலதன சந்தைகள் ஆகிய தனிச்சிறப்புடன் இந்தியா முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்று அவர் கூறினார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: டொரண்டோவில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக சமூகத்தின் முக்கிய உறுப்பினர்களிடையே உரையாற்றிய திருமதி நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் மாற்றம் என்பது விரைவான நகரமயமாக்கல், வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கம் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றால் பெரும் மாற்றம் கண்டு வருவதாக கூறினார். இந்த முன்னேற்றங்கள் பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்றும் அவர் உறுதிபட கூறினார். மேலும் நிதி மற்றும் வணிக சேவைகளுக்கான அணுகலை மாற்றுவதில் இந்தியாவின் டிஜிட்டல் சூழல் அமைப்பின் பங்கையும் நிதியமைச்சர் எடுத்துரைத்தார். பணம் செலுத்துதல் துறையில் மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறை டிஜிட்டல் நிதி உள்கட்டமைப்பை வடிவமைப்பதிலும் கனடிய வங்கிகள், ஃபின்டெக் நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் இணைந்து செயலாற்றுவதால் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ந்து வரும் இந்தியா கனடா பொருளாதார கூட்டாண்மையை எடுத்துரைத்த திருமதி நிர்மலா சீதாராமன், கனடாவில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக விளங்குகின்றனர் என்று பெருமிதம் தெரிவித்தார்.
0: 2025 ஜூன் மாதம் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் கனடா நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னிக்கும் இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர், எதிர்காலத்தை மையமாக கொண்ட கூட்டாண்மையை இரு நாடுகளும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். கனடா நிதியமைச்சர் திரு பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொண்டார். புதுச்சேரியில் அன்னை தெரேசாவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் பாரதி பூங்கா அருகே உள்ள அன்னை தெரேசா சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான்குமார், திரு நேரு என்கிற குப்புசாமி, புனித அன்னை தெரேசா நற்பணி மன்றத்தினர், அருட்சகோதரிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஈஸ்ரம் இணையதளம் தொடங்கப்பட்டு இன்று 5 நிறைவு செய்துள்ளது. இது இந்தியாவின் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைகிறது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் 2021 தொடங்கப்பட்ட இந்த ஈஸ்ரம் நாட்டின் முதல் ஆதார் அடிப்படையிலான அமைப்புசாரா தொழிலாளர்களின் தேசிய தரவு தளத்தை உருவாக்கியுள்ளது. இது பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு தனித்துவமான உலகளாவிய கணக்கு எண்ணை வழங்குவதோடு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்புகள், திறன் மேம்பாடு, தொழிற்பயிற்சி மற்றும் ஓய்வூதிய சேவைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு டிஜிட்டல் தளமாக விளங்குகிறது. 31,89,00,000 அதிகமான பதிவுகளுடன் ஈஸ்ரம் பயன் வழங்கல், பலன்களை எளிதில் எடுத்து செல்லுதல் மற்றும் ஆதார் அடிப்படையிலான கொள்கை வகுத்தல் ஆகியவற்றை மேம்படுத்தியுள்ளது. இதில் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, தேசிய சமூக உதவி திட்டம், ஒரு நாடு ஒரே ரேஷன் அட்டை, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, கிராமீன் உள்ளிட்ட திட்டங்களும் அடங்கும். பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கும் கிராமப்புற வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மீன்வளத்துறையையும் நீல பொருளாதாரத்தையும் முக்கிய தூண்களாக இந்தியாவும் செஷல்ஸும் அங்கீகரித்துள்ளன. செஷல்ஸின் மீன்வளம், விவசாயம் மற்றும் நீல பொருளாதாரத்துறை அமைச்சர் திரு வால்ஸ் காஸ்க்ரோ தலைமையிலான செஷல்ஸ் தூதுக்குழுவுடன் மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் இருதரப்பு சந்திப்பை நடத்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்க உள்ளார். உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஈஸ்ரம் இணையதளம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 5 நிறைவடைந்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேயர்களே, இனி பக்தி மனம் கவர்ந்து இனிய பக்தி பரவசம் தர வருகிறது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடலை.

இது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி. நிலையத்தில் தற்பொழுது நேரம் 6:34:50. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ் காயத்ரி பாடிய பாடலை.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நேயர்களை நீ கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உடவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz. இரவு 7:15 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நாளை நமது புதுவை முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உடவர்களுக்கான செய்திகள். இதில் பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் சுழற்சி சிறுகதை எழுதி வழங்குபவர் ஊத்தங்காள் கோவிந்தராசு அவர்கள். 7:25 நலமை வாழ புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30

இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மணி முதல் 8 மணி வரை நகருலா, 8:02 மணி முதல் 8:15 மணி வரை மற்றும் 8:30 மணி முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, இதில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்தி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேரலையில் நேர் நேரம். தலைப்பு கண்கள் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை. நெறிப்படுத்துகிறார் வித்யா. மதியம் 12 மணிக்கு வளமான பாரதம். மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, இதில் என் சி சவுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். இதில் பிரியா சகோதரிகளான வி சண்முக பிரியா, வி ஹரிப்ரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை ஏ எம் ராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, திருவிழா என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 மணி வரையிலும், 8 மணி முதல் 8:58 மணி வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 6:58 செய்தி சுருக்கம். 7 மணிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடவடிக்கைகள் குறித்து நாளைய விமர்சனம். 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல். இதில் பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் சிவரஞ்சனி நாடகம், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, மாலை 6:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 மணி முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 மணி முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலோடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே திரைக்கதையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், டெங்குவில் இருந்து பாதுகாப்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவன் அவர்கள். 5:30 65வது சுப்ரோடா கோப்பை கால்பந்து போட்டி டெல்லியில் உள்ள டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் பெண்கள் பிரிவு இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.
9:15 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102

8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 12 மணி மற்றும் 1 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:36. நேயர்களை இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையின் முதலில் வருகிறது வானத்தைப் போல படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிமேனன் மற்றும் கே.எஸ். சித்ரா ஆகியோர். இசை எஸ். ஏ. ராஜ்குமார்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. திபெத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள ரசுவா மாவட்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து நேரிட்ட பனிச்சரிவு காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இந்திய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் பாதிப்பு பீகாரில் எதிரொலிக்கும் என்பதால் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்கான தொலைபேசி எண்களை காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. தகவல் தேவைப்படுபவர்கள் 9771317 9770 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 50க்கும் மேற்பட்டோர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான 9889516712 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மானிய விலையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 55 முதல் 60 ரூபாய்

0: ரூபாய் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மானிய விலை வெங்காய விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் கேரளத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான ஓய்வூதியத்தை முன்கூட்டியே விடுவித்துள்ளது. கேரளம் மண்டலத்தைச் சேர்ந்த 440,000 ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாத இறுதியில் விடுவிக்கப்படும் ஓய்வூதியம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு நடத்திய தேசிய தகுதித் தேர்வில் 84 பாடங்களுக்கான முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வுகள் தொடர்பான விவரங்களை முகமையின் இணைய பக்கங்களில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டம் வரும் சனிக்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான பயண அட்டைகளை வழங்கி அவர் பேசினார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2,500 பயனாளிகளுக்கு ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மகளிர் மேம்பாட்டில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 5,110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு தரண்ஜித் சிங் சந்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு 43% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 76,00,000 மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் 2,381 கோடி ரூபாய் 68,00,000 மேற்பட்ட மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மகளிருக்கு 1,500 ரூபாயும் வழங்கப்படுவதாக திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு எதிரான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இன்று பேரவையில் இதற்கான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சூரியப்பட்டு அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சபால் பிப்ரா வழித்தடத்தில் உள்ள கோவில் அருகே நின்று கொண்டிருந்த

0: அவர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. அதிகபட்சமாக சோனால் டிசுன்சா 103 ரன் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் யாதவ், பிரணவ் சுந்தர்ராமன் உட்பட 23 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலாப் பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரி சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரி சிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேடா என 2 வகைகள் உண்டு. இதில் 2ஆம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தடைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலிப்பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். இதன் முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். இதனை விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம், உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ள

கொள்ளலாம். ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி டிஎன் என்ற செயலி மூலமாகவும் தன்பதிவு செய்யலாம். ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி டிஎன் என்ற செயலி மூலமாகவும் தன்பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பட்டா சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண் போன்றவை. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு, தென்னந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள் குறித்து கூறியுள்ளதாவது, தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நாற்கழிவு பெருமளவில் கிடைக்கிறது. தென்னை நாற்கழிவை 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரம் வரை வட்ட பாத்திகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேல்பரப்பில் நீர் ஆவியாதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகிறது. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்ட பாத்திகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 முதல் 15 வரை தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியாதல் குறைகின்றது. இம்முறைகள் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 3 முதல் 5 நாட்கள் வரை அதிகமாகிறது. என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30 14 வினாடி.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் உழவருடன் சந்திப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கங்கண்ணா.
3: எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க?
2: காடு ஒரு 5.5 ஏக்கரா இருக்குதுங்கண்ணா.
3: காட்டுடைய மண்ணு வளத்தெல்லாம் பத்தி சொல்லுங்க. மண்ணு எந்த மாதிரி மண்ணு?
2: மண்ணு வந்து எங்களது செம்மண் தாங்கண்ணா. போட்டது போட்ட மாதிரி விளையிற மண்ணுங்கண்ணா நம்மளது.
3: தண்ணி வசதி எல்லாம் எப்படி?
2: தண்ணி வந்து கிணத்து பாசனம், போர் பாசனம், மழை பெஞ்சா தண்ணி வருங்கண்ணா. தண்ணி வர்றதை வச்சு பயிர் பண்ணுவோம். மழை காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு போகம் வயல் ஓட்டி எடுப்பேன். அடுத்தது தண்ணி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் பயிர் பண்ணி எடுப்பேன். எள்ளு, உளுந்து, கடலை, பட்டத்தை பொறுத்து போட்டு எடுப்பேங்கண்ணா.
3: ஆரம்பத்தில் ரசாயன உரம்லாம் போட்டு தான் பண்ணியிருந்துருப்பீங்க. எப்படி இயற்கைக்கு மாறலாம்னு என்ன வந்துச்சு?
2: எங்கள் வீட்டில் வந்து நமக்காக ஒரு வயல் இயற்கையில் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து சரி நம்ம பண்ணுறதே பண்ணோம், இயற்கையில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வயல் ரெண்டு வயல் இல்லை, ஃபுல்லாகவே இயற்கையில் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
3: அப்போ சில பேர் வந்து இது ரொம்ப கஷ்டமாச்சு, என்ன இதில் போய் இறங்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களே.
2: நிறைய சவால் சந்திச்சேங்க நான். ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம இயற்கையில் பண்ணும்போது பூச்சி வெரைட்டியாக இலைத்தலைகள் அடிக்கும் பொழுது புழுக்கள் வந்தாலும் பயிரை சாப்பிட்றதில்ல. ஏன்னா நம்ம அந்த ஸ்ப்ரே கொடுக்குற வேப்பெண்ணை புங்கன்னை ஏழு தலை கரைசல் இதையெல்லாம் நம்ம ஸ்ப்ரே கொடுக்கும் பொழுது அந்த இலையினுடைய கசப்பு தன்மையில் அந்த புழுக்கள் வந்து சாப்பிட்றதில்ல. கூடுதலாக ரொம்ப புழு அதிகமாக இருந்ததுன்னா இஞ்சி பூண்டு ப்ளஸ் வசம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்கும் பொழுது ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குதுங்கண்ணா.
3: முத முதல்ல வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பித்த பிறகு மண்ணை வந்து சரி பண்ணணும், என்னென்னலாம் பண்ணினீங்க?
2: மண்ணை மாத்துறதுக்கு முதல்ல வந்து பழதானி விதப்பு தான் எனக்கு கொடுக்க சொன்னாங்க. அதாவது ஒரு ஏக்கர் அப்படின்னா 5 கிலோ தக்கா, 5 கிலோ சனப்பை, 1 கிலோ எள்ளு, 1 கிலோ கொள்ளு, 1 கிலோ தட்டைப்பயிறு, 1 கிலோ பச்சைப்பயிறு, சோளம், இந்த மாதிரி எல்லா

0: எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கிலோ போட்டுட்டு உழவு ஓட்டி விட்டுருவேன். நம்மளது வந்து வானம் பார்த்த பூமி மாதிரி தான், அந்த பழதானிய விதப்புக்கு வந்து வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல கிணத்துல வந்து தண்ணி இருக்காது. விதைச்சி விட்டுருவேன், அடுத்தடுத்து மலைகள் வந்ததுன்னா விதைச்சதெல்லாம் முளைச்சி ஜோராக வளருவாங்க. இல்லைன்னா தக்கா சனப்பை இவங்க மட்டும் கொஞ்சம் நரிப்பயிர் இவங்க அப்படியே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி வந்து வந்துருவாங்கன்னா. அதனால தான் ஒரு ஏக்கர்னால அஞ்சு கிலோ தக்கா அஞ்சு கிலோ சனப்பை போட்டாலும் இந்த கொள்ளு வந்து நல்லா மழை பெஞ்சி வந்தாலும் சரி வாடி வதவி திரும்ப மழை பெய்யும் போது இது எல்லாம் பின்ன லோடிக்கிட்டு அது மேலே ஏறிக்குங்கன்னா. அதனால இந்த மாதிரி மண்ணை மாத்துறதுக்கு பண்ணிட்டு நம்ம உழவு ஓட்டிட்டு அதுக்கு மேலே நான் வேலை செஞ்சேங்கண்ணா.
1: அந்த மாதிரி நீங்க மண்ணை தயார் பண்றப்ப முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப மண் இருந்ததுக்கும் வித்தியாசம்னா எப்படி கண்டுபிடிச்சீங்க?
0: முன்ன வந்து நம்ம வயல்ல நடந்தோம்னா நர நரன் இருக்கும். நீங்க நல்லங்காடுலாம் உழவு ஓட்டிட்டு நீங்க திரும்ப பருப்பே போட்டுட்டு நடந்தாலும் மண்ணுல வந்து குத்துற மாதிரி தன்மை வந்து இருக்கும். ஆனா இப்ப வந்து மண்ணு பஞ்சு மாதிரி இருக்குங்கண்ணா. நார்மலா உழவு ஓட்டு அந்த புழுதியில நடந்தாலே பெருசா வித்தியாசம் தெரியாது. அதுலயும் நம்ம கையில கல்லப்பருப்பு போட்டோ எள்ளு போட்டோ தண்ணி விட்டுட்டு ரொம்ப காயிரத்தன்மை வர்றவர்களும் நடக்கும் போது பஞ்சு மல் நடக்கிற மாதிரி இருக்கும் மண்ணு. மண்ணு வந்து உங்களுக்கு இறுகுத்தன்மை வந்து கம்மியா இருக்குங்கண்ணா. இப்போ உழவு ஓட்டினாலும் நல்லா மண்ணு பொல பொல பொலன்னு வரும். மண்ணு சூப்பரா இருக்கும், அது உயிர்த்தன்மையோட இருக்குது.
1: நீங்க இந்த மாதிரி மண்ணை மாத்தின பிறகு நீர் தேவை வந்து குறைஞ்சுதா?
0: கட்டாயமாங்கண்ணா. இன்னைக்கு சேடை தான் இந்த வருஷம் விட்டேன். மூணாவது வருஷம் பெஞ்ச மழை, போன வருஷம் பெஞ்ச மழை, இந்த வருஷம் வந்து நமக்கு கிடையாது. ஆனா வந்து சேடை ஒரு ஒரு வயல் எடுத்து விடும் பொழுதும் உழவு ஓட்டு சேடை விடும் பொழுது தண்ணி வந்துருது. அதனுடைய நீர் தன்மை வந்து அந்த உள்ள நீர் கோத்துறது வந்து ரொம்ப நாள் எடுத்துக்குது உழவு ஓட்டுறதுக்கு. ரெண்டாவது நாம தண்ணியே இப்ப எள்ளு போட்டேன், நேத்து தான் திரும்ப சளி தண்ணி விட்டேன். அந்த உள்ள ஈரம் வந்து நமக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொஞ்சம் இருக்க தண்ணி விட்டாலும் காயறது வந்து கம்மியா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டிங்ல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது நெல்லுக்கு வந்துட்டு சொட்டு நீர் பயன்படுத்தி தான் தண்ணி விட்டேன். எங்கேயோ வருது கருது தெரியிறப்ப நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. பைப் உடச்சு விட்டுட்டேன், திரும்ப தண்ணி எடுத்து விட்டுட்டு இருந்தேன். எல்லாம் கருது வந்த பிறகு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓடுற ஸ்டேஜ் வந்து அப்பவுமே உங்களுக்கு காடு பேலன்ஸ்டா தான். அந்த நுண்ணுயிர்கள் அந்த உயிர்த்தன்மை இருக்கிறதுனால இப்போ இவ்வளோ தூரம் நப்பு போட்டதுன்னா இதை பேலன்ஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற பயிரும் நல்ல ரிசல்ட்டை தாங்க நான் கொடுத்தது. நல்லபடியாவே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாஞ்சதுனுடைய சாட்டிஸ்ஃபைடு வந்து எனக்கு கிடைச்சதுங்க.
1: தண்ணி குறைவா பயன்படுத்தி நம்ம நிறைவான விவசாயம்
0: எடுக்க முடியுங்கண்ணா. களைக்கொல்லி அடிக்கிறோம்னா அது வந்து சுடும், உரம் ஒரு அளவுக்கு மேல போட்டீங்கன்னா அது வந்து கருகும், ரெண்டாவது சுடும், தண்ணி கம்மியா போயிட்டு அந்த ஹீட்டை வந்து அந்த பயிரால தாங்க முடியாது. மண்ணுக்கும் கோடிக்கணக்கான கூட்டு நுண்ணுயிர்களின் கலவை தாங்கண்ணா மண்ணும். அந்த மண்ணில் இருக்கிற எல்லா உயிர்களுமே உயிர்த்தன்மையோட இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான இடத்துல தண்ணி போய் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல காஞ்சிருந்தாலும் அவங்க பேலன்ஸ் பண்ணி வந்துடுறாங்க அந்த வேருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம உரம் போட கிடையாது, கெமிக்கல் போட கிடையாது. அவங்க யூஸ்ஃபுல்லா போய் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வர்ற அளவுக்கு அந்த நுண்ணுயிர்கள் வந்து பேலன்ஸ்டா இருக்குங்கண்ணா.
1: இப்ப நிறைய பேர் ரசாயன உரம் போட்டு பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஈஸியா இருக்கு, கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த இயற்கை விவசாயம்னா ஒரு பயப்படுறாங்க, இது வந்து சரி வருமா இல்லை வந்து நம்மளால் முடியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுலேயே மெனக்கெட்டு கிடக்கணுங்க, ராத்திரி பாலாக கிடக்கணும் வயல்லையே அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம்.
0: அண்ணா கட்டாயமாக கிடையாதுங்கண்ணா. இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது இந்த ஏரிகளில் வருஷம் ஒரு டைம் விழுற பணம் பழங்கள் ப்ளஸ் கடைகளில் அப்பப்போ அந்த வேஸ்டேஜ் பழங்கள், வாழைப்பழம்லாம் சீசனுக்கு போனீங்கன்னா அந்த வாழைப்பழம் வேஸ்டேஜ் பழம் இருக்கும். ப்ளஸ் மாதுளை பழம், ஆப்பிள் பழம், இந்த மாதிரி வேஸ்ட் அந்த பழத்து கூட நம்ம போக தேவையில்லை. ஏரியில் விரல் பழங்கள், வாழைத்தார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். நாம நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பேரிச்சம்பழமும் கூட சேர்த்துவேன். அது வந்து அது ஒரு நுண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு போடுவேன். எங்கள் தோட்டத்தில் இருக்கிற சப்போட்டா பழம், எலி கடிச்சு குருவி கடிச்சு இதெல்லாம் உழுவுறது, அந்த பழத்தையும் எடுத்து நான் ட்ரம்மில் போட்டுருவேன். இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னா அவங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நுண்ணுயிர்கள் ஒரு ஒரு ட்ரம்லையும் ஒரு ஒரு பழத்தை போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுறோம். பேஸ் என்ன அப்படின்னா அசோஸ்பைரிலம், பாசோ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ஈஎம், வேஸ்ட் டி கம்போஸ்டர், சூடமோனஸ், டைகோடர்மா விரடி, இந்த நுண்ணுயிர்கள் வந்து பேஸ். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னா அசோஸ்பைரிலம், பாசோ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா. இந்த நுண்ணுயிர்களை வந்து ஒரு 18 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட்டர் அந்த தாய் திருவத்தை ஊற்றிட்டு ஒரு 4-5 வாழைப்பழம், 200 கிராம் உருளைக்கிழங்கு, 200 கிராம் குளுக்கோஸ், 1/2 கிலோ வெள்ளம், 1/2 கிலோ மைதா, இதை நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா இவ்வளோதான், 20 லிட்டர் தண்ணிக்கு இவ்வளோதான் அளவு. அதை நீங்கள் அந்த பழங்கள் போட்டு ஊற்றி வச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு வாரம் கழிச்சு அந்த அதில் தூக்கி ஊற்றிட்டு திரும்ப தண்ணி எடுத்து ஊற்றி அதில் நீங்கள் ஊற்றிட்டாலே அதுக்கு தேவையான உணவு கிடைச்சிருது. மேலே கூடுதலாக நம்ம வெள்ளம் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு வருஷமே ஆனாலும் எதுவுமே ஆகலைங்கண்ணா. அது ஏன் அப்படின்னா ஒரு உயிர் கெட்டு போகுது அப்படின்னா அதை எடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கெட்ட ஸ்மெல் வந்தால் நீங்கள் வளர்த்துற நுண்ணுயிரிகள் வந்து இறக்க ஆரம்பிச்சிருச்சு.

0: அதை எடுத்து நம்ம வயலுக்கு ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, அதை காலையில இப்போ ஒரு அஞ்சு வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி விடுறாங்க, அது அதுலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கொண்டுட்டு போயிட்டு ஒரு ட்ரம்மில் தண்ணி ஊற்றுட்டு வெஞ்சூரி வச்சுக்கிறது பக்கத்தில் வச்சுட்டு அங்கே சாணம் ப்ளஸ் வெள்ளம் இந்த எல்லா நுண்ணுயிர்களையும் அதில் போட்டுட்டு அதில் வேஸ்டேஜ் பழங்கள் போடலாம், போட்டு தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து அப்படியே மோந்து ஒரு நாளைக்கு ரெண்டு குடம் மூணு குடம் அதில் வடித்து விட்டு தண்ணி எடுத்து விடுறது பெரிய கஷ்டம் இல்லைங்கண்ணா, ரொம்ப ஈஸியான வேலை தான். நிறைய விவசாயிங்க வந்து உரம் போடுறவங்களும் பலதானிய விதப்பு கொடுக்குறாங்க, அதை கொடுத்துட்டு திரும்ப நுண்ணுயிர்களை அழிக்கிறதுக்கு உண்டான களைக்கொல்லியை ஏன் அடிக்கிறாங்க, உரத்தை ஏன் போடுறாங்க, இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் விடும் பொழுது அந்த நுண்ணுயிரோட சேர்ந்து மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரையும் நல்லா பல்க பெருகி அந்த பயிருக்கு தேவையான உணவை வந்து கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியே பூச்சி வரட்டியாக தான் ஏழுதலை இருக்குது, கத்தாழை பரண்டை இருக்குது, நாலு ட்ரம்மை வாங்கி வச்சுட்டு ஒன்றில் ஏழுதலை ஒன்றில் கத்தாழை பரண்டை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாலே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு ஒரு தடவை மருந்தும் நம்ம வாங்கிட்டு இருந்து அடிக்க தான் போகிறோம். கடையில் போனால் சும்மாவும் நமக்கு மருந்து கொடுத்துட்றாங்க, அதை கொண்டு வந்து இதை முதல் நாள் வேக வச்சுட்டு பூச்சி வருதோ இல்லையோ நம்ம ஒன்ஸ் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது பூச்சி வெரைட்டியா
1: போயிடுது
0: வராது. அதே சமயம் மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அதையெல்லாம் கலந்து இருபது நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த பூச்சி நமக்கு வராது. கீழே மண்ணில் இருக்கிற எல்லா விதமான சத்துக்களும் நம்ம அந்த எல்லா நுண்ணுயிர்களும் கொடுக்கும் பொழுது அதுக்கு உண்டான வேலைகளை வந்து அது செய்யும் பொழுது பயிர் கண்டிப்பா சிறப்பா தாங்கண்ணா இருக்கும்.
1: இப்ப இதுல வந்து இலை வழி ஊட்டமாகவும் அந்த சத்தாவும் போயிடும்
0: கண்டிப்பாங்க.
1: பூச்சி நம்ம வெரைட்டியா நம்ம பயன்படுத்தும் போது மீன் அமிலத்தை பயன்படுத்தும் போது அது ஒரு சத்தாவும் ஆயிடுது
0: கண்டிப்பாங்க.
1: தாய் திரவம்னு ஒண்ணு சொன்னீங்களா, அது நீங்களா தயார் பண்றீங்களா இல்ல வாங்குறீங்களா?
0: இல்ல அது நான் வாங்கிக்கிறேங்கண்ணா, சீனிவாசன்ட்ட நான் வாங்கிக்குவேன்.
1: உங்க சின்ன சேலத்துல ஒருத்தர் தயார் பண்றாரு.
0: ஆமாங்க,
1: அவர்கிட்ட வாங்கிக்கிறீங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்க முடியுமா இல்லை எப்படி?
0: ஆயிரம் லிட்டர் கூட பண்ணிக்கலாங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டரும் பண்ணிக்கலாம். என் தோட்டத்துக்கு தேவையானதை வந்து நான் ரெடி பண்ணிக்குவேன். வருஷத்துக்கு ஒரு டைம் நான் வாங்குறதோட சரி அவ்வளோதான். அதுலேயே இந்த பனம்பழங்கள், சப்போட்டா பழம், வாழைப்பழம், போன தடவை எங்கே மாமரத்தில் விழுந்த மாம்பழத்தை போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சு வயலுக்கு விட்டாங்கன்னா சிறப்பாக தாங்கண்ணா இருக்கு. நாலு நாளே கஷ்டப்பட்டுனால் அந்த வருஷத்துக்கே நமக்கு தேவையான நுண்ணுயிர்கள் நமக்கு கிடைச்சிருது. ஒரு ஒரு டைமும் ரெண்டு ரெண்டு லிட்டர் தான் எடுத்துக்கொண்டு ஊற்ற போகிறோம். நம்ம வந்து இரநூறு லிட்டர் இரநூத்தம்பது லிட்டர் ரெடி பண்ணி வச்சிருப்போம், அதை நீங்கள் இருபது தடவை எடுத்தால் கூட நாற்பது லிட்டர் தான் போகும், மீதி இருக்கிறது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். கடைசி ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே குடமாக மோந்துட்டு போய் கூட ஊற்றலாம். அது அவங்களுடைய மனப்பக்குவத்தை போட்டு வெள்ளம் சாணம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அங்கே ரெண்டே நாளில் உங்களுக்கு ட்ரம்மு ஃபுல்லாக எல்லா நுண்ணுயிரையும் அது வந்து பத்து டு பன்னெண்டு நாளைக்கு மேலே வச்சிருக்க முடியாது. நீங்கள் அதை கொண்டு ஊற்றிட்டு அப்படியே விடும்போது உங்கள் விருப்பம் போல. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா உரம் வந்து கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா ஒன்று ரொம்ப அளவுக்கு அதிகமான கருகருப்பு வரும், அதனால் நோய் வரும். இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அந்த இடத்துல பயிர் சுட்ட மாதிரி ஆகும். இந்த நுண்ணுயிர்கள் வந்து நீங்கள் நாலு குடமும் ஊற்றலாம், அஞ்சு குடமும் ஊற்றலாம், பத்து குடமும் ஊற்றலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அத்தனையுமே நுண்ணுயிர் தனக்கு தேவையானதை பயிர் எடுத்துக்கும், மீதி வந்து மண்ணில் ஸ்டோரேஜாக இருக்க போகுது. இருக்கு இருக்க நுண்ணுயிர்கள் வந்து பெருகிட்டு தான் இருக்க போகுது. இது உங்களுக்கு வேலை ஈஸி தான், நம்ம வண்டி எடுக்க தேவையில்ல, அங்கே போக தேவையில்ல, அவனுக்கு காசு கொடுக்க தேவையில்ல, நம்ம உரத்தை வாங்கிட்டு வர தேவையில்ல, போட தேவையில்ல, இந்த வேலை எதுவுமே கிடையாதுங்கண்ணா.
1: இன்னொன்று இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம போனோம்னா வந்து ரசாயன உரத்தை பயன்படுத்தி நம்ம பண்ணுற மாதிரி அதிக மகசூல் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சில விவசாயிகள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அனுபவத்தில் இயற்கை விவசாயத்துக்கு போனப்போ கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் கண்டு முதல் கம்மியாக கூட இருந்திருக்கும், பட் நாளடைவில் நீங்கள் மண்ணை பண்படுத்தி இப்போ நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக ஆன பிறகு நிலம் எப்படி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆக்சுவலாக கீழே வந்து மண்புழு உரம் வேம் கல்ல புண்ணாக்கு இது போட்டதோடு சரி, இந்த வருஷம் இப்போ சிவன் சாம்பா வந்து ஒன்றரை ஒன்றரை ஒன்றே முக்கால் வரும் ஏக்கர் பக்கமாக அறுவடை பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மூட்டை பண்ணியிருக்கேங்கண்ணா. போன தடவை ஒன்று நாலு அஞ்சு ஸ்ப்ரே கொடுத்தேன், இந்த தடவை நான் ஸ்ப்ரேவே கொடுக்கல. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா பயிர் வந்து நோவு வந்தால் நமக்கு எப்படி நம்ம ரெஸ்ட் எடுத்தால் நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்குதோ அதே மாதிரி பயிரும் தன்னைத்தானே அதை சரி பண்ணிக்குது. சரி பண்ணிக்கிட்டு அந்த வயலையும் அரை ஏக்கருக்கு கம்மியாக தான் வரும், ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது செண்டு வரும். அதுலேயுமே பதினோரு மூட்டை நெல் வந்ததுங்கன்னா சிவன் சம்பா இந்த தடவை. மண்ணில் அதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் நம்ம மேலே கொடுக்குற அந்த மண்புழு உரம், இப்போ உரம்னா மூணு தடவை போடுவாங்க நாலு தடவை போடுவாங்க, நான் பயிருடைய தன்மை கொஞ்சம் இதாக இருக்குன்னா இன்னொரு தடவை சேர்த்து கூட போடுறாங்க. மேக்சிமம் மூணு டைம் கருது வர சமயத்தில் ஒரு அஞ்சு கிலோ கடல புண்ணாக்கு போட்டு எருவு போட்டு விசிறிவிட்டோம்னா கருதெல்லாம் ஒன்றுபட்ட மாதிரி ஓடி ஆடுறதுக்கு நம்ம அந்த இது போடுவோம். அதனால் மகசூல் குறையுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கருப்பு கவனி இருபது செண்டு அந்த ஒரு வயலில் மட்டும் வயல் தான் கருப்பு கவனிக்குன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வருஷத்துக்கு வருஷம் ஒரு மூட்டை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அந்த ஒரு வயலில், மற்ற வயலில் எல்லாம் பேலன்ஸ்டாக வந்துட்டுருக்கு. மூணாவது வருஷம் ஆறு மூட்டை எடுத்தேன், அதுக்கு அடுத்த வருஷம் ஏழு மூட்டை எடுத்தேன், போன வருஷம் எட்டு மூட்டை எடுத்தேன், இந்த வருஷம் ஒன்பது மூட்டை வரும், அதே இருபது செண்டு தான். அதே வயலுக்கு கொடுக்குற அளவு பேலன்ஸ் பண்ணி நம்ம மற்ற காட்டுக்கு இன்னும் நல்லா நல்லா சிறப்பாக பண்ணி களைகளை எடுத்து

0: இன்னும் சூப்பரா பண்ணணும் அப்படின்னா இந்த நுண்ணுயிர்கள் விட்டாலே போதும். இந்த வருஷம் அந்த நுண்ணுயிர்கள் விட்டுருந்தாலே எனக்கு குறைஞ்சபட்சம் அந்த வருஷம் அந்த வயலுக்கு 4-5 மூட்டை சேர்த்தி கிடைச்சிருக்கும். எனக்கு விடுறதுக்குண்டான சூழ்நிலை கிடைக்காத போதே பழைய ஈல்டு குறையாம நான் எடுத்துட்டேன். நான் அதை விட சேர்த்து தான் எடுத்திருக்கேன், குறையிலிங்கண்ணா.
1: பூச்சி நோய் தாக்குதலுக்கு நீங்கள் இந்த பூச்சி விரட்டி இதுவே போதுமானதாக இருக்கா? ஏன்னா விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது, எவ்வளோ புதுசு புதுசாலாம் பூச்சி வந்து அடிக்குது சார், இவங்க என்ன சார் இதெல்லாம் வந்து நம்ம ரசாயன பூச்சிக்குள்ளி அடித்தாதான் நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு?
0: அண்ணா நான் இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து விருப்பமான பயிர் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரகங்கள் நெல் பயிர்களில், ரெண்டாவது உளுந்து கல்ல எள்ளு. உளுந்துக்கு வந்து எனக்கு பட்டம் மாறிடுது, நான் 2 வருஷம் போட்டேன், எனக்கு வெள்ளை கொட்டான் வெயில் எனக்கு தாங்கலை, அதனால் நான் உளுந்து போடுறது இப்போ 2 வருஷமாக நான் நிறுத்திட்டேன். நான் போடுறது எள்ளு போடுறேன், கல்லை போடுறேன். கல்லைக்கு பட்டம் கிடையாது, 2 வயல் எள்ளு விதைச்சிருக்கேன், எள்ளு கல்லை. இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு தேவையான சத்துக்கள் இப்போ சரிவிகித உணவு நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்து அதை பேலன்ஸ் பண்ணி வெளியில் அனுப்பிடுதோ அதே மாதிரி பயிரில் அதுக்கு தேவையான அனைத்து நுண்ணுயிர்களும் மண்ணில் கிடைக்கிற பட்சத்தில் அது

0: எள்ளு போடுறேன், கல்லை போடுறேன். கல்லைக்கு பட்டம் கிடையாது, ரெண்டு வேல் எள்ளு விதைச்சிருக்கேன், எள்ளு கல்லை. இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான சத்துக்கள் இப்போ சரிவிகித உணவு நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்து அதை பேலன்ஸ் பண்ணி வெளியில் அனுப்பிடுதோ, அதே மாதிரி பயிரில் அதுக்கு தேவையான அனைத்து நுண்ணுயிர்களும் மண்ணில் கிடைக்கிற பட்சத்தில் அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்து இருக்கிற நோயெல்லாம் வெளியே விரட்டிடுது. இந்த வருஷம் என்னுடைய சிவன் சம்பாவில் என்னால் ஸ்ப்ரே கொடுக்க முடியாத நிலமையில் வர்றதை வரட்டும்னு விட்ட வயல் சிறப்பாக வந்தது. அதை விட ஜோராக குத்து கட்டிச்சு எல்லாமே நடந்ததுங்க சார். அதனால் வந்து எந்த புது பூச்சி வந்தாலுமே அதை எதிர்க்கிறதுக்கு உண்டான திறன் நம்ம பயிர்கிட்ட இருக்குது. எப்பவும் போல வேப்பெண்ணை புங்கன்னு எழுதலை கத்தாழை பரண்டை இந்த மாதிரி கரைசல்கள் நம்ம ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளில போயிடுவாங்க சார்.
1: பொதுவாக பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் வந்து அந்த சொனை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது வந்து பூச்சிகளுக்கு வந்து அதை கடித்து திங்கும் போது கஷ்டமாக இருக்கும், அதுங்க அதனால் அதை விரும்பாது அப்படின்லாம் நான் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அந்த தாழ் வந்து நல்லா சுனையாக இருக்குமா, இல்லை தடிமனாக இருக்குமா, இல்லை டேஸ்ட்டு கூட வந்து ஏதாவது மாறுதல் இருக்குமா? ஏன்னா நீங்கள் வந்து கசப்பும் நம்ம கலந்து தான் போடுறோம், வேம்பு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் நம்ம போடுறோம். அப்போ அந்த பூச்சிகளுக்கு அந்த பூச்சிகளுடைய புழுக்களுக்கு வந்து இதை சாப்பிட்றதுல பிடிக்காமல் இருக்குமா, எப்படி நடக்குது?
0: நெல் பயிர்னாலே அதுக்கு தேவையான சுனை இருக்க தாங்க செய்யுது. அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, பாரம்பரிய ரகம் ஆல்ரெடி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சேமித்து வச்சிருந்த ஒரு பாரம்பரிய ரகம். இப்போ புதுசாக வர ரகத்தில் நம்ம அடுத்தடுத்து போய் விதைநெல் வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து அதனுடைய வீரியத்தன்மை. ஆனால் இது வந்து நான் முதல் வருஷம் வாங்கின அதே சிவன் சம்பா நெல் தான் இப்போ நீ 7-8 வருஷமாக அதே நெல் தான் நான் வச்சிட்ருக்கேன். அதில் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு சொன்னெல்லாம் ஒன்றும் பெருசாக அதிகமாகவும் இல்லை. அந்த பயிரில் சுவைன்னு பார்த்தீங்கனாலே மாடு வைக்கப்பில் சூப்பராக சாப்பிடுது. தண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் தண்டு ஊக்கமாக தான் இருக்குது, படுக்கிறதும் கிடையாது. ஆனால் வந்து பயிர் தாக்குதல் வந்து நோய் வரும்பொழுது அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே வந்து இருக்குது. மண்ணிலையும் தேவையான சத்துக்கள் இருக்குது, ப்ளஸ் கூடுதலாக நம்மளுடைய பாரம்பரிய ரகத்தில் அது ஏற்கனவே வீரியத்தன்மை இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்குது. அதில் எந்த ஒரு புதுசாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சுனை அதிகம் அப்படின்ற பேச்சு எனக்கு தெரியலீங்கண்ணா.
1: நம்ம அந்த காலத்தில் பாரம்பரிய ரகங்கள் வந்து மழை காலத்தில் தண்ணியில் கடந்தால் கூட முளைக்காது, ஏன்னா விதை உறக்கம் வந்து நெல்லுக்கும் உண்டு. ஆனால் இந்த வீரிய ஒட்டு ரகம்லாம் வர ஆரம்பித்த பிறகு ஆராய்ச்சியாளர்களே அந்த விதை உறக்கத்தெல்லாம் இல்லாமல் பண்ணிடுறாங்க. நெல் வந்து கொஞ்சம் தண்ணியில் சாஞ்சதுன்னா டக்குன்னு முளைக்கிற மாதிரி ஆகிடுது. அது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா அடுத்தடுத்து உடனே வந்து விவசாயத்துக்கு அது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மரபணுக்களில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துடுறாங்க. நெல் வந்து ஒரு காலத்தில் நல்ல உயரமான பயிராக இருந்தது, இப்போ எதுக்கு தாழ்லாம் அவ்வளோ உயரம், கதிர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் கீழே போயிட்டே இருக்குது, அதாவது குட்டையாகிடுது. ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டே வராங்க. பட் பாரம்பரிய ரகங்கள்னால் அதுக்குன்னு ஒரிஜினலாக ஒரு குணம் இருக்கும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வளரும். யானைக்கவுனி நீங்கள் சொல்கிறீங்க, அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சேத்துல கூட வளரும், ஒரு சகதியில் கூட வளரும். இப்படிலாம் வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பாரம்பரிய ரகங்கள்லாம் இருந்தது. அந்த விதத்தில் உங்கள் பகுதிகளுக்கு எந்தெந்த ரகங்கள்லாம் நல்லா இருக்குது? ஏன்னா சின்ன சேலம் சைடு நீங்கள் வேறு செம்மண் வேறு சொன்னீங்க, தண்ணி வேறு அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படிலாம் பண்ணலாம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய விவசாயிகள்?
0: மழை வந்தால் மழையை வச்சு நம்ம ஒரு போகம் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வயலோட்டி தன் தேவைக்கு வந்து எடுத்துருவாங்கன்னா, நீங்கள் சொன்னது வந்து மழை வந்தாலும் நெல் முளைக்கல அப்படின்றது வந்து ஏனதெல்லாம் 1 அடி 1.5 அடி பக்கமாக இருக்குது வரப்பு. நடவு போட்டதையும் மெதமடை வைப்பாங்க, வேர் பிடிச்சி களை எடுக்கிற வரையிலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே தண்ணி வந்தால் தண்ணி வெளியில் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக மெதமடை வைப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கருது வந்து வெயிட்டு தாங்காமல் கருப்பு கவுனி காட்டையானம் இதெல்லாம் சாயும் பொழுது பாரம்பரிய ரகத்தில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அது படுத்ததுன்னா படுக்குங்கன்னா கருது தலையை தூக்கிக்கும். படுத்துக்கிச்சே நம்ம பயப்பட தேவையில்ல, அவிஞ்சு போயிடுமேன்னு பயப்பட தேவையில்ல. அந்த நேரத்தில் மெதமடைய கரெக்ட் பண்ணி விடணும். மழை வர சூழ்நிலை தெரிஞ்சதுன்னா அதிகப்பட்ட தண்ணி வெளியில் போயிடும்.
1: இயற்கை விவசாயத்தை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறீங்க, வரவு செலவு பார்க்கும்போது எப்படி லாபம் எப்படி இருக்குது?
0: நமக்கு தேவையான நம்ம மண்புழு உரம் நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம், நுண்ணுயிர்களும் வருஷத்துக்கு ஒரு டைம் 4 நாள் மழை கட்டா நாமளே ரெடி பண்ணிக்கிறோம். நீங்கள் வெளியிலேருந்து எதுவும் வாங்க போகிறதில்ல. தேவைப்பட்டால் கள்ள புண்ணாக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னா கள்ள புண்ணாக்கு மட்டும் நீங்கள் வெளியில் வாங்க போகிறீங்க. இதையெல்லாம் கலந்து நம்ம வெயிலுக்கு போடுறதும் நாமளே போட்டுக்க போகிறோம். இதுதாங்க நான் செலவு. பூச்சி வரையிட்டே நாமளே எழுதலை கத்தாழை பரண்டு 2 நாள் மனக்கட்டா ரெடி பண்ணி போகிறோம். அது வருஷத்துக்கே வரப்போகுது. அதையும் தேவையானதை முதல் நாள் கொதிக்க வச்சு வடிச்சுக்க போகிறோம். நம்ம உழைப்பு தான் போகுது ஒழிய அதில் வந்து செலவு வந்து கம்மி தாங்கண்ணா. ஆனால் ஆளுட்டு செய்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு கூலி கொடுக்குற செலவு தானே ஒழிய.
1: இயற்கையான முறையில் பாரம்பரிய ரகங்கள் பயிர் பண்ணும்போது அரிசின்னா இப்போ ஒரு 25 கிலோ மூட்டைன்னா, இப்போ நம்ம ரசாயனம் பண்ணுற அந்த அரிசியை விட இது வந்து

0: ரேட்லாம் எப்படி போகுது, மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு?
1: ஆனால் அரிசின்னா ஒரு ஒரு ரகத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி ரேட் இருக்கு. இப்போ நான் வந்து சிவன் சம்பானா கிலோ 90 ரூபான்னு கொடுக்குறேன், கருப்பு கவுனி வந்து 220 ரூபான்னு கொடுக்குறேன். அதுவே 180 கொடுக்குறவங்களும் இருக்காங்க, 150 கொடுக்குறவங்களும் இருக்காங்க, 250 கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, 280 கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. நான் பேலன்ஸ்டாக அந்த கருப்பு கவுனி சிவன் சம்பா மட்டும் ரேட் ஏற்றிட்டு வந்துருக்கேன், மற்றபடிக்கு எல்லாம் பேலன்ஸ்டாக தான். அதுவும் வருஷத்துக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கிலோக்கு ரேட் ஏற்றிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி பூங்காருனா ஒரு ரேட்டு, கருங்குருவனா ஒரு ரேட்டு, இழுப்பை பூ சம்பானா ஒரு ரேட்டு, ஒரு ஒரு அரிசியினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய ரேட்டு வந்து மாறுபாடு முறையில் வச்சு பண்ணிட்டு இருக்கோம்.
0: வரவேற்பு இருக்கு, எல்லாம் உங்கள்கிட்ட விரும்பி வந்து வாங்குறாங்களா? இல்லை
1: கண்டிப்பாக வந்து வாங்குறாங்கண்ணா. ஏன்னா ஒரு ஒரு அரிசியும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்கண்ணா. இப்போ சிவன் சம்பான்னு எடுத்துட்டிங்கன்னா சுகருக்கு நல்லா இருக்கு, ப்ளஸ் உடம்பு கை கால் வலிக்கு நல்லா இருக்கு. கருப்பு கவனி எடுத்துட்டிங்கன்னா ப்ரெஷர் சுகர், ஆதி காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கவனி அரிசிக்கும் இருக்கு. கரும் குருவை வந்து ஆல்ரவுண்டருங்கண்ணா, எல்லா உபாதிக்கும் ஒரே இதுனா சித்தர்கள் பயன்படுத்திட்டு இருந்த அரிசி. எந்த ஒரு நாட்டு மருந்தோடும் கருங்குருவையை நீங்கள் சேர்த்து நீங்கள் அது உணவோடு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு உடம்புல இருக்கிற அனைத்து விதமான உபாதைக்கும் வந்து அது எதிர்ப்பு சக்தியை கொடுத்து உடலை வந்து சுத்தப்படுத்துது. இழுப்பை பூ சம்பானா கை கால் வலி இந்த இது கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கஞ்சி இந்த இதுக்கு பயன்படுது. உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குன்னா ரத்தசாலியை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு சிறப்பு வந்து பூங்காறு, மாப்பிள சம்பா வந்து ஆண்களுக்கு சிறப்பு, காட்டு யானம் வந்து குடல் சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். இந்த மாதிரி ஒரு ஒரு அரிசிக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கு, அதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்றோங்க.
0: இவ்வளோ நேரம் இயற்கை விவசாயம், அதுலேயும் குறிப்பாக பாரம்பரிய ரகங்கள் பயிர் பண்ணுறது, நுண்ணுயிர் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தினா எப்படியெல்லாம் லாபம் அடையலாம் அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்ற விவசாய பெருமக்களுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்டருந்து விடைபெறுறோம்மா. நன்றி, வணக்கம்மா.
1: நன்றி, வணக்கங்கண்ணா.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் நூற்புழு நிர்வாகம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நமது அன்றாட வாழ்வில் உணவில் முக்கிய பங்கு வகிக்கும் காய்கறி பயிர்களை பல வகையான நூற்புழுக்கள் தாக்குகின்றன. வேர் முடிச்சி நூற்புழுக்கள், மொச்சை வடிவ நூற்புழுக்கள் என பல வகையான நூற்புழுக்கள் காய்கறி பயிர்களை தாக்கினாலும் வேர் முடிச்சி நூற்புழுக்கள் பெரும் மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. அறிகுறிகள்: நூற்புழுக்களினால் ஏற்படக்கூடிய சேதாரமானது வளர்ச்சி குன்றியிருத்தல், இலைகள் வெளிர் மஞ்சள் நிறமடைதல், இலைப்பூக்களின் வாடிய தோற்றம் ஆகிய

0: இவை பெரும்பாலும் மண்ணில் சத்து குறைபாடுகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை ஒத்திருக்கும். எனினும் தாக்கும் நூற்புழுக்களை பொறுத்து வேர்முடிச்சிகள், வேர்தண்டின் உருமாற்றம் அடைந்திருத்தல், சல்லிவேர் இல்லாதிருத்தல், வேர்களில் ஏற்படக்கூடிய புள்ளிகள், கீறல்கள் அல்லது கோடுகள் போன்ற அறிகுறிகள் மூலம் தாக்குதலை அறியலாம். நூற்புழுக்கள் பயிர்களை பாதிப்பதோடு பூஞ்சான நோய்க்கிருமிகளுடன் சேர்ந்து கூட்டு நோயையும் ஏற்படுத்தும். இத்தகைய நிலையில் வேரழுகல் நோய் மற்றும் வாடல் நோய்களின் தாக்குதல் அதிகமாகி விரைவில் பட்டுப்போய்விடுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் முறைகள்: காய்கறி பயிர்களில் பொதுவாக நடுவதற்கு உபயோகப்படுத்தப்படும் நாற்றுகள் மூலம் நூற்புழுக்கள் நடவு வயலுக்கு பரவ வாய்ப்புள்ளது. எனவே நாற்றங்காலில் தேவையான பாதுகாப்பு முறைகளை கையாளுவது அவசியமாகும். விதைப்பதற்கு முன்பு நாற்றங்கால் பாத்திகளை பாலித்தீன் விரிப்பானை கொண்டு சுமார் 30 நாட்கள் கோடை காலத்தில் மூடி வைத்தல். நாற்றங்காலில் ஃபியூரான் 3% குருணை மருந்தை சதுர அடிக்கு 10 கிராம் வீதம் இடுதல். சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் உயிரின கலவையை சதுர மீட்டருக்கு 10 கிராம் வீதம் இடுதல். விதை நேர்த்தி செய்தல். தக்காளி விதைகளை பாஸ்போமிட்டான் 0.1% கரைசலில் 1 மணி நேரம் ஊற வைத்த பின் விதைத்தல். நோர்ப்புழுகளினால் பாதிக்கப்பட்ட நாற்றுகளை தவிர்த்தல். நடவு விதைப்பிற்கு முன் வயலை ஆழ உழவு செய்து பின் சுமார் 30 நாட்கள் வெயில் படுமாறு தரிசாக வைத்திருத்தல். பாதிக்கப்பட்ட பயிர்களையும் உடனடியாக அப்புறப்படுத்துதல். நோர்ப்புழுக்களுக்கு எதிர்ப்பு அல்லது தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்ட ரகங்களை தேர்ந்தெடுத்தல். தானிய பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்தல். நடவு விதைப்பிற்கு முன் கார்போஃபியூரான் குருணை மருந்து ஏக்கருக்கு 33 கிலோ அல்லது வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டேருக்கு 500 கிலோ இட வேண்டும். இவ்வாறு காய்கறி பயிர்களில் நூற்புழு நிர்வாகம் பற்றி தற்பொழுது பண்ணைச் செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணைச் செய்தி கேட்டீர்கள்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.

0: அந்த மலை
1: தேன் போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:40. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையின் முதலில் வருகிறது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக கே எஸ் சித்ரா யேசுதாஸ் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான்.

நேரம் 8:10:21. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அப்பு படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி ஸ்ரீராம் கங்கா பாடிய பாடல், இசை தேவா.

0: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா சுஜிந்தா குரலில், சீனிவாஸ் இசையில், ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கு பட பாடலை.

நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

இது திரை இசை நிகழ்ச்சி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில் குட்லக் பட பாடலை. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் மனோஜ் பட்நாயக்.

0: வான்வார்ப்பது நீர்மழை, இசைவார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது சொக்கத்தங்கம் படப்பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா.

சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள

0: நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் முதல்வன் பட பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஹரிணி ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான்.

நேரம் 8:45 39 வினாடி. நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். திரை இசையில் தொடர்ந்து கேட்கலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படத்திற்காக மனோ அருண்மொழி பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

0: கேட்ட ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பாடலை பாடியிருந்தார்கள் மனோ அருண்மொழி இவர்களுடன் சுரநலதா.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
2: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: திரைசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் சுஜாதா குரலில் பிரியமான தோழி பட பாடலை.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். நேபாளத்தில் இமயமலையின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் உயிர்ந்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 384 சுற்றுலா பயணிகள் காணவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. திடீர் வெள்ளப்பெருக்கினால் உண்டான பேரழிவு குறித்து நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடலுக்கும் நேபாள மக்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் இன்று நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் அவசர உதவிக்கு 9779851316807 மற்றும் 9779701705700 என்ற எண்களில் தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள அனைத்து ரயில் வழித்தடங்களையும் 4 வழிச்சாலையாக மாற்றும் நோக்கில் இந்திய ரயில்வே செயல்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சுமார் 11,000 கிலோமீட்டர் பரப்பளவில் 7 அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள வழித்தடங்கள் இருப்பதாகவும் அவை நாட்டின் ரயில் போக்குவரத்தில் பெரும் பங்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கல்வி முறையை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதோடு உரிய நேரத்தில் திட்டங்களை செயல்படுத்தி திறம்பட்ட தொடர்வதும் அவசியம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் எழுத்தறிவுத்துறையின் மூத்த அதிகாரிகளுடன் கல்வித்துறையில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களின் முன்னேற்றம் குறித்து ஆலோசனை நடத்தினார். கொழும்புவில் நடைபெற்ற 2வது மற்றும் இறுதி ஆடவர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவிடம் ஃபாலோவான் பெற்ற இலங்கை அணி 4வது ஆட்ட நேர முடிவில் தங்களது 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்துள்ளது. தற்போது இலங்கை அணி 16 ரன் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Bose.
1: Thank you. Thank you very much.
0: You were listening to a discussion on Pragati, Transforming Governance and Infrastructure Execution. The participants were Prafulla Ketkar, political analyst, and Anubha Rohatgi, anchor.
2: Spotlight.
3: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30:05. சங்கீத வானிலே சலங்கைகள் ஒலிக்கும் இந்நேரம், சரிகம பூக்கள் மனதில் மலரும், தென்றலின் தாளத்தில் இயற்கை ஆட, தேன் இசை போல வாழ்வு இனிமை பெறும் இந்நேரம், மனதை வருடும் பாடல்களோடு மகிழ்ச்சியின் வாசலை திறக்கும் இந்நேரம், அன்பே இசையின் அழகிய மொழியாய் சங்கீதமே இசையாய் மாறி நாம் இப்போது கேட்கலாம் சங்கீத வானிலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் படிக்காதவன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

தொட்டு போகும் தென்றல், தொலைந்து போகும் நினைவு, மனம் மட்டும் தேடிக்கொண்டே இருக்கிறது, மீண்டும் வருமா அந்த இனிய இசையோடு. படம் எங்க ஒரு காவல்காரன், பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

நேரம் 9:40. நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இரவின் அமைதியில் நிலா மட்டும் பேசுகிறது, வார்த்தைகள் இல்லாமல் நினைவுகளை தூண்டுகிறது. படம் அரண்மனை கிளி இந்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ். ஜானகி, இசை இளையராஜா.

மழை துளி தொட்ட ரோஜா, உன் நினைவில் இன்னும் ஈரம். மலர் உலர்ந்தாலும் மனம் மட்டும் இன்னும் உலரவில்லை. படம் இளமை காலங்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார் கே ஜே யேசுதாஸ். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

சங்கீதம் போல உன் நினைவு, ஜாதி முல்லை போல உன் வாசம், இரண்டும் கடந்த இந்த இரவில் இதயம் மட்டும் இனிமையாக பாடுகிறது. படம் காதல் ஓவியம் இந்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

0: இன்பம் பொங்கும் தேன்மழை, கவலைகளை மறக்க செய்யும், கனவுகளை மலர செய்யும், இதயத்தை வருடி செல்லும் இசையினும் தேன்மழை. நேர்களே தயாராகுங்கள், செவிகள் இனிமையில் நனையட்டும், இதயங்கள் இசையில் மிதக்கட்டும். இனி கேட்கலாம் தேன்மழை நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியின் முதலில் வருகிறது பி. பானுமதி குரலில் நாடோடி மன்னன் படப்பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எஸ். எம். சுப்பையா நாயுடு.
1: என்னது

நேயர்கள் இதுவரை சங்கீத வானிலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:08. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மகிழும் தேன்மழை. இசையோடு கலந்து வரும் இனிமையான தேன்மழை, மில் இசையாய் மனதை வருடும் மென்மையான காற்றைப் போல இனிய குரல்கள் காதில் விழ

நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது பாசம் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: இனி கேட்கலாம் பார்த்தால் பசி தீரும் படப்பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து

நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது புதையல் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் சி எஸ் ஜெயராமன், பி சுசீலா ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

அடுத்து வரும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். படம் ஆயிரத்தில் ஒருவன்.

0: நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விடிவெள்ளி. அந்த பாடலை பாடியிருந்தார் பி சுசீலா, இசை ஏ எம் ராஜா.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் ஆயிரத்தில் ஒருவன் படப்பாடலை டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது சொர்க்கம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன்.

நேரம் 10:32 12 வினாடி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் டி எம் சவுந்தரராஜன் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சூரியகாந்தி படப்பாடலை.

பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.

உலகம் மதிக்கும் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும் மதியாத தலைவாசல் விதிக்காதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவை சொல்வது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா

இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டு ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் துணை போலே அளவோடு

0: பயனுள்ளதா,
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02 8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது குடியிருந்த கோயில் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன்.

நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இது தேன்மலை நிகழ்ச்சி. தேன்மலை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் வீர திருமகன் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

நேரம் 10:49:13. இது தேன்மழை நிகழ்ச்சி. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் குழந்தையும் தெய்வமும் பட பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன்.

நேயர்கள் இதுவரை தேன்மழை நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:03. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் வழங்குபவர்

0: முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள், 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் சுழற்சி சிறுகதை எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் ப கோவிந்தராஸ் அவர்கள், 7:25 நலமை வாழ புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூர்யாகுமார் அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 7:35 முதல் 8 மணி வரை நகருலா, 8:02 முதல் 8:15 மணி வரை, 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கி செய். இதில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ் அருணாச்சல கார்த்தி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேரலையில் நேர் நேரம், தலைப்பு கண்கள் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை, நெறிப்படுத்துபவர் வித்யா, மதியம் 12 மணிக்கு வளமான பாரதம், மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், சீனிவாச முருகன் ஆகியோர், 12:30 பன்னிசை மாலை என் சி சவுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம், 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள், 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி, 2:15 என்ஜமினியவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், இதில் பிரியா சகோதரிகளான வி சண்முக பிரியா, வி ஹரிப்பிரியா அவர்களை ஆகியோரின் பாட்டு கேட்கலாம், 4 மணிக்கு கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை ஏ எம் ராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர், மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது திருவிழா என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி, 6:00 முதல் 6:10 வரையிலும், 8:00 முதல் 8:50 வரையிலும் திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 6:58 செய்தி சுருக்கம், 7 மணிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடவடிக்கைகள் குறித்த நாளைய விமர்சனம், 7:25 உழவர்களுக்கான செய்திகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள், பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர் சிவரஞ்சனி நாடகம், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள், படைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர், 10 மணிக்கு தேன்மொழி, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, மாலை 6:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-இல் 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இணையவழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலோடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள், 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி, 2:15 காலத்தை வென்ற காலங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர் டெங்குவில் இருந்து பாதுகாப்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகன் கவிதை அவர்கள், 4 மணிக்கு சதீஷ் டூ சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அலையோடு விளையாடி நேரலையில் இணைகிறார் அர்ஜோ அந்துகன் அவர்கள், 5:30 65வது சுபயோ கோப்பை கால்பந்து போட்டி டெல்லியில் உள்ள டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும், 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் பெண்கள் பிரிவு இறுதிப் போட்டியின் நேரலை வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை நீனா ஆரக்கல். A massive flash flood swept through the northern part of Nepal near the border with Tibet today, claiming 46 lives so far and leaving 500 people missing, including over 100 Indians. The flood surged through the Bhote Koshi River this morning from the direction of Tibet. Preliminary reports suggest that the flash flood may have been triggered by an earthquake that caused an avalanche, sending large quantities of melted snow into the Bhote Koshi River.